0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 FM அலைவரிசையூடாக இப்பொழுது முதல் CMR தமிழ் FM இன் இரவு நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். இன்று ஜூன் மாதம் 19 2026 வெள்ளிக்கிழமை. இந்த இரவு பொழுது அனைவருக்கும் நள்ளிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக அமையட்டும். இன்று ஜூன் 19 பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் CMR கலைஞர்கள் டேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்த பெரும்பாகத்தில் 20 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டமடைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 33 முதல் 46 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாக செல்சியஸாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 24 பாக செல்சியஸாக இருக்கும். காரை பொழுதிலும் மதிய பொழுதிலும் சில இடங்களிலே லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள். 30% சூரிய ஒளியுடன் முகில் குட்டம் நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. 26 பாக செல்சியஸாக உணரப்படும். இரவு பொழுது 13 பாக செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஒளி நிறைந்த நாளாக 24 பாக செல்சியஸோடு இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 15 பாக செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை 20 பாக செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தந்திய தினம். எனவே தந்திய தினம் பிரகாசமான சூரிய ஒளியோடு இந்த கோடை காலம் தொடங்குகின்ற நாளாகவும் இருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 9:04 நிமிடம். தொடங்குவோமா?
1: ரெடி? அப்சல்யூட்லி.

0: ஆசியமார் தமிழ் எஃப்எம் இரவில் ஓர் இன்ப உலா.
1: ஏப்ரல் முதல் 12 மணி வரை விழிமூடாயிரம் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். விழிமூடாயிரம் நிகழ்ச்சியிலே 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கனடிய உலக செய்திகளை கேட்கலாம். 10:30 குறுங்கவி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை June 21 தந்தையர் நாள். எனவே தந்தையர் நாளை முன்னிட்டு சிறப்பிக்கும் நிகழ்ச்சியாக உங்களுக்கான குறுங்கவி வருகிறது. தந்தை தகப்பன் அப்பா என்று தலை சாக்கும் தெய்வம் நீ அப்பா. தந்தை தகப்பன் அப்பா என்று தலை சாய்க்கும் தெய்வம் நீ அப்பா. கண்ணீர் மறைத்து சிரித்த முகத்தில் குடும்பம் காத்த காவியம் நீ. அதிலோடு நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடரப்போறீர்கள். தந்தை தகப்பன் அப்பா என்று தலை சாய்க்கும் தெய்வம் நீ அப்பா. கண்ணீர் மறைத்து சிரித்த முகத்தில் குடும்பம் காத்த காவியம் நீ. நீங்கள் அதை தொடரப்போறீர்கள். 416-593-0055 பானுரமணிக்கு சொல்லாடல் போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். 12 ஒரு மணி வரை உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்புரைகள் பின்னர் அதிகாலை நிகழ்ச்சியோடு காலை 6 வரை இணைந்திருக்கலாம். 6 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10:30 மீண்டும் சிமார் தமிழ் எஃப்எம்மின் காலை ஒலிபரப்பு தொடங்கும். 24 சிமார் SD2 தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். இன்றைய விழிமூடாயிரவு நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க சத்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. SP பாலசுப்ரமணியம், உமா ரமணன்.

0: நேரம் 9:11 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்லே நேர்களை சந்திப்பதற்கான நேரம். நீங்கள் சௌக்கியமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த நேரம் என்ன நேரம் என்று ஒரு சொல்லு தருவோம். அந்த சொல்லுக்கு பொருத்தமாக தமிழ் சொல், அது 3 சொற்களுக்கிலிருந்து நீங்கள் ஒரு சொல்லை தெரிவு செய்ய வேண்டும். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 4565930005 உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லை தருவலாம் என்று சொன்னால் சௌக்கியம்தான். சௌக்கியம்தான் உங்களுக்கான சொல்லி. சௌக்கியம் என்பது உடல் நலக்குறைவு, உடல் நலம், மகிழ்ச்சி. இது எது பொருத்தமாக இருக்கும்? இந்த 3 சொற்களுக்கிலிருந்து எந்த சொல் பொருத்தமாக இருக்கும் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4565930005 சௌக்கியம் என்றால் உடல் நலக்குறைவு, உடல் நலம், மகிழ்ச்சி, எது பொருத்தமாக இருக்கும்?
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
4: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன்.
0: நேரம் 9:13.
5: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-667-6-6-7-7-2-0-0.
7: கிச்சன ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்னோ அவென்யூ, C101 Scarborough, 416-299-9393.
8: ABS Mr. P. Singaraj, தன்னிகரச்ச சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
9: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
8: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
0: நேரம் 9:15.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலான நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கும் என நிதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலங்கை காவல்துறை சேவையில் பெண் காவல்துறை கான்ஸ்டபிள் பதவிக்கான ஆட்சேபின் பொழுது தகுதி பெற்ற பெண் விண்ணப்பதாரர்களுக்கு கடுமையான அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அதிகரித்து வரும் இணைய பண மோசடிகளை தடுக்கும் வகையில் நாடு தழுவிய ரீதியில் டெல்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் 48 மணி நேரத்துக்குள் போலி வங்கிக் கணக்குகளை கையாண்டவர்கள், நிறுவனங்கள் மற்றும் மோசடி மையங்கள் நடத்திய 916 சைபர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீன மின்சார வாகனங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த எல்லை முகாமை தற்பொழுது கட்டாய உழைப்பு தொடர்பான கண்காணிப்பு பட்டியலில் வாகனங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களுக்கு முன்பு பல பெண்களிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கோடீஸ்வர தொழிலதிபர் பாலியல் வன்கொடுமை மற்றும் அநாகரிக தாக்குதல் குற்றங்களில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக ரஷ்யா இன்று தெரிவித்தது. ஆனால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அழுத்தத்தை அடிப்படையாக கொண்டிருக்காமல் பரஸ்பர ஈடுபாட்டின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்றும் எச்சரித்தது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். விழிகளை மூடாமல் இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். நாங்கள் நேரிடம் கேட்டது சௌக்கியமா? சௌக்கியம், உடல்நல குறைவு, உடல்நலம், மகிழ்ச்சி எது பொருத்தமாக இருக்கும்? 4165935055 வழியாக இணைந்து கொள்ளும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம்,
0: சரி, நீங்கள் சௌக்கியமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்?
10: ரெண்டும் பிறந்தது, மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் பிறந்தது. மற்றது உடல் நலமாக இருக்கிறேன். சௌக்கியம் என்றது உடல் நலத்தை விசாரிக்கிற போதுதான் சௌக்கியம் என்று விசாரிக்க. நலம் என்றால் ஆனந்தமா இருக்கிறீங்களா, இன்பமா இருக்கிறீங்களா என்று சொல்லலாம்.
0: சொல்லலாம்,
10: அப்படிதான். நான் சௌக்கியத்தை தான் சொல்ல, சௌக்கியம் என்றால்
0: உடல் நலத்தை தான் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் உடல் நலம் மிக பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள், பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், பேசுறேன்.
0: சரி, நீங்கள் எப்படி
11: நலமா இருக்கிறீங்களோ, சோமா இருக்கிறீங்களோ,
0: மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
11: இல்ல இல்ல, நானும் இப்ப கூட நலமா இருக்கிறீங்களோ சோமா இருக்கிறீங்களோ, அப்ப சௌக்கியமா
0: இருக்கிறீங்களோ,
11: மகிழ்ச்சி பிறகுதான். அதாவது இப்ப எப்படி நாங்கள் நிலமா இருக்கிறீங்களோ சுகமா இருக்கிறீங்களோன்றதுதான் இன்னைக்கு தமிழுக்குள்ளே கலந்து வந்துட்டு அந்த வார்த்தை
0: சௌக்கியமா
11: இருக்கிறீங்களோன்னு
0: கேட்கிறேன். எனவே சௌக்கியம் என்பது அந்த சௌக்கியம் என்பது மனது சம்பந்தமானது இல்லை, உடல் சம்பந்தமானது.
11: உடல் சம்பந்தமானது, உடல் நலம்.
0: ஆனால் இந்த பலர் என்னிடம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுவது உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால் இல்லை, அப்படி இல்லை. சில வேளையில் நான் உடல் நல குறைவாக இருந்தாலும் கூட வானொலியில் பேசும் பொழுது நான் மகிழ்ச்சியாகத்தான் பேச வேண்டும். அதற்காகத்தான் நான் சச்சலாக யாராவது எப்படி இருக்கிறீர்கள், நலமாக இருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்
11: சொல்லுவேன். அவசியம் இல்லை,
0: அவசியம் இல்லை. ஆமாம்,
11: என்னிடம்
0: ஒரு கருத்து இருக்கிறது, யாராவது கேட்டால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய உடல்நலத்தை பற்றி தெரியாது. சரி, பார்ப்போம். எனவே நீங்கள் உடல் நலம் என்பது சொல்லுகிறீர்கள். சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம், செல்வி.
0: செல்வி சொல்லுங்கள்.
12: இந்த சௌகரியம், சௌக்கியம் என்ற சொல் வந்து கேட்கிற இடத்தை பொறுத்து பொருள்படும். உடல் நலத்தை சம்பந்தமா விசாரிக்கும் போது உடல் நலத்தை, அல்லது நீங்க ஒரு இது உங்களுக்கு
0: பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது
12: இல்ல, வசதி என்ற சொல்லும் அதுக்குள்ள
0: வரும்,
12: மகிழ்ச்சியும் வரும்.
0: இப்பொழுது பாடல்களிலே சில வேளையிலே சௌக்கியமாக கண்ணே சௌக்கியமாக சொன்னால் அவரை பார்த்து நலம் விசாரிப்பது போன்றும், பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது கரடா சௌக்கியமா என்று சொல்லி வடமொழி சொல்லு தானே, சௌக்கியம் என்பது வடமொழி சொல், ஆனால் மருகிவிட்டது, தமிழோடு சேர்ந்து விட்டது. சரி, பார்ப்போம். நன்றி
12: நன்றி.
0: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அப்பன் சொல்லுங்கள். சௌக்கியம் என்றால் உடல்நல குறைவு, உடல்நலம், மகிழ்ச்சி எது பொருத்தமாக இருக்கும் அப்பன்? வெள்ளிக்கிழமையில பொதுவாகவே இந்த வடமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொல்லை தான் நாங்கள் கண்டுபிடிப்போம்.
13: பரமசிவன் காலத்திலிருந்து பாம்பு சௌக்கியம் ஆண்டு, பாம்பலம்
0: இருக்கிறீர்கள்.
11: சௌக்கியம் என்றால் உடல்நலம், நலம், ஆரோக்கியம் எல்லாம் இருக்கு.
0: எல்லாம் இருக்கிறது.
11: ஆமா, ஆரோக்கியம் வரும்போது உடல்கள் எல்லா பாகங்களும் நல்லா இருக்கிறது தான்
0: ஆரோக்கியமாக இருக்கிறார் சொல்லி ஆரோக்கிய சாமி இனிமே கொண்டிருக்க மாட்டார்.
11: ஆமா
0: சார், நன்றி ரமேஷ். அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள்.
14: வணக்கம்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
14: உடல் நலம்
0: தான் நலம். உடல் நலம் சொல்லுகிறீர்கள். நன்றி தேவகுமார். அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள்.
15: வணக்கம். நான் சுந்தரி வரைக்கிறேன்.
0: சொல்லுங்கள், எது பொருத்தமாக இருக்கு?
15: உடல் நலமாக இருக்கிறது.
0: உடல் நலமாக இருக்கிறீர்கள், சரி, பார்ப்போம். அப்பொழுது அது மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
16: வணக்கம். குமார்
0: சொல்லுங்கள்.
16: உடல் நலமா இருந்தா தானே
0: மகிழ்ச்சி வரும் என்று சொல்லுகிறீர்களா?
16: அதுதான்,
0: உடல் நலம் இல்லாட்டியும் மகிழ்ச்சியாக தான் நாங்கள் இருப்போம். நன்றி குமார், அடுத்த நேரம் சந்திப்போம். உடல் நலம் என்று சொல்லுகிறீர்கள். வன்குவாரிலையும் உடல் நலம் தான் சௌக்கியத்துக்காக. சரி, அனைத்து நேர்களுமே சரியாகத்தான் சொல்லியிருக்காங்க. உடல் நலம் என்பது சௌக்கியம் என்பது வடமொழிச்சல், அதுக்கு பொருத்தமாக உடல் நலம் என்பதை நாங்கள் தந்த சொற்களுக்கு உடல் நல குறைவு மகிழ்ச்சி, அதுக்குள்ளே உடல் நலம் என்பது மிக பொருத்தமாக இருக்கும். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருடைய மனதி மனநிலையை பொறுத்து தான் இருக்கிறது. சரி, பார்ப்போம். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம்.
17: வருடங்களுக்கு
18: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
19: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
18: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
19: 2000 GTA Credit Canadian Lawrence Sandipilamidirkum Brick Outlet Valangam Sirappu Mali Vipanayin Vilai Vivarangalai June Madam 26 4 8 9 2000 GTA Credit Canadian Lawrence Sandipilamidirkum Brick Outlet Valangam Sirappu Mali Vipanayin Vilai Vivarangalai Ilakkam 11 65 2150 The Brick Outlet Nangunru 6 7 1 2150 The Brick Outlet சாய் குரூப் ஆஃப் கம்பெனி மிஸ்ஸிசாகாவில் உடனடி வேலைவாய்ப்பு அனுபவமுள்ள டிஷ்வாஷர்ஸ் செஃப் ஆகியோர் தேவை நல்ல வேலை சூழல் உடனடியாக சேரும் வாய்ப்பு உங்களுக்கு சமையல் துறையில் அனுபவம் இருந்தால் இது உங்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம் பிரிண்டே அழையுங்கள் 6471 2901 0300 6491 7 மூன்று 0301 நான்கு 7 2 1 1 சைபர் 3 சைபர் சைபர் மிஸ்ஸிசாகாவில் டிஷ்வாஷர்ஸ் மற்றும் செஃப்புக்கான வேலைவாய்ப்பு வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6471 8875 8 7 9 3 5 8 6471 9 3 5 8
0: 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். பிபிஎன் பி திரைப்படத்திலிருந்து ஹரிச் ராகவேந்திரா, ஸ்வேதா மூகன்.

0: நேரம் இரவு 9:30 சேம் வார் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் எஸ்டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். மதவாச்சியிலிருந்து தலைமன்னார் வரையான தொடருந்து சேவையின் பரிச்சாத்த செயற்பாடுகள் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஜீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அரசு பாடசாலைகளை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் பயன்பாட்டில் நாட்டிலேயே ஆந்திரா முதலிடம் பெற்றுள்ளதாக அந்த மாநில அமைச்சர் நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் 29-30 ஆகிய திகதிகளில் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் மகாநாடு முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என பிரதமர் ஹரணி அமர்சூரிய தெரிவித்தார். அத்துடன் புதிய அரசியலமைப்பு மக்களின் அங்கீகாரத்துடன் எமது ஆட்சிக்குள் உருவாக்கப்படும். தற்போதைய நிலையில் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் ஏழ்மை ஒழிப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது என சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் தனியார் தொலைக்காட்சி ஒன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின்போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பு பல திருத்தங்களை உள்ளடக்கி முரண்பாடுகளை கொண்டதாகவே காணப்படுகிறது. புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்காக தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்ததை நாம் மறக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை. அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் விசேட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் பரிந்துரைக்கு அமைய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முற்றாக நீக்கப்படும். நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை நீக்கம் என்பது புதிய அரசியலமைப்புடன் தொடர்புடையது. அரசியல் மற்றும் அரச நிர்வாக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை சிக்கல்களுக்கு புதிய அரசியலமைப்போடாக நிலையான தீர்வு அளிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். மதவாச்சியிலிருந்து தலைமன்னார் வரையிலான தொடருந்து சேவையின் பரிச்சாத்த செயற்பாடுகள் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றன. தலைமன்னாரிலிருந்து கொழும்புக்கான தொடருந்து சேவைகள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருந்தது. கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட புயல் காரணமாக தலைமன்னாரிலிருந்து கொழும்புக்கு செல்லும் தொடருந்து பாதையில் ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக குறித்த சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த தொடருந்து பாதைகள் புனரமைக்கப்பட்டதை அடுத்து தலைமன்னாரிலிருந்து கொழும்பு வரையிலான தொடருந்து சேவைகள் ஆரம்பிக்க இலங்கை தொடருந்து திணைக்களம் நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. அதற்கு அமைவாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பகல் மதவாச்சியிலிருந்து தலைமன்னார் வரையான தொடருந்து சபையின் பரிச்சாத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. விரைவில் தலைமன்னாரிலிருந்து கொழும்பு வரையான தொடருந்து சபைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரச படையினருக்கு காணிகளை ஒதுக்கி வழங்க யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முற்பட்டதால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இது தொடர்பான செய்திகளோடு யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: இலங்கை அரச படையினருக்கு காணிகளை ஒதுக்கி வழங்க யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்ற முற்பட்டதால் பெரும் குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் குழப்பத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைப்பு குழு தலைவரான அமைச்சர் சந்திரசேகரனால் இலங்கை காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது. அதன்போது யாழ் மாவட்டத்தில் முப்படையினருக்கு அரச காணிகளை வழங்குவதற்கான நோக்குடன் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டு தீர்மானம் ஒன்றை ஒருங்கிணைப்பு குழு நிறைவேற்ற முற்பட்டது. இந்த நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு தோன்றியதை அடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமளி மொழி ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக நெடுந்தீவில் உள்ள அரச காணி ஒன்றிலிருந்து கடற்படையினருக்கு 1 ஏக்கர் காணி வழங்க பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தீர்மானித்திருப்பதாகவும் அதற்கு அனுமதியை வழங்குமாறும் கோரப்பட்டது. இந்நிலையில் பொது அமைப்புகளின் பிரதிகள் மக்களுக்கு காணி இல்லாதிருக்கும் நிலையில் அரச படையினருக்கு தேவையான காணிகளை வழங்க முடியாது. யாழ்ப்பாணத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும் என தெரிவித்தனர். அத்துடன் மக்கள் காணிடங்களிலிருந்து அரச படையினர் வெளியேற வேண்டும் என தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். இந்த நிலையை ஒருபுறம் இருக்க மறுபுறம் காணியின்றி அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்ய முடியாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் துன்பங்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். இத்தகைய நிலையில் மக்கள் காணிகளில் மக்களுக்கு வழங்காமல் படைத்தரப்புக்கு வழங்க முடியாது என அரசு தரப்பு மற்றும் பொது அமைப்புகளிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் காவல்துறையினர் விசேடமாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போன நிலையில் தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரையோரத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலின்படி குறித்த நபர் கடந்த 11 தேதி நெடுந்தீவு பகுதியிலிருந்து மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்றிருந்தபொழுது காணாமல் போயிருந்தார். சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து விசாரணைகளும் தேடுதல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இன்றைய தினம் அவரது சடலம் தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இந்திய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் உரிய சட்ட நடவடிக்கைகளின் பின்னர் அவரது உடலை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரிலேயே பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து தனக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறுமாறு தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு உதயன் கம்பம்பெல அறிவுறுத்தியதாக சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு இந்த யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: இலங்கை படைகளின் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரிலேயே பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து தனக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறுமாறு தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு உதய கம்மன்புல அறிவுறுத்தி வருவதாக சரத் பொன்சேகா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பிள்ளையான குழுவிற்கு 386 எண்ணிக்கையுடைய T-86 ரக துப்பாக்கிகளும் 36 எண்ணிக்கையான 9mm கைத்துப்பாக்கிகள் மற்றும் மெஜிக் வகை துப்பாக்கி உட்பட 400 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் இதுவரை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் திருப்பி ஒப்படைக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி தங்கள் கட்சிக்காரன் நீதிமன்றத்தில் வேண்டுமென்றே ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அளிக்குமாறு சட்டத்தரணி உதயகமன்புல அறிவுறுத்துவதாக சட்ட நெறிமுறைகள் முற்றிலும் மீறும் செயலாகும். எனவே நெறிமுறைகளை மீறல் நடவடிக்கைக்கு உதயகமன்புலவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய முடியும் என அம்சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். இறுதியுத்த காலப்பாய் இலங்கை படைகளுடன் இணைந்து பணியாற்றிய தந்த ஆயுததாரிகளை பிள்ளையான் கருணா தரப்பு பயன்படுத்தியிருந்ததென குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பாக வன்னி இறுதியுத்தத்தில் கருணா குழுவைச் சேர்ந்தவர்கள் என நம்பப்படுகின்ற 3000 அதிகமானவர்கள் இலங்கை படைகளுடன் இணைந்து காடுகளில் ராணுவ நடவடிக்கையில் பங்கெடுத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
0: முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஜீந்திர ராஜபக்சே உள்ளிட்ட மூவருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த குற்றப்பத்திரிகையில் சஜீந்திர ராஜபக்சேவுடன் இணைந்து சோபாலிகா சமன்குமாரி மற்றும் கீர்த்தி பண்டா கொடகம ஆகியோரும் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் 10 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் சாட்சியாளராக 30 பேரும் வழக்கு சான்று பொருளாக 38 ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 9 தேதி நடைபெற்ற போராட்டத்தின் பொழுது செவனகல கிரி இம்பென்பெப பகுதியில் உள்ள மாவெலி அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டது. இதற்காக 8.85 மில்லியன் ரூபாவை இழப்பீடாக பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இழப்பீட்டு அலுவலகத்துடன் தொடர்புடைய அரசாங்க அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே சந்தேக நபர்கள் தங்களது உத்தியோகபூர்வ அதிகாரத்தை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடானது ஊழல் புரிந்தவை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தவைக்கு சமம் என கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளதோடு இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளன. இறுதி யுத்தத்தின் பின்னர் படையினரால் நிர்மாணிக்கப்பட்ட முல்லைத்தீவு வட்டுவாக்கால் விகாரைக்கு கீழே அகழ்வு மேற்கொண்டால் செம்மணியை விடவும் பல மடங்கு பெரியதொரு மனித புதைகுழி அடையாளம் காணப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இதுபற்றிய மேலதிக தகவலோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: இறுதி யுத்தத்தின் பின்னராக இலங்கை படையினரால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முல்லைத்தீவு வட்டுவாகால் விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விடவும் பல மடங்கு பெரியதொரு மனித புதைகுழி அடையாளம் காணப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தெற்கில் ஆட்சியில் இருந்தவர்கள் அமது இனத்தை வன்முறையாக அளித்தமைக்கென அசைக்க முடியாத சாட்சிகள் இயற்கை நீதியால் தற்போது ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. செம்மணியில் தற்போது அகழ்வின் மூலம் வெளிவரும் உண்மைகள் உலகத்தை உலுக்கியிருக்கிறது. தமிழர் தாயப் பகுதியில் இன்னும் எத்தனையோ இடங்கள் இவ்வாறான மனித புதைகுழிகள் ரகசியமாக மூடி மறைக்கப்பட்டுள்ளன. அவற்றை முறையாக தோண்டத் தொடங்கினால் இன்னும் பேரெழுச்சியை தரும் வகையிலான மனித அன்பு குவியல்கள் தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். குறிப்பாக முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைந்துள்ள விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விட பெரியதொரு மனித புதைகுழி வெளிச்சத்துக்கு வரும். அதற்காக அந்த விகாரியை உடைத்துத்தான் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதில்லை. தற்கால நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி ஸ்கேன் செய்வதன் மூலம் அங்கு நிலத்தடியில் எத்தனை ஆயிரக்கணக்கான எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டுள்ளன என்பதை துல்லியமாக ஆராய்ந்து அறிய முடியும். அதேபோல கேப்பாபுரவு ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த மற்றும் இருக்கின்ற பல இடங்களில் பாரிய மனித புதைகுழிகள் இருக்கலாம் என அப்பகுதி மக்கள் இன்றும் பல அச்சத்துடன் இருக்கிறார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு பெரும்பாலான இடங்களில் அப்பாவி பொதுமக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கூட்டம் கூட்டமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். சந்தேகத்துக்குரிய அந்த மனித புதைகுழிகள் அனைத்தும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் முழுமையாக தோண்டப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என துரைராஜா ரவிகரன் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை.
1: இந்திய செய்திகள்.
0: சென்னையில் ஜூன் 29-30 ஆகிய தேதிகளில் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் மகாநாடு முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முதல்வர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மகாநாடு வழக்கமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறும் மகாநாட்டின் பொழுது அரசின் நலத்திட்டங்கள், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலே முதன் முதலாக குறித்த மாநாடு நடைபெற உள்ளது. அரசு பாடசாலைகளை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் பயன்பாட்டில் நாட்டிலேயே ஆந்திரா முதலிடம் பிடித்துள்ளதென அந்த மாநில அமைச்சர் நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அந்த மாநில அமைச்சர், குறித்த திட்டத்தின் கீழ் நிதி பயன்பாட்டில் நாட்டிலேயே ஆந்திரா முதலிடத்தில் உள்ளது. இந்த நிதியை பயன்படுத்தி மாநிலம் முழுவதும் 844 நவீன சமையலர்களை அமைக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள 430 கஸ்தூரிபா காந்தி பாலியா வித்யாலய பாடசாலைகளில் பயிலும் 1.06 லட்சம் மாணவிகளுக்கு 53,180 அடுக்கு கட்டில்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் உள்ள அரசு ஜூனியர் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. பாடசாலைக்கு செல்லும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் வழங்கும் தள்ளிக்கு வந்தனம் என்ற திட்டத்தின் கீழ் ஆதரவு பெற்ற குழந்தைகளும் சேர்க்கப்படுவதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் தெலுங்கு அகாடமியால் வெளியிடப்பட்டுள்ள பாடப்புத்தகங்களை அமேசான் உள்ளிட்ட இணையதளம் மூலம் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு விதித்த தடை செல்லுபடியாகும் என டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தேஜஸ் கரியா தீர்ப்பு வழங்கியுள்ளார். தடையெறுத்து டெலிகிராம் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கான நீட் வினாத்தாக்கள் கசிவை தடுக்க டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதவாச்சிலிருந்து தலைமன்னார் வரையிலான தொடர்ந்து சபையின் பரிச்சாத்த செயற்பாடுகள் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஜீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அரசு பாடசாலைகளை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் பயன்பாட்டில் நாட்டிலேயே ஆந்திரா முதலிடம் பிடித்துள்ளதென அந்த மாநில அமைச்சர் நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஜூன் 29-30 ஆகிய தேதிகளில் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் மகாநாடு முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10 மணிக்கு கனடிய உலகம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

0: நேரம் 9:43.
1: அசத்தும் அலைவரிசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
0: தொடர்ந்து பாகத்தில் 19 பாக செலுத்ததாக இருக்கிறது. முகில்மூட்டம் நின்று காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை மணிக்கு 34 முதல் 44 கிலோமீட்டர் வரையிலான பகுதியில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாகை செலுத்ததாக இருக்கும். நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 24 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியின் முகில்கூட்டம் நின்று காணப்படும். காலை பொழுதிலும் மதிய பொழுதிலும் சில இடங்களிலே லீசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இரவு பொழுது 13 பாகை செலுத்ததாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை தந்தையத்தின நாள், கோடை காலத்தின் முதல் நாள், சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கிறது. 24 பாகை செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கிறது. இரவு பொழுது 15 பாகை செலுத்ததாக குறைவடைந்து திங்கட்கிழமை முகில்கூட்டத்தோடு 20 பாகை செலுத்ததாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரியொளியோடு 24 பாகை செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கிறது. நள்ளிரவுக்கு பின்பு ஏற்படும் நிலையில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 4% அதிகரிக்க இருக்கிறது. 162.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. தற்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் இதைவிட மிக குறைந்த விலையிலே சாதாரண எரிபொருள் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. எனவே தேவை ஏற்படுவர்கள் நீங்கள் உடனடியாகவே நிரப்பிக் கொண்டிருக்கிறனால் லிட்டருக்கு சில சதத்தை மிச்சமடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 12 மணிக்கு பின்பு 4% அதிகரித்து 162.9 பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே விற்பனை விலை இருக்கும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 10:30 குறுங்கவி நிகழ்ச்சி. தந்தை தகப்பன் அப்பா என்று சலை சாய்க்கும் தெய்வம் நீ அப்பா. கண்ணீர் மறைத்து சிரித்த முகத்தில் குடும்பம் காத்த காவியம் நீ என்று நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடரப்போறீர்கள். 416-593-0055. நேர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மீண்டும் இருக்கிறது. அதாவது குவைத் ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலை பெற்றது. அது எந்த ஆண்டு என்பது உங்களுக்கான கேள்வி. உங்களுக்காக 3 ஆண்டுகளை தருகிறோம். அப்படி தான் நீங்கள் இலகுவாக தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். 1961, 1971, 1981 இந்த மூன்றிலே எது பொருத்தமாக இருக்கும்? குவைத் ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலை பெற்றது எந்த ஆண்டிலே? 1961, 1971, 1981.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.

0: எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் சிஐபிசி அபி செல்வம்
1: 4 6 8 1 0 4 6 2 4 6 8 1 0 4 6 2 மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
3: நேரம் 10:58 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய குரங்குவி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் வெண்பா, செல்வி, ரமேஷ், பஞ்சாச்சரம், தேவகுமார், சுந்தரி, புருஷோத்மன், பிரபா, இவர்கள் அனைவருக்குமே நன்றி. தந்தையர் தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம், அதை முன்னிட்டு இந்த கவிதை என்று உருவாக்கப்பட்டது. தந்தை தகப்பன் அப்பா என்று தலை சாய்க்கும் தெய்வம் நீ அப்பா, கண்ணீர் மறைத்து சிரித்த முகத்தில் குடும்பம் காத்த காவியம் நீ என்று எழுதியிருந்தோம். பல நேயர்களின் கருத்துக்கள் அவர்களுடைய எண்ண ஓட்டங்களோடு இன்றைய பாடலும் இணைந்து வருவது போல் தான் தோன்றுகிறது. அதாவது ஒவ்வொரு நேயர்களும் குறிப்பிட்ட ஒவ்வொரு சிறிய சிறிய விடயங்களும் இந்த பாடலிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். இது எப்படி நடந்ததோ ஒவ்வொருவருடைய மனதிலேயும் அப்படித்தான் இருக்கிறது போல் தெரிகிறது. எனவே இந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட பாடல் இது, தந்தையர் நாளுக்கான பாடல். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி.

I. Camel FM. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். மதவாச்சியிலிருந்து தலைமன்னார் வரையிலான தொடருந்து சேவையின் பரிச்சாத்த செயற்பாடுகள் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஜீந்திர ராஜபக்சே உள்ளிட்ட மூவருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அரசு பாடசாலைகள் நவீனமாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் பயன்பாட்டில் நாட்டிலேயே ஆந்திரா முதலிடம் பிடித்துள்ளது என்று அந்த மாநில அமைச்சர் நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார். கனடாவின் மத்திய வங்கி ஒழுங்குமுறை ஆணையகம் தனது உள்நாட்டு நிதி நிலைமை நிலைத்தன்மைக்காக கூடுதல் மூலதன இருப்பை 3.5% 3% குறைப்பதாக அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான நைஜரில் அந்த நாட்டின் மிகப்பெரிய விமான நிலையம் மீது ஆயுதம் ஏந்திய குழுவினர் நடத்திய தாக்குதலில் 35 உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன். நேரம் 11:06 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விபாகத்தில் 17 செல்சியஸாக இருக்கிறது. புகழ் மட்டம் இது காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 23-35 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 செல்சியஸாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 24 செல்சியஸாக இருக்கும். 26 செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளியுடன் மிகில் கூட்டம் இணைந்து காணப்படும். காலை பொழுதிலும் மதிய பொழுதிலும் சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 13 செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை சூரியோடு நிறைந்திருக்கும். அதிகுடி வெப்பநிலை 24 செல்சியஸ். இரவு பொழுது 15 செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை 20 செல்சியஸாக இருக்கும். முகில் முட்டத்தோடு சார் மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை 24 செல்சியஸாக இருக்கும். சூரியோடு நிறைந்திருக்கும். நள்ளிரவுக்கு பின்பு ஏற்படும் நிலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 4% அதிகரித்து 162.9% விற்பனை செய்யப்பட இருக்கிறது. பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் இப்பொழுது அதன் விட மிக குறைந்த விலையிலே சாதாரண எரிபொருள் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். எப்பொழுது முதல் நேர்கள் கேட்க இருப்பது சொல்லாடல் போட்டி நிகழ்ச்சி, ஒரு சொல்லை கண்டுபிடிக்கின்ற நிகழ்ச்சி. உங்களுக்கு தரவுகள் தரப்படும். அந்த தரவுகள் வளமையான தரவுகளாக இருக்கும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு உங்களால் சொல்லி கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அந்த 2 கேள்விகளை கேட்டுவிட்டு நீங்கள் விடையை கூற முற்படலாம். கேள்விகள் இருக்கும் பொழுது இந்த சொல்லின் முதல் எழுத்து, கடைசி எழுத்து, நடுவு எழுத்து, அந்த கேள்விகளை தவிர்க்க வேண்டும். அதோடு ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருள் யாரால் இந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை, அப்படியான கேள்விகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதோடு நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் நேரடியான பதில்களை சில வழிகளை தரமாட்டோம், சில வழிகளை பதில் தர முடியாமல் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி அதாவது விறுவிறுப்பாக இருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும், ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படியான சில விடயங்களை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். எனவே அவற்றையெல்லாம் தாண்டி நீங்கள் கேள்விகளை கேட்டால் தான் விடையை கூற வேண்டும். ஒரு நேயர் விடையை கூறுகிறார் என்று சொன்னால் அதற்கு முதல் கேள்வி கேட்டவர்கள் அந்த கேள்விகளுக்கான நாங்கள் பதிலை வழங்கியிருந்தோம். அந்த பதிலின் அடிப்படையிலாம் அந்த நேயர் கண்டுபிடித்திருப்பார். எனவே நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்காமல் கேள்விகளை கேட்க வேண்டும். 4165930055 அதோடு அதாவது தொடர் கேள்விகளாக நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு கேள்வி என்றால் ஒரு கேள்வியாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பொருள் யார் எதற்காக பாவிப்பார்கள், எப்படியெல்லாம் பாவிப்பார்கள், அப்படி ஒரே கேள்வியாக பல விடயங்களை சொல்லி கேட்கக்கூடாது. ஒவ்வொரு கேள்வியாக நீங்கள் கேட்க வேண்டும். எனவே நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க 4165930055 12 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அதற்குள் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். பாடல் வந்து நீங்களை சந்திக்கப் போகின்றோம். எங்கும் இருக்கும் பெரும்பாலானவர்களோடு தொடர்பு இருக்கிறது. எங்கும் இருக்கும் பெரும்பாலானோடு தொடர்பு இருக்கிறது. பாடல் தொடர்ந்தவர்களை சந்திப்போம். 4165930055 மனோ சித்ரா பாடுகின்ற பாடல் இது. பாவா வசந்தமே கூப்பிட்டு பார்ப்போம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: நேரம் 11:14 விடம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், ரமேஷ்.
1: ரமேஷ் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் ரமேஷ்? பெரும்பாலானவருக்கு தொடர்பு இருக்கு இதோடு. பெரும்பாலானவர்களுக்கு தொடர்பு இருக்கும் ஏதோ ஒரு வகையில். இது ஒரு நடவடிக்கை.
2: நடவடிக்கை உடல் நலத்தை சார்ந்ததா இல்ல உடல் நலத்துக்கு கேடானதா?
1: உடல் நலத்துக்கு கேடா உடல் நலத்தை சார்ந்ததா என்று கேட்கிறீர்கள்.
2: நல்லதா கேடா?
1: இவ உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது, எனக்கு கேடாக இருக்கும். கேடு என்றே வைப்பவை.
2: கேடு என்றே வைப்போம்களா? கேடு உடலுக்கு கேடு.
1: அதான் உடல் நலத்துக்கு கேடு இல்ல, பொதுவாக கேடு.
2: பொதுவாக அந்த மனிதருக்கு கேடு, அவர் கேடு. பொதுவாக கேடு. அப்படி வந்து குற்றம் புரிதல், குற்றம்
1: என்று சொல்லுகிறீர்கள். சரி, குற்றத்தை நான் குறித்து வைத்திருக்கிறேன், பார்ப்போம். நன்றி
2: நன்றி.
1: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள்.
3: செயல் என்று சொல்லிருக்கீங்களா?
1: விளங்கவில்லை.
3: செயல் என்று சொல்றீங்களா? யார் இந்த செயலை செய்வினோ? இந்த வயதுக்காரர் அல்லது யார்?
1: வயது கட்டுப்பாடு இருக்காது. பொதுவாக ஓரளவு இந்த புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். வயது கட்டுப்பாடு இல்லை, ஓரளவு இது சமூகத்தில் உள்ளவர்கள் தான், சமூகத்தில் உள்ளவர்கள்.
3: எப்படியான சந்தர்ப்பத்தில்
1: எப்படியான சந்தர்ப்பத்தில் இதை செய்ய வேண்டி வரும் என்று சொல்லுகிறீர்களா? சில வழிகளிலே ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் பொழுது. வானொலி ஒலித்துக் கொண்டிருக்கிறதா உங்களுக்கு? பின்னால் வானொலி ஒலித்துக் கொண்டிருக்கிறதா? எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யாரோ. அப்படியோ? சரி சரி, பார்ப்போம். பேசுவது போன்ற ஒரு சத்தம் கேட்கிறது, அதைத்தான் கேட்டது. நிரந்தரம் இல்லை.
3: விளங்கவில்லை.
1: ஆமாம், அதையும் குறிப்பிடலாம். இன்று ஏதோ குழப்பமாக இருக்கிறது உங்களுடைய அழைப்பு.
3: சத்தம் கூட வைக்க
1: வேலை செய்கிற இடத்துல சொல்லுங்கள். நான் வானொலியில் பேசிக் கொண்டிருக்கிறேன், அமைதியாக இருங்கள் என்று. விடையாக ஏதாவது சொல்ல போறீங்களா? விளங்கவில்லை.
3: கூடாத
1: நன்மை அளிப்பதல்ல. அடாவடி என்று சொல்லியிருக்கிறீர்கள், பார்ப்போம். குறித்திருக்கிறோம், பார்ப்போம். நன்றி
3: நன்றி.
1: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்,
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
4: இது நிரந்தரம் இல்லையாண்டு சொல்லி இருக்கிறீங்க,
1: நன்மை இல்லை, இதனால் தீமைதான். ஒன்றுமே சொல்லவில்லை.
4: பேர்ச்சொல் வாழ்நாளாக
1: இருக்கலாம் என்று சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம். அதையும் குறித்து வைத்திருக்கின்றேன். ஆனால் வந்த விடைகளிலே குற்றம் வந்திருக்கிறது. அடாவடித்தனம், வாழ்நாள், அவை அது இல்லை என்பது தெளிவான பதிலாக இருக்கிறது. பார்ப்போம். நன்றி கலந்து கொண்டமைக்கு. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 4169530055 நேர்கள் மட்டும்தான் கலந்திருக்கின்றார்கள். எங்கு இருக்கும் பெரும்பாலானவர்களோடு தொடர்பு இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்திலே தொடர்பு இருக்கும். பல விடயங்களோடு இது சம்மந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன்படியால் ஏதோ ஒன்றோடு தொடர்பு இருக்கும். இது ஒரு செயலா என்று கேட்டிருந்தார்கள். ஒரு செயற்பாட்டை குறிக்கின்ற சொல்லாகத்தான் இருக்கிறது. நடவடிக்கைகளை பொறுத்து இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். அது கேடு என்று சொன்னால் நிஜமாக இது ஒரு கேடான விடயமாகத்தான் கருதப்படுது. ஆனால் உடலுக்கு கேடு என்று இல்லை, ஒரு கேடான விடயமாக இது பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஒரு ஒரு ஒரு சீர்திருத்தமாக ஒரு ஒரு சீரான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இது கேடாக இருக்கும். அந்த சீரான வாழ்க்கைக்கு இது கேடாக இருக்கும் என்று தெரிவிக்கிறோம். வயது கட்டுப்பாடு இருக்கிறதான் சொன்னால் ஒரு அளவுக்கு இது தொடர்புடையவர்கள், அதாவது ஒரு வேலை செய்பவர்களாக அல்லது கல்வி கற்பவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்களாக தான் இருக்கும். எனவே இது சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளோடு தொடர்புடையதால் நிரந்தரம் இல்லாத காரணத்தினால் சில வழிகளில் இது ஏற்படலாம். நிரந்தரம் இல்லாத காரணத்தினாலும் ஏற்படலாம். இதனால் நன்மை இல்லை தான். பெயர்ச்சொல் என்று சொல்கிறோம். எனவே விடை வந்திருக்கிறது, குற்றம் வந்திருக்கிறது, அடாவடித்தனம், வாழ்நாள் என்று வந்திருக்கிறது. அது சரியாக இருக்குமா என்றால் அந்த விடை இல்லை. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்க வேண்டும். 4169530055 ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கெம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CCCMR தமிழ் FM.
1: நேரம் 11:24. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரை சந்திப்போம்.
6: வணக்கம் வசந்தநாதன், எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி. சரி, யார் பேசுகிறீர்கள்?
6: அப்பா தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் சாராசுதான்.
1: ஆமா, உங்க சரி, நன்றி.
6: கவிதையோட ஆண்டு வர ஒரு கண்ணை மூடி விட்டுட்டேன். சரி, அது வேண்டு நினைக்க துக்கமா இருக்கு, விடுவோம். கூடிக்கொண்டு இது கொலை கொள்ளையோட சம்பந்தம் இருக்கா?
1: கொலை கொள்ளையோட சம்பந்தம்,
6: அல்லது கட்
1: ஏன் வன்முறையை பிரயோகிக்கிறீர்கள்?
6: என்னடா அந்த உங்களோட இது என்ன என்ன சொன்னீங்கள் அந்த அந்த செயல் வடிவம் சொன்னீங்க.
1: ஆமாம் ஆமாம், ஒரு செயல் செயலாக இருக்கும் நடவடிக்கையும், ஆனால் கொலை கொள்ளையோடு தொடர்பில்லை.
6: இல்லை
1: இல்லை.
6: அப்போ இது சமாதானத்தோட வருமா?
1: சமாதானத்தோடு இல்லை, சமாதானத்துக்கும் இதற்கும் தொடர்பில்லை.
6: அப்போ நான் கொண்டு வந்த பதில் பிளட்டு போச்சு.
1: சரி, கொண்டு வந்த சந்துட்டு போங்க.
6: கொண்டு வந்தது நான் இந்த என்ன அந்த எங்கட ஸ்ரீலங்காவில் கேஸுகள் நடக்குது தானே, அப்போ அந்த தட்டி பறிச்சு கொள்ளி அடிச்சு வேண்டானே கொண்டு திருப்பியில் கொண்டுட்டு கொண்டு வந்தேன்.
1: ஓ ஓ, அதான் ஏதாவது ஒன்றை தொடர்பு படுத்துவோம் என்பதற்காக கொண்டு வந்திருக்கிறீர்கள். பார்ப்போம் அதை. அவ என்ன சொல்ல போறீர்கள்?
6: அப்ப நான் இது அந்த என்ன பண என்ன கொள்ளை கொள்ளை
1: கொள்ளைதான் என்று சொல்லுகிறீர்கள். பெருந்தொகையாக கொள்ளையடிப்பது அதை சொல்லுகிறீர்கள். பெருந்தொகையாக கொள்ளையடிப்பதை சொல்லுகிறீர்கள். கொள்ளையடிப்பு என்று சொல்லுகிறீர்கள். கொள்ளையடிப்பு. சரி, பார்ப்போம். குறித்திருக்கிறேன். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன் சொல்லுங்கள், என்ன கேள்வி?
7: தமிழகத்தில்
1: இல்ல,
7: ஸ்ரீலங்கா தமிழகத்தில் கூடுதலாக நடந்ததா
1: சம்பவம் தமிழகத்தில் இல்லை, எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஆனால் குறிப்பிட்டு தமிழகத்தில் இது நடந்ததா என்று கேட்டால் நடந்திருக்கலாம், ஆனால் இல்லை என்றும் சொல்லலாம், இருக்கென்றும் சொல்லலாம். இது பொதுவான ஒரு நாடு சம்பந்தப்பட்டது அல்ல, இனம் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. காவல்துறைக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா? காவல்துறைக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. இல்லை ஏன், என்ன விடை வைத்திருந்தீர்கள்? ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி ரஞ்சன்.
7: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் கேள்விகளை கேட்க வேண்டும். 4169935055, அதாவது ஒரு செயல் ஒரு நடவடிக்கையும் இது வாழ்க்கையிலே கேடு என்று சொல்லியிருந்தோம். உடல் நடத்துக்கு கேடு என்று அல்ல, வாழ்க்கையிலே இது ஒரு கேடான விஷயம். அதாவது ஒரு நன்மை அளிக்கக்கூடிய விடயம் அல்ல, மன வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கலாம். சில விடைகளிலே அந்த சில சில சமயங்களிலே வாழ்க்கை பிரச்சனை உருவாக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம், மற்றவர்களோடு மனஸ்தாபப்படக்கூடிய விடயமாக இருக்கலாம். இதில் வயது கட்டுப்பாடு என்று கேட்டிருந்தார்கள். வயது கட்டுப்பாடு என்று இல்லை, ஓரளவுக்கு இந்த யோசித்து செய்யக்கூடிய அந்த நிலையிலே இருப்பவர்களுக்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இது இருக்கும். நடவடிக்கை என்று எடுக்கப்படும், சில வழியில் கொடுக்கப்படும் அப்படியெல்லாம் சொல்லலாம். சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை சில வழிகளில் சில விடயங்கள் நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் பொழுது, சில விடயங்கள் நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் பொழுது கூட இது உருவாகலாம் என்று சொல்லியிருக்கின்றோம். பதிவிடத்தோடு தொடர்பு இருக்கிறதான சொன்னால் இந்த பதிவிடம் சம்பந்தமாக இது சில வழிகளில் எழுந்து கொள்ளலாம். வடிவிடம் சம்பந்தமாகவும் இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மையில் என்று தான் ஏற்கனவே சொல்லினோம், பெயர் சொல் என்று சொல்லியிருந்தோம். இதை விட கொலை கொள்ளையோடு தொடர்பு இருக்கிறான் சொன்னால் இல்லை என்று சொல்லியிருந்தோம். சமாதானத்தோடு தொடர்பு இருக்கின்றால் அதுவும் இல்லை என்று சொல்லியிருந்தோம். தமிழகத்தோடு தொடர்பு என்று சொன்னால் இல்லை, இனம் நாடு தொடர்பான ஒரு விடயமாக இருக்காது. காவல்துறைக்கும் இது தொடர்பு இல்லை என்று சொல்லியிருந்தோம். எனவே குற்றம் மற்றும் அடாவடித்தனம், வாழ்நாள், கொள்ளை, ஆர்ப்பாட்டம், இப்படி பல விடைகள் வந்திருக்கின்றன. சரி, தொடர்ந்து நீங்கள் கேள்விகளை கேட்டால் தான் அதற்கான விடையை நாங்கள் தரும் பொழுது மற்ற நேர்கள் இந்த விடையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். 4169935055 ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகிறோம். அலையுங்கள். 4169935055.
8: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.
9: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
10: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
9: வட்டி வெறும் 1.5% இருந்து.
10: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
11: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
10: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 416-834-2266
10: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
12: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
13: ஆலோசனைகளும் இலவசம்.
12: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
14: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: சொல்லாடல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இது நாடு சம்பந்தப்பட்டதானதுனால் இது ஒரு ஒரு ஒரு பிரச்சனையாகத்தான் உருவாக்கப்படுகிறது. ஒரு பிரச்சனையாக இருக்கும் இந்த மக்களுக்குள்ளே, இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த பிரச்சனை வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இவ்வளவு தாயகத்திலே என்று சொன்னால், இது தாயகம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே மிக குறைவாக இருக்கலாம். ஆனால் இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளில் இது கூடுதலாக காணப்படும் என்று நான் நினைக்கிறேன். பார்ப்போம், தொடர்ந்து வரும் நேர்களின் கேள்விகளை பொறுத்து பார்க்கும். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
15: வணக்கம், சுரேஷ்.
1: சுரேஷா?
15: ஆமாம், சுரேஷ்.
1: ஆ, சுரேஷ் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் சுரேஷ்?
15: இது வந்து நாடு கடந்த ஒரு சொந்தத்துக்குள்ள இல்லாட்டி ஒரு நண்பனுக்குள்ள இல்லாட்டி ஒரு ஆக்களோட சேர்ந்து ஒரு வந்து வார பகை மாதிரியா?
1: சொந்தத்துக்குள்ளேயும் சொந்தம் நண்பர்களுக்குள்ளே இது வரலாம். ஆனால் பெரும்பாலும் அதை இப்படி சொல்ல மாட்டார்கள். இந்த சொல்லை பயன்படுத்தி அந்த அவர்களுக்கு இவர்களை பகையே சொல்ல மாட்டார்கள்.
15: இது வந்து அந்த அப்படி இது கணவன் மனைவிக்குள்ள வர ஒரு பிரச்சனை?
1: கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை.
15: இல்ல,
1: கணவன் மனைவி பிரச்சனை வீட்டுல மட்டும்தான், வானொலியில இல்லை.
15: நான் நம்பிக்கை துரோகம்.
1: நம்பிக்கை துரோகம். நம்பிக்கையோடு தொடர்பு இருக்கிறது, பார்ப்போம் அது சரியாக இருக்கிறதா, பார்ப்போம். நன்றி சுரேஷ், ஒரு அடியெடுத்து கொடுத்துருக்கீர்கள் மற்ற இணையர்களுக்கு, பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்று. நன்றி நன்றி சுரேஷ். அடுத்த நேரம் சந்திப்போம், வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
16: ரத்னா பேசுகிறேன்.
1: ரத்னா சொல்லுங்கள்.
16: இதுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் உண்டா?
1: பேச்சுக்கா? பேச்சு என்றால் என்ன, எதை குறிப்பிடுகிறீர்கள் பேச்சு என்று? வாய் தர்க்கம். அப்படியா?
16: பெரும்பாலும் வாயால நடக்கிற
1: விஷயம் இல்லை, வாய் தர்க்கம் இல்லை. அப்படி முழுமையாக அப்படி சொல்லிவிட முடியாது. இல்லை இல்லை என்று வைத்துக் கொள்வோம்.
16: ஆண்கள் கூட பாய்ப்பார்களா, பெண்கள் கூட பாய்ப்பார்களா?
1: ஆண்கள் கூட பாய்ப்பார்களா, பெண்கள் கூட பாய்ப்பார்களா? அந்த அளவுகோல் இருக்காது. பெண்களும் பாவிப்பார்கள், ஆண்களும் பாவிப்பார்கள். கூடுதலாக இந்த வீட்டு தலைவர்கள் என்று வரும்பொழுது, சில வீடுகளிலே பெரும்பாலான இடங்களிலே ஆண்கள் தானே வீட்டு தலைவராக இருக்கிறார்கள். அது சொன்னாலும் பிரச்சனையாக போயிடும். ஏற்கனவே பலமுறை பல பிரச்சனைகளாக கிடக்கிறது. பெண்களை கூடுதலாக வானிலையில் பேசுகிறோம் என்று சொல்ல வரைய அப்படி பிரச்சனையும் இருக்கிறது. ஆண்கள் வந்தால் ஆண்களோட பேசலாம், பெண்கள் வந்தால் பெண்களோட பேசலாம், அந்த பிரச்சனைகளும் இருக்கின்றன. சரி, பார்ப்போம். அதனுடைய கூடுதலான வீடுகளிலே தலைவர்களாக குடும்ப தலைவர்களாக இருப்பவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள் எமது சமூகத்திலே. அப்பா, ஒரு ஒரு வார்த்தையோடு தப்பிட்டேன். சரி சொல்லுங்கள், என்ன படியாக இருக்கும் ரண்ணா? நீங்களும் நம்பிக்கை துரோகத்தோடு தான் வந்திருக்கிறீர்கள். சரி, அப்படியான ஒரு செயற்பாடு அது அல்ல, அந்த அப்படியான செயற்பாடு அல்ல. பார்ப்போம், அடுத்த நேரம் சந்திப்போம், வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
17: ஹலோ, வணக்கம்.
1: ஆமாம், யார் பேசுகிறீர்கள்? அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
17: நான் குமார் பேசுகிறேன்.
1: குமார், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் குமார்?
17: நீங்க சொன்ன தொடர்பு
1: இருக்கா?
17: இதுக்கும் மருத்துவத்துக்கும் தொடர்பு இருக்கா?
1: மருத்துவத்திற்கும் இதற்கும் இல்லை. இல்லை
17: இல்லையா?
1: எந்த எந்த எந்த கருத்துல அப்படி மருத்துவத்துக்கும் இதுக்கும் தொடர்புண்டு கேட்கிறீர்கள்?
17: இல்லை, நீங்கள் சொன்னீங்க அவர் அந்த அவர் மனநிலைமையில் இருந்தால் வந்து இதை இதையும் செய்யலாம்னு சொன்னீங்க. அதை வச்சு தான் நான்
1: இல்லை இல்லை மனநிலையில் இருந்தால் இதையும் செய்யலாம்ன்ற நான் வார்த்தையை பாவித்தீரா?
17: ஓ இல்லை, முதல் நீங்கள் சொன்னீங்க அவர்கிட்ட மனநிலையை பொறுத்து செய்வேன் சொல்லி அந்த குற்றச்செயலை செய்வேன் குற்றச்செயலும் நீங்கள் சொல்லல. ஆனால் நீங்கள் சொன்னீங்க மனநிலை அவர்கிட்ட மனநிலையை பொறுத்து அதை செய்வேன் நீங்கள் சொன்னீங்க.
1: மனநிலையை பொறுத்தவர்கள் சொல்ல இல்லை, அப்படி மனதால் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அதை அதை மனநிலை குன்றியவர்கள் அதை அதை பற்றி சொல்லுகிறீர்கள். இல்லை அப்படியான அப்படியான முடிய இல்லை, நல்ல நல்ல நிலையிலே அதை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருப்பவர்கள் கூட இது இதிலே தொடர்புடையவர்களாக இருப்பார்கள்.
17: நான் இப்போ கொண்டு சொன்ன அந்த சொல் வந்து பிள்ளையா இருக்கலாம். நான் சொல்கிறேன் வந்து நான் கொண்டு வந்த பதில் வந்து மனநோயாளி.
1: ஓ, மனநோயாளி என்று சொல்லுகிறீர்கள். என்ன சொல்லல தானே? சரி, என்ன பேர் சொன்னீங்க நீங்கள்?
17: குமார்.
1: குமார், சரி, நன்றி குமார். முன்பு ஒரு குமார் அணிந்திருந்தார், அதற்கு கேட்டேன். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
18: வணக்கம், நான் குமணன்.
1: குமணன் சொல்லுங்கள், நீண்ட நாளுக்காக பிறகு சந்திக்கிறோம்
18: குமணன். விரோதம்.
1: எது விரோதமா?
18: ஓமாம்,
1: விரோதம் என்று சொல்லுகிறீர்கள். விரோதத்துக்கும் இதற்கும் எந்தவித தொடர்புமே இல்லை. சரி, பார்ப்போம். இருந்தாலும் முயற்சி செய்திருக்கிறீர்கள், ஒரு இரண்டு கேள்வியை கேட்டிருக்கலாம், பார்ப்போம். நன்றி குமணன். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பிக்காமா. நேரம் 11:36 சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கேள்விகளோடு இணைந்து கொள்ள வேண்டும். 416-593-0055. யாருமே அந்த திசையை நோக்கி நகரவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்த பெரும்பாகத்தில் 17 பாக செலுத்ததாக இருக்கிறது. முதல் மூட்டம் நின்று காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 23-35 கிலோமீட்டர் வரையிலான பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை 13 பாக செலுத்ததாக இருக்கும் நாளை சனிக்கிழமை 24 பாக செலுத்ததாக இருக்கும் 26 பாக செலுத்ததாக உடன்படும் சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும் காலை பொழுது 10 மணி பாக செலுத்ததாக உடனடி நாயிற்றுக்கிழமை 24 பாக செலுத்ததாக இருக்கும் நாயிற்றுக்கிழமை கோடை காலத்தின் முதல் நாள் அதாவது சமரின் தொடக்க நாள் 24 பாக செலுத்ததாக இருக்கும் அத்தோடு தந்திர நாளும் கொண்டாடப்படும் நாளாக இருக்கிறது சூரிய ஒளி நிறைந்திருக்கும் 20 பாக செலுத்ததாக இருக்கும் திங்கட்கிழமை முகில் கூட்டத்தோடு இருக்கும் என்று 4169935005 இது தொடர்பாக யாருமே சில வேளைகளிலே நினையா பிரகாரமாக கூட நினைக்காமலே இந்த சொல்லோடு தொடர்புடையவர்களாக மாறிவிடுவோம். அப்படியான சூழ்நிலை வாழ்க்கை சூழலங்களை மாற்றிவிடும். எனவே அப்படியான சூழலிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக மிக சிரமப்பட வேண்டியும் இருக்கும். பார்ப்போம், நீங்கள் அழைக்கலாம், கேள்விகளை கேட்கலாம். 4169935005 விளம்பரங்களை தொடர்ந்து எங்களை சந்திப்போம்.
19: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
20: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
21: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
22: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
23: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
24: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220. 8888 குணா குணராஜா 647 624 4165

0: நேரம் 11:40 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். இது எங்களுடைய நாளாந்த வருமானம் உழைப்போடு தொடர்பிருக்கிறதாக, தொடர்போடு உழைப்போடு தொடர்பு இருப்பது, நாளாந்த உழைப்போடு இதற்கு தொடர்பு இருக்கிறது. எனவே இது உழைப்பு சார்ந்தது. உழைப்பு என்று சொன்னால் வருமானம், வருமானத்தோடு பார்த்தால் பணம் தொடர்புடையது. சரி, இதை வைத்துக்கொண்டு உங்களால் கேள்விகளை உருவாக்க முடியும் என்றால் அழைக்கலாம். 4 6 5 9 3 0 0 5 5 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், இது நாட்சியார்
0: கேன்றிருக்கிறீர்களா? ராகு, சொல்லுங்கள், என்ன கேள்வியோடு வந்திருக்கிறீர்கள்?
1: கேள்வி எனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் நாணயம் என்று.
0: ஓ, நாணயம் என்று சொல்கிறீர்களா?
1: ஆமாம்,
0: நாணயம் என்று சொல்லுகிறது எதை குறிக்கிறீர்கள்? பணத்தாளை சொல்லுகிறீர்களா அல்லது நேர்மையை குறிக்கிறது? அதை சொல்லுகிறீர்கள்.
1: வாக்கு, நாணயம்,
0: வாக்கு, வாக்கு.
1: ஆமாம்,
0: நிச்சயமாக வாக்கோடு இது தொடர்பு இருக்கிறது. ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு திசையை காட்டியிருக்கிறீர்கள் நேயர்களுக்கு. நாணயம் அதாவது ஒரு வாக்கு, அதை சொல்லுகிறீர்கள். ஆம், வாக்கு, நாணயம், நேர்மையை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது நாணயம் என்பது. என்ன, சரி, நேர்மையை சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். நன்றி ரகு, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: ரத்னா பேசுகிறேன்.
0: ஆ, ரட்னா மீண்டும் வந்திருக்கிறீர்கள். ரட்னா, நீங்கள் 8வது நேர்களாக வந்திருக்கிறீர்கள். எனவே இன்னும் சற்று நேரத்துக்கு பின்பு தான் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அழைப்பில் எடுத்துக் கொள்ளுங்கள். புதிய நேர்கள் மட்டும்தான், அல்லது முதல் 3 நேர்கள் ரமேஷ் பண்பா, தேவகுமார், அவர்கள் தான் கலந்து கொள்ளலாம். ரட்னா அழைப்பில் எடுத்துக் கொள்ளுங்கள். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் பிரபா.
0: பிரபா, சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் பிரபா?
3: நீங்க என்ன சொன்னீங்க?
0: விளங்கவில்லை.
3: பணத்தோடு?
0: ஆமாம், பணத்தோடு தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன்.
3: வருமானம்
0: வராட்டி தான் இந்த பிரச்சனை வரும்.
3: அவனுடைய
0: ஒழுங்கா வேலைக்கு போகணும் பிரபா. இல்லை இல்லை, நான் உங்களுக்காக வருமானத்துக்காக வேலைக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஆமாம், வேலைக்கு போனாலும் இந்த பிரச்சனை வராது. இது தனிப்பட்டவர்களோடும் தொடர்பு. ஆ, சொல்லுங்கள், இல்லை நீங்கள் இதை கேட்க வந்திருக்கீர்கள், கேளுங்கள். இல்லை, தனிப்பட்டவர்களோடு தொடர்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு நாடு அல்லது நிறுவனம் சம்பந்தமாக இருக்கலாம். தனிப்பட்டவர்கள், நாடு,
3: பணத்தை வைத்து பல பேரோடு சேர்ந்து செய்வதா அல்லது
0: பணத்தோடு தொடர்பு? ஆமாம், பணத்தை வைத்து நீங்கள் வியாபாரம் செய்வதில்லை, பணத்தோடு தொடர்பு பட்ட விடயம்தான்.
3: இல்லை, நான் சொல்றது ஒரு சூதாட்ட மாதிரிய.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, பணத்தோடு விளையாடுகின்ற விளையாட்டு அல்ல. எதை நினைத்து வந்தீர்கள்?
3: நான் நாடுகளும்
0: தொடர்புபடும்.
3: வட்டி,
0: வட்டி என்று சொல்லிருக்கிறீர்கள். சரி, வட்டியை குறித்திருக்கிறேன், பார்ப்போம். நன்றி, இருக்காது, பார்ப்போம். வட்டி குட்டி ஓடும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், அப்பன் கேட்கிறேன்.
0: அப்பன், சொல்லுங்கள்.
4: இது பொருளாதாரத்தோடு
0: தொடர்பு இருக்கிறது.
4: இலங்கையிலே இதுவும் தாக்கம் குறைவென்று சொன்னீங்க.
0: இல்லை, பொதுவாக பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் உள்ளார்ந்து ஒவ்வொன்றாக தேடும் பொழுது சில வேளையிலே இங்கே இருப்பதை விட அங்கே கூடுதலாக இருக்கலாம். ஆனால் பொதுவான அந்த மேல் நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே குறைவாக இருக்கும், இங்கே தான் கூடுதலாக இருக்கும். அது ஒரு சில விடயங்களோடு தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது.
4: அடமான கடன்
0: அடமானக்கடன் என்றால் வீட்டில் அங்குன்னு சொன்னால் வீடுகள் எல்லாம் சொந்தமாக இருக்கும், இந்த அடமானம் எல்லாம் இருக்காது. அதை பற்றி கொண்டு சொல்லியிருக்கிறீர்கள் என்ன? சொல்லியிருக்கிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி அப்பன். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? அலோசியஸ் சொல்லுங்கள். நீங்கள் நிறைவு செய்கின்ற நேரத்தில் வந்து விட்டீங்களா? 58 தானே நாங்கள் கடையை
5: பூட்டினோம்.
0: ஆமாம் ஆமாம், கல் எறிந்தா கண்ணாடி உடைந்துடும். அதனுடைய நீங்கள் எறியவில்லை. நன்றி.
5: சரி, நான் இப்போ இதுக்கு வருகின்றேன். வருமானத்தோட தொடர்பான்னு சொல்லி சொன்னீர்கள்.
0: ஆமாம் ஆமாம்.
5: இது வந்து தருமானத்தோட தொடர்பு உள்ளதா?
0: தருமானத்தோடையா? வருமானத்தோடு தருமானமும். ஆமாம், தருமானத்தோட தொடர்பு இருக்கிறது. விடயத்தை தரவாக பயன்படுத்தலாம்.
5: என்னுடைய பதில் வந்து கடன் அல்லது கைமாறு என்று சொல்லி சொல்லுவாங்க.
0: கடன் அல்லது கைமாற்று.
5: கைமாறு.
0: சரி பார்ப்போம். அதை குறித்து வந்திருக்கிறேன். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போய் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், காந்தி.
0: காந்தி சொல்லுங்கள்.
6: இது வந்து இன்னொரு ஆள் வாங்கி அதுக்கு வட்டி கட்டாம முடியா போறது. அத
0: ஒரு ஆள்கிட்ட வாங்கி கட்டாம விட போறீங்களா? வட்டி கொடுக்காம விடுறீங்களா? வட்டி கொடுக்காம விட்டா என்ன நடக்கும்?
6: கடன் கட்ட வரும்.
0: அப்ப என்ன விடை? விடையதா வைத்திருக்கிறீர்களா? கடன் கட்டணுமா?
6: கடன்
0: என்று சொல்லுகிறீர்கள். சரி, காந்தி வன்கோரிலிருந்து கடனை கண்டுபிடித்திருக்கின்றார். சரி பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: பன்னீர்
0: சொல்லுங்கள்.
7: இது வாக்கோடு சம்பந்தப்பட்ட.
0: எதோடு?
7: வாக்கோடு சம்பந்தப்பட்ட.
0: நாட்டோடைய வாக்குறுதி. வாக்குறுதி, வாக்குறுதி. ஆமாம், உண்மையிலேயே ஒரு வாக்குறுதியோடு தொடர்பு இருக்கிறான். வாக்குறுதிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறது. நாணயம் என்று சொல்கிறீர்கள். நாணயம் முன்பு ஒரு நேயர் சொல்லியிருந்தார், என்ன நாணயமாக இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். பொருந்தும் என்று சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்கி அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்கள்.
8: இந்த பேங்கில் கடன் வேண்டி கொடுக்க முடியாது வருமா?
0: கடன் வேண்டி
8: கொடுக்க முடியாது.
0: கடன் கொடுக்க முடியாவிட்டால் கூட இது ஏற்படலாம். ஆமாம், அப்படியும் சொல்லலாம். விளங்கவில்லை.
8: பேங்க்ரப்சி, அதுக்கு

0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 11 வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
2: வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு வழிகாட்டியாக வரும் தந்தைக்கும் வளர்ப்பாக வரும் அன்னைக்கும் அனைத்து உள்ளங்களின் தந்தை தாய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இன்றுதான் கேட்கும் பாடல். நீங்கள் நிலைமை இருக்கிறீங்கள?
3: மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி.
2: உங்களோட நிகழ்ச்சிகளோட நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதிலும் சிஎம்ஆர் நிகழ்ச்சிகள் மக்களின் மனதையும் மக்களை நினைவுபடுத்தி அனைத்து சுவையோட நிகழ்ச்சிகளையும் கொண்டு வரும் அனைத்து உள்ளங்களுக்கு அனைத்து சேவையாளர்களுக்குமாக உரித்தாகட்டும். நான் என்று கேட்கும் பாடல் வசந்தராக படத்தில் நான் உள்ளதை சொல்லட்டுமா ஊரறிய பாடட்டுமா என்ற பாடலை கேட்டுக்கொண்டு வாய்ப்பும் இந்த இது தந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
3: நன்றி, இது உங்களுக்கான பாடல் அளிக்கிறது. நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக்க
2: நன்றி, வணக்கம்.

உங்களுக்கு ஆராய்ச்சியினை நிறைவு செய்ய வர நேர சந்திப்போம். வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடல் ஸ்பீக்கரன்? சரி, இது உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்க. அவன் தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடுகிற பாடல். அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் அருண்குமார். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கு நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம், நீங்களும் மீண்டும் சந்திப்போம்.

ആർ തമിഴ് FM സീരീസ് ചുരുക്കം. செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலான நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கும் என சிறிலங்காவின் நீதியமைச்சர் ஹரிசன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவில் அதிகரித்து வருகின்ற இணைய பண மோசடிகளை தடுக்கும் வகையில் நாடு தழுவிய ரீதியில் டெல்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் மூலம் 48 மணி நேரத்துக்குள் போலி வங்கிக் கணக்குகளை கையாண்டவர்கள், நிறுவனங்கள் மற்றும் மோசடி மையங்களை நடத்திய 916 சைபர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சீன மின்சார வாகனங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த எல்லை முகமை, தற்போது கட்டாய உழைப்பு தொடர்பான கண்காணிப்பு பட்டியலில் வாகனங்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக ரஷ்யா நேற்று தெரிவித்திருக்கின்றது. ஆனால் எந்தவொரு பேச்சுவார்த்தையும் அழுத்தத்தை அடிப்படையாக கொண்டிருக்காமல் பரஸ்பர ஈடுபாட்டின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்றும் அது தெரிவித்திருக்கிறது. சிஎம்ஆர் தமிழ்ப்பம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம். காற்றலை ஜூன் மாதம் 20 நாள் இது சனிக்கிழமை காற்றலையாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்களோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பு நரன்குமார் அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி செந்தில்நாதன். தொடரும் காற்றலையில் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை 1:30 போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம் போலவே 4 நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5 பிரதான செய்திகள் ஒலிக்கும். 5:15 ரியோசி நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து 6 வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கலாம்.

துறனபுரம் பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 15°C, காற்று மணித்தியாதற்கு 17 km வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 13 வெப்பநிலை உணரப்படும். சனிக்கிழமை இன்று பகல் பொழுது பொதுவாக 24 இருக்கும். இன்று இரவு 13 இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் அடைந்ததாக தென்படும். ஆங்காங்கே சில இடங்களில் மெல்லிய மழைக்கான வாய்ப்பும் இருக்கலாம் என்பது தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை பகல் 24 இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்ததாக காணப்படும்.

0: CMR 101.3 FM. கிச்சன ஓட்டலு மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாடு 825 பேஸ்மோ அவென்யூ சி 101 ஸ்காப்ரோ 416-299-9393. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-3002-94-94.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM காற்றலை 1:20. ஒலிகின பாடல் மனோ பாடியது, இசை இளையராஜா. 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் @kilikoot.ca. கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
7: ஒலிகின பாடலை திறந்த நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இது KJ ஜேசுவாஸ் பாடிய பாடல். பாடலுக்கான இசை SA ராஜ்குமார்.

0: நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பும் காற்றில். இப்பொழுது முதல் நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம் போலவே இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்ற நேரம் மிக அநேகமாக இந்த நேரத்தில் நீங்கள் வானொலி கேட்கிற போது கூடுதலாக வேலையில் இருப்பீர்கள் அல்லது வாகன பயணங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். எனவே ஒரு எழுதுகோல் இல்லாமல் ஒரு தாள் இல்லாமல் தரவுகளை உள்வாங்கி விடைகளை கொண்டு வரக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சி இயல்பாக இலகுவானதாகவே அமைக்கப்படுகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165930055 உங்களுக்கான முதலாவது கேள்வி. இது ஐந்தெழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த ஐந்தெழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது இது இயற்கை சார்ந்த ஒன்று. எல்லா நாடுகளிலும் அமைந்து காணப்படுவதில்லை, ஆனால் சில நாடுகளுக்கு இதுவே ஒரு பெரிய வரமாக வாய்ப்பாக அமையும். அதேவேளையிலே ஒரு சில நாடுகளின் எல்லைப்புறங்களில் இது இருக்கிற போது அந்த நாடுகளுக்கான பாதுகாப்பு அரணாகவும் இது அமைகிறது. அது அந்த நாடுகளின் எல்லையிலே இது இருக்குமாக இருந்தால் இது முன்னுக்கு வரக்கூடிய இரண்டெழுத்து. அது இயற்கையானதாக அமைகிறது, அதாவது தரையின் தோற்ற அமைப்போடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல். அது இயற்கையானது. இதிலே கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இதுவும் கூட இயற்கையானதுதான். இயற்கையாக இயற்கையின் கொடையாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஒன்று. அது கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இது நேரடியாக வராது, பிரித்தறிய வேண்டிய சொல்லாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது நேரடியாக வராது, பிரித்தறிய வேண்டியதாக இருக்கும். இது நீர்வளம் சார்ந்த சொல்லாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து நீர்வளம் சார்ந்த சொல்லாக இருக்கும். இந்த இரண்டு தரவுகளை வைத்துக் கொண்டே நீங்கள் விடை காணலாம். மூன்றாம் தரவாக, அதாவது மேலதிகமான தரவாக, இதிலே வரக்கூடிய முதல் எழுத்தை நீங்கள் நெடிலாக்கினால், அது விடையிலே அது குரலாகத்தான் வரும். முதல் எழுத்தை நீங்கள் நெடிலாக்கினால் முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது ஒரு நாளின் ஒரு பொழுதை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். ஒரு நாளின் ஒரு பொழுதை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். விடை என்பது ஐந்து எழுத்துகளில் வரும். அழைக்கலாம் 4165930055.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக்
0: ஒலிகிற பாடலத்துடன் நீங்கள் சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய விடை மொத்தமாக இது ஐந்தெழுத்தில் வரக்கூடிய விடையாக இருக்கும். இந்த ஐந்தெழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது இது இயற்கையாக காணக்கூடிய ஒன்று. எல்லா நாடுகளிலும் கட்டாயம் இருக்கும் என்று இல்லை, ஆனால் சில நாடுகளில் இருக்கும். அந்த நாடுகளில் அது இருக்குமாக இருந்தால் அது அந்த நாட்டுக்கான ஒரு நல்ல வளமாக இருக்கும். அதே வேளையிலே இது இதே விடயம், அந்த முன்னுக்கு வரக்கூடிய இரண்டெழுத்து ஒரு நாட்டினுடைய எல்லைப்புறத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த நாட்டுக்கான பாதுகாப்பு அரணாகவும் அது அமையும். அதுபோலவே அது பொருளாதார ரீதியாகவும் அந்த நாடுகளுக்கு கை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டெழுத்து சொல்லாக இருக்கும். அது முழுமையாக இருக்கிறது. இதிலே அது இயற்கையானது. முன்னுக்கு வரக்கூடிய இரண்டெழுத்து அது இயற்கையானது. கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து அதுவும் இயற்கையானது, ஆனால் நேரடியாக வராது. கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து நீங்கள் பிரித்தறிய வேண்டிய சொல்லாகத்தான் வரும். கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து நீங்கள் பிரித்தறிய வேண்டும். இது ஒரு நீர்வளம் சார்ந்த சொல்லாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது அது தரைத்தோற்று அமைப்போடு சம்பந்தப்படக்கூடியது. தரைத்தோற்று கூற்று அமைப்போடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. அந்த முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து அது இயற்கையானது. கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது நீர்வளம் சார்ந்த சொல், இயற்கையானது. இது ஒரு நாட்டு கிடைக்குமாக இருந்தால் அந்த நாடு ஒரு வளம் பொருந்திய நாடுகளில் ஒன்றாக இருக்கும். இந்த ஒரு விடயம் அந்த நாட்டு கிடைக்குமாக இருந்தால் அந்த நாட்டுக்கான வளம் சேர்க்கின்ற ஒன்றாக அது இருக்கும். அது கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து நேரடியாக வராது, நீங்கள் பிரித்தறிய வேண்டிய சொல்லாக இருக்கும். அது நீர்வளம் சார்ந்த சொல். முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து இயற்கையானது, நிலம் சார்ந்தது. கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து இயற்கையானது, அது நீர்வளம் சார்ந்தது. இந்த கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து பிரித்தறிய வேண்டும். முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து அப்படியே முழுமையாக இருக்கிறது. இந்த ரெண்டு தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் விடை காணலாம். மேலதிகமான தரவாக இந்த விடையிலே முதலெழுத்து குறளாகத்தான் வரும். அந்த முதலெழுத்தை நெடிலாக மாற்றினால் அந்த முதல் இரண்டு எழுத்தை கவனிக்கிற போது, முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி இரண்டாம் எழுத்தோடு சேர்த்து பார்க்கிற போது ஒரு நாளில் வரக்கூடிய ஒரு பொழுதை குறிக்கும். சொல்லாக இருக்கும். அதற்கு நீங்கள் முதல் எழுத்தை நெடிலாக்கி இரண்டாம் எழுத்தோடு சேர்க்க வேண்டும். ஆனால் விடையிலே அந்த முதல் எழுத்து நெடிலாக வராது, அது குறளாக மட்டும்தான் வரும். விடை என்பது ஐந்து எழுத்துக்களை கொண்டிருக்கும்.
5: சின்னமணி குயிலே
0: அழைக்கலாம். 4165930055 4165930055 ஒலிக்கின்ற பாடல் இது. எஸ்பி பாலா பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா.

0: ஒரு மணி 43 நிமிடம் அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம்
0: தீபன், நலம் தானே? நலமா இருக்கிறோம் தீபன். சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்? அருவி வரும். மலை அருவியா? பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கு அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம், நான் மதன் வைக்கின்றேன்.
0: வணக்கம் மதன், நலம் தானே?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சியா
0: நலமா இருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்? மலையறிவு. நன்றி உங்களுக்கு.
2: நன்றி
0: வணக்கம். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், நான் சாந்தி.
0: வணக்கம் சாந்தி, நலம் தானே? நலமாக இருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
3: மலையறிவி.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பிலே காத்திருக்கின்ற அடுத்த நேரம் வணக்கம்.
4: வணக்கம்,
0: வணக்கம் தேவகுமார், நலம் தானே?
4: நலமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
4: மலை அருவி.
0: நன்றி உங்களுக்கு. அது சேர்த்து வரக்கூடிய சொல்லாக இருக்கும். ஆமாம், மலை அருவி என்பது சரியானது. மலை கூட்டல் அருவி, மலை அருவி என்று ய வந்து சேர்ந்து வரும். இங்கே முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து மலை, அது ஒரு நாடுகளின் இயற்கை வளம் சார்ந்த சொல். அது எல்லையில் இருந்தால் பாதுகாப்பாக அமையும். அதுபோலவே மத்திய பகுதியில் இருந்தால் அந்த நாடுகளுக்கான ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கும். பொதுவாக நல்ல மலைகள் அருவிகள் இருக்கின்ற அருவிகளும் மலைகளும் இருக்கின்ற இடங்களிலே தேயிலை உற்பத்தி என்பது அது சார்ந்த அந்த மலைநாடு சார்ந்த மலை பிரதேசம் சார்ந்த பயிர் உற்பத்திகளுக்கு அது சிறப்பாக இருக்கும். அதுபோலவே மலை இருக்கின்ற இடங்களில் கூடுதலாக அருவிகள் ஆறுகளுக்கான வாய்ப்பு கூடுதலாக அமையும். எனவே அது ஒரு வளமான நாடு என்கின்ற வகையிலே அது தன்மை தரும். கடைசியில் வரக்கூடிய மூன்றெழுத்து நீர்வளம் சார்ந்தது இயற்கையானது அருவி என்று வரும். மலை கூட்டல் அருவி. முதலெழுத்தை நெடுலாக்கினால் மாவன் ஆண்டு வரும். இரண்டாம் எழுத்தோடு சேர்த்தால் மாலை என்று வரும். ஒரு நாளின் ஒரு பொழுது, காலை மதியம் என்பது போல மாலை என்பது ஒரு நாளிலே வரக்கூடிய பொழுது. ஆனால் விடையிலே அது குரலாகத்தான் வரும். எனவே மலை கூட்டல் அருவி, மலை அருவி என்பது சரியானது. அதற்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.
5: Everything okay, no problem and dinam
6: bar kalamu closing da adikira nadi
7: the customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416 268 0155, 416 268 0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி,
8: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும்
8: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன் 416-475-4661-416-475-4765-4765-4661.
0: நேரம் 1:46 உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இதுவும் கூட ஐந்து எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை ஐந்து எழுத்துக்களை கொண்டிருக்கும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது நேரடியாக வராது, பிரித்தறிய வேண்டிய சொல்லாக இருக்கும். இது ஒவ்வொரு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் அநேகமாக காணக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதுவும் கூட இயற்கைக்கு நெருக்கமானது, இயற்கையாக கிடைக்கின்றது. மனிதர்களும் அதை நட்டு உருவாக்குவார்கள், ஆனால் அது இயற்கையானது. அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து இயற்கையோடு சேர்ந்த ஒன்றாக இருக்கும். அது மனிதர்கள் உருவாக்கலாம், ஆனால் அது இயற்கையோடு சேர்ந்த ஒன்றாக இருக்கும். இயற்கை வளம் என்று சொல்கின்ற அந்த வகையில் வராது. ஆனால் இது ஒரு நாட்டிலே அதிகமாக இருக்குமாக இருந்தால் அந்த நாடு மழை வளத்தை பெறுகின்ற தன்மையில் இருக்கும். இந்த விடயம் ஒரு நாட்டிலே அதிகரித்த தன்மையிலே இருக்குமாக இருந்தால் அந்த நாடு மழை வளத்தை பெறுகின்ற வாய்ப்பை கூடுதலாக கொண்டிருக்கும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இயற்கைக்கு பசுமை சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து நேரடியாக இல்லை, பிரித்தறிய வேண்டிய சொல். இதிலே கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது சில வகையான பறவைகளின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஒன்று. அல்லது அந்த இருப்பிடமாக அவை தேர்வு செய்கின்ற ஒன்று. சில பறவைகள் தங்களின் இருப்பிடமாக இவற்றை தேர்வு செய்யும். அது கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். விடை என்பது மொத்தமாக ஐந்து எழுத்துக்களை கொண்டிருக்கும். அந்த முதல் இரண்டு தரவுகளை வைத்துக்கொண்டே விடை காணலாம். மேலதிகமான தரவாக மூன்றாம் தரவு மேலதிகமானது. இந்த மூன்றாம் தரவு இல்லாமலும் நீங்கள் விடை காணலாம். முதல் எழுத்தை நெடிலாக்கினால் விடையிலே முதல் எழுத்து குறிலாகத்தான் வரும். ஆனால் முதலெழுத்தை நெடிலாக்கினால் முதலெழுத்தை நெடிலாக்கி கடைசி எழுத்தோடு சேர்க்கிற போது பெண்ணை குறிக்கின்ற சொல்வர். முதலெழுத்தை நெடிலாக்கி கடைசி எழுத்தோடு சேர்க்கிற போது பெண்ணை குறிக்கின்ற சொல்வர். ஆனால் விடையிலே முதலெழுத்து குறளாக மட்டும்தான் இருக்கும். அழைக்கலாம் 4165939305555.
8: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் சிடிசி 6473001973. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
0: ஒருங்கிணை பாடலத்திலிருந்து நேர்களை சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய விடை மொத்தமாக நான் இதை 5 எழுத்து என்று சொல்லியிருந்தேன், தவறானது. 6 எழுத்தில் வரக்கூடிய விடை. இந்த விடை 6 எழுத்துக்களை கொண்டிருக்கும். ஏன்னால் அதில் இணைப்பு எழுத்து ஒன்று வரும். இணைப்பு எழுத்து இல்லாமலும் கூட பிரிக்கிற போது அந்த சொல் வரும். எனவே அது 6 எழுத்தில் வரக்கூடிய விடை. இந்த விடை 6 எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த 6 எழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது நேரடியாக வராது, பிரித்தறிய வேண்டும். முதலில் வரக்கூடிய 3 எழுத்து அது ஒரு சொல்லாக வருகிற போது நேரடியாக வராது, பிரித்தறிய வேண்டும். அந்த சொல் என்னவென்று கேட்டால் இது இயற்கையோடு சேரக்கூடிய ஒன்று. ஆனால் மனிதர்களும் அதை உருவாக்குவார்கள். ஆனால் அடிப்படையில் பார்த்தால் அது இயற்கையானது. அதனுடைய அடிப்படை வந்து மனிதர்களின் உருவாக்கம் அல்ல, அதை மனிதர்கள் நட்டு உருவாக்கலாம். ஆனால் அது இயற்கையோடு சேர்ந்தது. இந்த ஒரு விடயம் ஒரு நாட்டிலே நிறைய இருக்கமாக இருந்தால் அந்த நாடு நல்ல மழை வளத்தை கொண்ட எடுக்கக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய நாடாக இருக்கும்.

0: 2:53 மலைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையில். அழைப்பிரி வணக்கம்.
1: வணக்கம், நான் லலித் கேட்கிறேன். சரியோ தெரியல,
0: பரவாயில்ல, சொல்லுங்க. முயற்சி தானே,
1: சுற்றிடுவேன் நினைக்கிறேன்.
0: வராது, பார்க்கலாம்.
1: ஓகே,
0: பார்க்கலாம். நன்றி, அழைப்பிலே காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம் இந்த வேளையில். அழைப்பிலே வணக்கம்.
2: வணக்கம், நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
2: என்னண்டா, பூனாவில தொடங்குற நெருப்போட சம்பந்தப்பட்ட சொல்ல யோசிச்சு யோசிச்சு மண்டை அழைச்சி போச்சு, கண்டுபிடிக்க முடியல. முதல் மூன்றெழுத்து நீங்க சொன்னது புறமண்டது எனக்கு உறுதியாயிட்டது, ஆனா அந்த கடைசி ஒரு அழைத்த கண்டுபிடிக்க முடியல. நன்றி,
0: நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்கள் அழைப்பில் வணக்கம். வெண்பா சொல்லுங்க, என்ன பதில் எல்லாம் பார்க்கலாம். நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்க, என்ன பதில் எல்லாம்
3: புறங்கை.
0: பார்க்கலாம். நன்றி, அழைப்பில் இருக்கு, அடுத்த நேரம் சந்திக்கலாம் இந்த வழியில். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் தீபன்.
0: தீபன் சொல்லுங்க, என்ன பதில் எல்லாம். நன்றி தீபன். அழைப்பில் இருக்கு, அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம் சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள்.
5: புறங்கை.
0: நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கு, அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
6: புறங்கை.
0: புறங்கை, பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. ஆமாம், புறம் கூட்டல் கை, புறங்கை என்று வரும். புறம் என்பது வெளிப்பக்கத்தை குறிக்கின்ற சொல், அகம் என்பது உள்பக்கத்தை குறிக்கும், புறம் என்பது வெளிப்பக்கத்தை குறிக்கும். புறங்கூறுதல் என்பது குற்றங்கூறுதல், குறை கூறுதல் என்பதை குறிக்கும். புறங்கூறுதல் என்பது குற்றங்கூறுதல், குறை சொல்லுதல், பிழை கண்டுபிடித்தல் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். அது புறங்கூறுதல் என்று சொல்வார்கள். புறம் என்பது பொதுவாக பார்க்கிற போது வெளிப்பக்கத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். இங்கே முதல் எழுத்து உடன் கடைசி எழுத்தை சேர்த்தால் புகை என்று வரும். நெருப்போடு சம்பந்தப்படுகின்ற, நெருப்பில்லாமல் புகை புகையாதன்னு சொல்வார்கள். நெருப்பில்லாமல் புகையாதன்னு சொன்னால் ஒரு விஷயம் இல்லாமல் எதையுமே கதைக்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள் பொதுவாக. அப்போ அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே புறங்கை, புறம் கூட்டல் கை, புறங்கை என்பது சரியானது. அந்த சொல்லுக்காக அளித்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். இன்றைய நிகழ்ச்சிக்கான அடுத்த கேள்வி நிறைவு கேள்வியாக நிகழ்கிறது. இது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வி. விளம்பரங்களுக்கு செல்லாமலேயே அந்த கேள்வியை தந்துவிடலாம். இது மூன்றெழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். மூன்றெழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்தை நீங்கள் பிரித்தறிகிற போது உடுப்பு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் வரும். உடுப்பு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் வரும். இது கடைசி எழுத்தை நீங்கள் பிரித்தறிய வேண்டும். முதல் எழுத்தை குறிலாக்கி கடைசி எழுத்தோடு சேர்க்கிற போது பாதுகாப்போடு சம்பந்தப்படுகின்ற சொல் கிடைக்கும். முதல் எழுத்தை குறிலாக்கி கடைசி எழுத்தோடு சேர்க்கிற போது பாதுகாப்போடு சம்பந்தப்படுகின்ற சொல் கிடைக்கும். அது ஒரு நாட்டின் பாதுகாப்போடும் சம்பந்தப்படுத்தலாம், அல்லது பொதுவாக பாதுகாப்பு என்பதோடும் சம்பந்தப்படுத்தலாம். ஒரு நாட்டின் பாதுகாப்பண்டே வைத்துக் கொள்ளலாம், அது கொஞ்சம் கூட இலகுவாக இருக்கும். முதல் எழுத்தை குறிலாக்கி கடைசி எழுத்தோடு சேர்க்கிற போது ஒரு நாட்டின் பாதுகாப்போடு சம்பந்தப்படுகின்ற சொல் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் முதல்

0: எழுத்தை குரலாக்கி கடைசி எழுத்தோடு சேர்க்க வேண்டும். இதிலே கடைசி எழுத்தை கடைசி இரண்டு எழுத்தை மட்டும் பார்க்கிற போது பிரித்தறைகின்ற சொல்லாக, கடைசி இரண்டு எழுத்தை பார்க்கிற போது பிரித்து அறைகின்ற சொல்லாக உடுப்பு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லிருக்கும். நாங்கள் உடுத்திக் கொள்கின்ற உடுப்பு, நாங்கள் அணிந்து கொள்கின்ற உடுப்பு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற, அதாவது உடுப்பு என்பதற்கான ஒத்தகரத்துள்ள சொல்லுன்னு பார்க்கலாம். உடுப்பு என்பதற்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக பார்க்கலாம். கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கும், அதை நீங்கள் பிரித்தறிய வேண்டிய சொல்லாக வரும். விடை என்பது மொத்தமாக மூன்றே மூன்று எழுத்துக்கள். நீங்கள் முதல் எழுத்தை குறிலாக்கினால் மட்டும்தான் கடைசி எழுத்தோடு சேர்த்தால் அது ஒரு நாட்டின் பாதுகாப்போடு சம்பந்தப்படுகின்ற ஒரு கட்டுமானம், ஒரு துறை சார்ந்த சொல், ஒரு நாட்டின் பாதுகாப்போடு சம்பந்தப்படுகின்ற ஒரு கட்டுமானம் அல்லது துறை என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக அதை பார்க்கலாம். ஆனால் விடையிலே அந்த முதல் எழுத்து குறிலாக வராது, அது நெடிலாக மட்டும்தான் இருக்கும். விடையிலே அந்த முதல் எழுத்து குறிலாக இருக்காது, நெடிலாக மட்டும்தான் இருக்கும். இது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வி என்பது குறிப்பிடத்தக்கது. அழைக்கலாம் 4165935055.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஒலிகின்ற பாடலின் சில வரிகளை தொடர்ந்து நேரில் சந்திக்கலாம். விடை மூன்று எழுத்தில் வரும், முதல் எழுத்தை குறிலாக்கி கடைசி எழுத்தோடு சேர்க்கிற போது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு துறை அல்லது பாதுகாப்பு கட்டுமானம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று. ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு துறை அல்லது பாதுகாப்பு கட்டுமானம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று முதல் எழுத்தை குறிலாக்கி கடைசி எழுத்தோடு சேர்த்தால் கிடைக்கும். விடையிலே அந்த முதல் எழுத்து நெடிலாக மட்டும்தான் வரும். கடைசி இரண்டு எழுத்தை பிரித்தறிகிற போது உடுப்பு என்பதற்கான ஒத்தகரத்துள்ள சொல் கிடைக்கும். உடுப்பு என்பதற்கான ஒத்தகரத்துள்ள சொல் கடைசி இரண்டு எழுத்தாக கிடைக்கும், அதை நீங்கள் பிரித்தறிய வேண்டும். இந்த ரெண்டு தரவுகளை வைத்துக்கொண்டே விடை காணலாம். முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்தை மட்டும் பிரித்தறிகிற போது ஒரு உணவு சார்ந்த சொல்லாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்தை பிரித்தறிகிற போது உணவு சார்ந்த சொல்லாக இருக்கும். விடை மூன்று எழுத்தில் வரும். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வி எது என்பது குறிப்பிடத்தக்கது.

0: நேர்களை தொடர்ச்சியாக சந்திக்கலாம். இது இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வி என்பது குறிப்பிடத்தக்கது. அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம் தீபன்.
0: வணக்கம் தீபன், சொல்லுங்கள், என்ன பதிலாம்?
1: பாலாடை.
0: என்னது, பாலாடையா? சரி, பார்க்கல. நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் தொடர்ச்சியாக அழைப்பில். வணக்கம்.
2: வணக்கம், நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
2: முதலாவது எடுத்த குறிலாக்காம பாவிச்சு அங்கே கடைசியா காவி கொண்டு
0: வரும் வரும்.
2: நன்றி,
0: நல்ல கண்டுபிடிப்பு. நானும் தரவ சொல்ல அவன்டா ஏன் இரவு நேரத்தில் அதை சொல்லி பீதி ஏற்படுத்துவான். நன்றி. அழைப்பில் இருக்கின்ற நேர்களை தொடர்ச்சியாக சந்திக்கலாம் அழைப்பில். வணக்கம். வெண்பா சொல்லுங்கள், என்ன பதில் பார்க்கலாம்? நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்க அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம், நான்
0: சாந்தி சொல்லுங்கள். என்பது சரியான பதில். பால் கூட்டல் ஆடை, பாலாடை என்று வரும். முதலெழுத்து பாவன்னா முதலெழுத்தை குரலாக்குனா அது பானா என்று வரும். பானாவோடு கடைசி எழுத்தை சேர்த்தால் படை என்று வரும். படை என்பது ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்போடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று, அல்லது பாதுகாப்பு துறையோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று. அதுபோலவே கடைசி பாலாடையில் கடைசி இரண்டெழுத்தை பிரித்தெழுத்தால் அது ஆடை என்று வரும். பால் கூட்டல் ஆடை. ஆடை என்பது உடுப்பு என்பதனுடைய ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரும். முதல் இரண்டெழுத்தை பிரித்தெடுத்தால் அது பால் என்று வரும், உணவு சார்ந்த சொல்லாக வரும். எனவே பால் கூட்டல் ஆடை, பாலாடை என்பது சரி. அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். என்று 3 மணியை தாண்டியும் அந்த சொல் நின்றிருக்கிறது. எனவே நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்து கொண்ட நேர்களுக்கும், அவ்வப்பொழுது பதில்களை சொல்லி நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் புதிய சொற்கள் மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் உரித்தாகட்டும். நேரம் 3 மணி 5 நிமிடம்.

சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம். இலங்கை காவல்துறை சேவையில் பெண் காவல்துறை உறுப்பினர் பதவிக்கான ஆட்சேப்பின் போது தகுதி பெற்ற பெண் விண்ணப்பதாரர்களுக்கு கடுமையான அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார். செம்மணி புதைகுழி தொடர்பிலான நீதியான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் ஆதரவாக இருக்கும் என ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் ஹரிசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சீன மின்சார வாகனங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த எல்லை முகமை தற்போது கட்டாய உழைப்பு தொடர்பான கண்காணிப்பு பட்டியலில் வாகனங்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளோடு பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக ரஷ்யா நேற்று தெரிவித்துள்ளது. ஆனால் எந்தவொரு பேச்சுவார்த்தையும் அழுத்தத்தை அடிப்படையாக கொண்டு இருக்காமல் பரஸ்பர ஈடுபாட்டின் அடிப்படையிலே அமைய வேண்டும் என்றும் அது தெரிவித்திருக்கிறது. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம். காற்றிலே 3 மணி 10 நிமிடம். தொடர்ந்து பிரபாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 16 செல்சியஸ். காற்று மடத்தியாதற்கு 19 கிலோமீட்டர் வகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 13 பாகையாக இருக்கும். சனிக்கிழமை இன்று பகல் பொழுது 24 பாகையாக இருக்கும். இன்று இரவு பொழுது 13 பாகையாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரியொளியோடு முகழ்கூட்டம் அணிந்து தென்படும். அதேவேளையிலே இன்றைய பகல் பொழுதிலே சில இடங்களிலே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 24 பாகையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பகல் சூரியொளி நிறைந்து காணப்படும். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை பகல் பொழுதிலே மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்பது திங்கட்கிழமைக்கான எதிர்வுகூறலாக காண கிடைக்கிறது. நேரம் 3 மணி 11 நிமிடம்.
1: கெனடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனடியன் மல்டி கல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் சிடிசி 6473001973.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

நேரம் 3:13. தொடர்ந்து வரக்கூடிய காட்டிலையில் 4 வரையாக தேசத்தின் நினைவுகள் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்கின்ற காட்டிலையாக இருக்கிறது. தமிழ் ஈழத்தின் விடுதலைக்கான பயணத்தில் தங்கள் உயிர்களை விதைத்த மாவீரர்கள் மண்ணுக்கு உள்ளேயும் வெளியேயுமாக, அதாவது தாய் நிலத்தின் உள்ளேயும் வெளியேயுமாக இருந்து மண்ணுக்காக பாடுபட்ட, தேசத்தால் மதிப்பளிக்கப்பட்ட மாமனிதர்கள் மற்றும் நாட்டுப்பற்றாளர்கள், தேச விடுதலைக்கான பயணத்தில் தங்கள் உயிர்களை விதியாக்கிய எல்லைப்படை வீரர்கள், துணைப்படை வீரர்கள் என்று அனைவரையும் நினைவில் கொள்கின்ற அதே வேளையில், சிங்கள அரச பயங்கரவாதத்தாலும் சிங்கள படைகளாலும் எங்கள் மண்ணிலே இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் மக்களின் வரலாறுகள் என்று பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றலையாக இந்த காற்றலை ஈழ நிலம் குறித்த நினைவுகளை பகிர்கின்ற காற்றலையாக இணைகிறது. தேச விடுதலைக்காய் தங்கள் உயிர்களை விதியாக்கிய அத்தனை மாவீரர்களையும் இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் தேசத்தின் மக்களையும் நினைவில் ஏந்திக் கொள்கின்றோம்.

0: தாய்மண்ணின் நினைவுகள் தொட்டு பயணிக்கின்ற காற்றலையாக இந்த காற்றலை இணைகிறது. இன்று ஜூன் மாதம் 20 நாள். இந்த காலப்பகுதியோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு இனப்படுகொலை தொடர்பான தகவல் ஒன்றை பகிர்ந்து கொள்ளலாம். கல்முனை படுகொலைகள் என்று அழைக்கக்கூடிய ஒரு படுகொலை நடவடிக்கை சிங்கள இராணுவத்தால், சிங்கள இராணுவம் மற்றும் முஸ்லீம் ஊர்காவல் படையால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலை நடவடிக்கையாக இது அமைகிறது. இதை கல்முனை படுகொலைகள் என்று வரலாற்றில் பதிவாக்கி இருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்முனை நகரில் 90 ஆண்டு ஜூன் மாதத்தில் இடம்பெற்ற ஒரு இனப்படுகொலையாக இது அமைகிறது. ஸ்ரீலங்காவின் தரைப்படை என்று சொல்லக்கூடிய சிங்கள இராணுவத்தாலும் அதோடு சேர்ந்து பயணப்படக்கூடிய முஸ்லீம் ஊர்காவல் படையாலும் இந்த படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த இனப்படுகொலையில் ஏறத்தாழ 250 பொதுமக்கள் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்பது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பு அதை அவ்வாறு ஆவணப்படுத்தியிருக்கிறது. 160 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறிய செய்தியாக இருக்கிற போதிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பு இதில் 250 பொதுமக்கள் வரை கொல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது. இந்த தகவல் குறித்து பார்க்கிற போது ஸ்ரீலங்காவின் தரப்படையினரும், அதாவது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும், அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற முஸ்லீம் ஊர்காவல் படையினரும் கல்முனை வாடி வீட்டு சந்தியில் நிலை கொண்டு அதில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அழைத்துச் சென்றதாகவும், அவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்ட பொதுமக்கள் அனைவரையும் முஸ்லீம்களுக்கு சொந்தமான கடைகளுக்கு பின்னால் வைத்து எரியூட்டியும் வெட்டியும் படுகொலை செய்ததாகவும் இந்த விடயம் தொடர்பாக அறிய கிடைக்கிறது. இதிலே இறந்தவர்களின் எண்ணிக்கை சரிவர உறுதிப்படுத்தப்படாத விட்டாலும் 160 பேர் வரை கொல்லப்பட்டதாக உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதிவு செய்திருக்கின்ற அதே வேளையிலே 250 மேற்பட்டவர்கள் இதிலே இனப்படுகொலை செய்யப்பட்டதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பு இதை பதிவாக்கியிருக்கிறது. இது ஜூன் மாதம் 20 நாளிலே நிகழ்த்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதேவேளையிலே இதே மாதம் 90 ஆண்டு ஜூன் 27 நாளிலே 75 பொதுமக்கள் ஜூன் 27 இன்று ஜூன் இருபதிலே நிகழ்ந்த அந்த கல்முனை படுகொலை என்பது ஒரு தகவல். அதில் 250 பேர் வரை படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதே மாதம் ஜூன் மாதம் 27 தேதி 75 பொதுமக்கள் ஸ்ரீலங்காவின் இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டு பின்னர் எரியூட்டப்பட்டு கொல்லப்பட்டதாக இன்னொரு தகவலும் கிடைக்கிறது. இந்த ஜூன் 27 75 பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 27 பேரின் தலையற்ற உடல்கள் கல்முனை கடற்கரையில் கரை ஒதுங்கியதாக யாழ்ப்பாண ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பு இன்னொரு தகவலில் அது தெரிவித்திருக்கிறது. ஜூன் 27 75 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும், அதிலே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட மக்களிலே 27 பேரின் தலையற்ற உடல்கள் கல்முனை கடற்கரையிலே கரை ஒதுங்கியதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 90 ஆண்டு ஜூன் மாதத்தில் மட்டும் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களில் 7000 பேர் வரை காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் கிடைக்கிறது. இதில் பெரும்பான்மையானவர்கள் குறித்த நிலவரங்கள், அவர்கள் இறந்தார்களா அல்லது காணாமல் ஆக்கப்பட்டார்களா, சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்களா, சிறையில் அடைக்கப்பட்டார்களா என்கின்ற எந்த விவரமும் தெரியாமல் பெரும்பான்மையான மக்களின் நிலை காணப்பட்டதாக இன்னொரு பதிவிலே அதிலே காணப்படுகிறது. இந்த 7000 பேர் வரை காணாமலாக்கப்பட்டதாக, அதாவது குறிப்பிட்ட அந்த ஒரு மாதத்தில் 7000 பேர் வரை காணாமலாக்கப்பட்டது அந்த பதிவு வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பதிவாக இல்லை, ஆனால் அது ஒரு தகவலாக, ஜூன் மாதத்துக்குரிய ஒரு தகவலாக அதில் அறிய கிடைக்கிறது என்பது சொல்லிக் கொள்ளக்கூடியது.
1: அந்த புயலையும்
0: ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் நாள் வரையான, ஜூன் 20 தொடக்கம் 27ஆம் நாள் வரையான அந்த காலப்பகுதியிலே அம்பாறை மாவட்டத்தில் ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வெட்டியும் சுட்டும் எரியூட்டியும் தலைகள் அறக்கப்பட்ட நிலையிலும் மிக கொடுமையான முறையிலே சித்திரவதை செய்யப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கான ஆவணத்தை யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பு அதில் அதை ஆவணப்படுத்தியிருக்கிறது. இப்படி வெளித்தெரிகின்ற இனப்படுகொலைகள் கொஞ்சம், வெளித்தெரியாத இனப்படுகொலைகள் கொஞ்சம், மறைக்கப்பட்ட வரலாறுகள் கொஞ்சம், காணாமல் ஆக்கப்பட்டோர் வரலாறுகள் கொஞ்சம், இருக்கின்றார்களா இல்லையா என்று தெரியாமல் உறவுகள் இன்று வரை தேடி அலைகின்ற சொந்தங்கள் என தமிழ் சமூகம் சந்திக்கின்ற வலிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. இதெல்லாம் 90ஆம் ஆண்டிலே நிகழ்ந்தது. 2009 நாங்கள் உங்கள் பிள்ளைகளை புனரமைப்பு செய்துவிட்டு, அதாவது புனர் வாழ்வுக்குள்படுத்திவிட்டு தருகின்றோம், எங்களை நம்பி ஒப்படையுங்கள் என்று சொல்லி தாய்மார்கள் தந்தைமார்கள் சகோதரங்கள் தங்கள் கைகளால் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன நிலை என்று தெரியாமல் இன்று வரை அவர்களுக்கான இறுதிக்கிரியையும் செய்ய முடியாமல், அவர்களுக்காக வணங்கிக் கொள்ளவும் முடியாமல், அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற நிலவரம் தெரியாமல் அந்தரித்த வாழ்க்கையில் வாழ்கின்ற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இது 2009 தங்கள் கைகளால் பிள்ளைகளை ஒப்படைத்தவர்கள், அதாவது சிறிலங்கா அரசாங்கம் சொல்லியதை நம்பி சர்வதேசத்தின் வார்த்தைகளை நம்பி புனரமைப்புக்குள்ளாக்கிவிட்டு தருகின்றோம், உங்கள் பிள்ளைகளை நம்பி ஒப்படையுங்கள், புனர்வாழ்வுக்கு உள்ளாக்கி மீண்டும் தருகிறோம் என்று நம்பிக்கை வாக்குகள் கொடுத்து உள்வாங்கப்பட்டவர்கள். கணவன்களை தங்களுடைய கணவனை ஒப்படைத்த மனைவிமார் இருக்கிறார்கள், பிள்ளைகளை ஒப்படைத்த தாய் தந்தைமார் இருக்கிறார்கள். இப்படி பெருமளவான தங்கள் பிள்ளைகளை மீண்டும் தருவார்கள், விசாரித்து விட்டு மீண்டும் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையிலே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்களா இல்லையா, இறந்தார்களா, சித்திரவதைக்குள்ளாக்கி கொல்லப்பட்டார்களா, எதுவுமே தெரியாமல். அவர்கள் இல்லை என்பதுதான் பொதுவான ஒன்று, இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். ஆனாலும் அதை ஏற்க மறுக்கின்ற மனங்களாக இன்றைக்கும் தாய் தந்தையர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு செய்தியாக படிக்கிற போது எதுவுமே தெரியாது. உங்கள் வீட்டிலே ஒருவராக இருந்தால், அதாவது உங்களுடைய கைகளால் உங்களுடைய தம்பியை, உங்களுடைய தங்கச்சியை, அல்லது உங்களுடைய அக்காவை, அல்லது உங்களுடைய பிள்ளைகளில் யாராவது, அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவனை உங்கள் கைகளால் ஒப்படைத்திருந்தால் நீங்களே கொண்டு போய் புனர்வாழ்வுக்கு உட்படுத்திவிட்டு தருவார்கள் தானே, அல்லது விசாரணைக்கு உட்படுத்திவிட்டு தருவார்கள் தானே என்று நீங்கள் உங்கள் கைகளால் ஒப்படைத்திருந்தால் உங்களால் நிம்மதியாக சாப்பிட முடியுமா என்கின்ற கேள்வியை எழுப்பி பார்க்கலாம். ஒவ்வொரு முறை சாப்பாட்டை எடுத்து சாப்பிட கொண்டு போகின்ற அந்த வாய்க்கு கிட்ட கொண்டு போகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு தாயின் ஒரு தந்தையின் மனம் என்ன பாடுபடும் என்பதை எங்களுடைய சமூகம் சார்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். எப்போவுமே பிள்ளைகளை தங்கள் உறவுகளை அதிகமான பாசத்தோடு நேசிக்கின்ற ஒரு உறவு கூட்டம் நாங்கள். அதிகமான பாசம், அதிகமான அக்கறை, அதிகமான அன்பு வைத்துக் கொள்வோம். அதுவும் எங்களாலேயே ஒரு துன்பம் யாருக்காவது நிகழ்ந்து விட்டால், இப்போ என்னுடைய கையாலேயே நான் என்னுடைய அண்ணனை, என்னுடைய அக்காவை, என்னுடைய தங்கச்சியை நான் கொன்று போய் ஒப்படைத்து விட்டேன், அவர்கள் மீண்டும் வரவில்லைன்னு சொன்னால் அந்த குற்ற உணர்ச்சி என்கின்ற ஒன்றே நாளாந்தம் கொன்று கொண்டிருக்கும். நான் தானே கொண்டே ஒப்படைத்தேன், என்னால் தானே நடந்தது, நான் கொண்டு போய் ஒப்படைத்தவர்கள் திரும்ப வரவில்லையே, அல்லது நான் தானே நம்பிக்கொண்டு போய் விட்டேன், அப்போ இந்த சொந்தங்களுக்கு என்ன பதில் சொல்வதென்கின்ற கேள்வி இருக்கும். நாளாந்தம் சாப்பிட விடாமல், நித்திரை கொள்ள விடாமல், உறக்கம் வராமல், மெல்ல மெல்ல அது சம்பந்தப்பட்ட நபர்களை கொன்று கொண்டிருக்கும். அதுவும் ஒரு தாயாக இருக்கிற போது, தன் பிள்ளையை ஒப்படைத்த தாயாக இருக்கிற போது, ஒரு குவளை உணவை கூட விழுங்க முடியாமல் சாப்பிட்ட தட்டை பக்கத்தில் வச்சுட்டு தண்ணியை ஊற்றி கழுவி போட்டு போகிற நிலைமை வரும். என்னடா தாயின் மனம் அப்படியானது, பிள்ளையை கொண்டே ஒப்படைத்தன் பிள்ளை இருக்குதா இல்லையா, இந்த நேரத்தில் நான் சாப்பிட்றேன் பிள்ளை சாப்பிட்டுதா இல்லையா, பிள்ளைக்கு சாப்பாடு கிடைச்சதா இல்லையா, பிள்ளை இறந்துட்டுதா இல்லையா, இதுவுமே தெரியாது. பிள்ளைக்கு ஒரு இறுதிக்கிரியை செய்ய முடியாது, வணக்கம் செய்ய முடியாது, ஒரு பிள்ளையை நாள் தீபமேற்றி வணங்க முடியாது. நிலை தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற குடும்பங்களாக இருக்கும். இப்படி இது ஒருவர் இருவருடைய கதை அல்ல, பல்லாயிரக்கணக்கான மக்களின் கதையாக இந்த கதை இருக்கிறது. ஒரு வலி சுமந்த தேசத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இனப்படுகொலை ஒன்றை சந்தித்த இனமாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் இது பற்றி யோசிப்பதற்கும் இதை பற்றி சிந்திப்பதற்கும் இங்கே பலருக்கும் நேரமில்லை, அல்லது விருப்பம் இல்லை, அல்லது இதை பற்றி பேசுவதை கேட்பதற்கே பலருக்கும் விருப்பங்கள் இருப்பதில்லை. இதைத்தான் இன்றைக்கு சிங்கள தேசமும் விரும்புகிறது, அதாவது நினைவுகளை அழிப்பது, தடங்களை அழிப்பது, அந்த நினைவுகளை உங்கள் மனங்களிலிருந்து நீங்க செய்வது. ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை ஒன்றை செய்து முடித்த தேசம் அந்த இனப்படுகொலையின் தடங்களை முற்றுமுழுதாக உங்கள் மனங்களிலிருந்து அழித்து விடுவதற்கு எப்போதும் விரும்பும். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் சமரசமாக வாழ வேண்டும். அதாவது அவர்கள் கொடுப்பதை வாங்கி கொண்டு கையேந்திகளாக நீங்கள் வாழ வேண்டும். கையை உயர்த்த முடியாது, உயர்த்தினால் உரிமை கேட்பதாக அமையும். கையை உயர்த்த முடியாது, எப்போதும் கைகளை கட்டிக்கொண்டு குற்றவல் செய்து சேவகம் செய்து வாழக்கூடிய அடிமைகளாக நீங்கள் கையேந்திகளாக வாழ விரும்பினால் சிங்கள தேசத்திலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். அதற்கு உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது என்றால் நீங்கள் அடிமைகளாக இருக்க தயாராக இருந்தால் இருந்து கொள்ளலாம். ஆனால் இது சிங்கள பௌத்த தேசம் என்பதை சிங்கள ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மாறி மாறி பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வருகிற போது மட்டும் சமாதான முகத்தை காட்டுவார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு புத்த தேசம் மகாவம்ச சிந்தனை என்ன சொல்கிறதோ அதையே அவர்கள் பின்பற்றுவார்கள். அண்மையில் ஒரு பாடகர் அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்குவோம் என்று சொல்லி வந்த அரசு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்து பிறகு உலகத்தினுடைய அழுத்தங்கள் எழுந்த போது அதை அவரை விடுதலை செய்தது. தமிழ் மக்களுக்கு நீதி வழங்குவோம் என்பதை சொல்லி வந்த அரசு தமிழ் மக்களுடைய காணிகளிலே அடாவடியாக சிங்கள பௌத்த விகாரைகள் உருவாக்கப்பட்ட போது அதற்கு பீசாமுகமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த மக்கள் அடாவடியாக தங்கள் காணிகளுக்குள் அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைகளை வெளியேற்ற வேண்டும், அதை அகற்ற வேண்டும், தங்கள் காணிகள் தங்களுக்கு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த குரல்களை கேட்பதற்கு எந்த நாதியும் இல்லை. இன்னொரு பக்கத்தால் தொல்பொருள் திணைக்களம் என்கின்ற பெயரிலே, வனவள பாதுகாப்பு என்கின்ற பெயரிலே தமிழ் மக்களுடைய நிலங்கள், பூர்வீக நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது. இது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு கையகப்படுத்தப்படுகின்ற நிலங்களை கேள்வி கேட்க முடியாத நிலையில் அது பௌத்த சாசனத்தின் அடிப்படையிலே பௌத்த விகாரைகளுக்கான நிலங்களாக அவை மாற்றப்படுகிறது, அரசுடைமையாக்கப்படுகிறது. திருகோணமலையிலே திடீரென்று முளைத்த புத்தர் சிலைகளை இந்த அரசால் அதை அகற்றுவதற்கு திராணியற்ற அரசாக அது பிக்குகளுக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிற நிலையில் அது காணப்படுகிறது. அதாவது பிக்குகளை எதிர்த்து மகா சங்கத்தை எதிர்த்து அந்த திடீரென்று முளைத்த புத்தர் சிலைகளை திருகோணமலையின் தமிழர் பூர்வீக நிலங்களிலிருந்து அந்த புத்தர் சிலைகளை அகற்ற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அரசு எவ்வாறு தமிழ் மக்களுக்கு நன்மை வழங்கும் என்று நீங்கள் ஒரு கேள்வியை மனசுக்குள் ஏற்படுத்தலாம். இதைவிட காலங்காலமாக தமிழ் மக்களுடைய பாரம்பரிய வழிபாட்டிலே கிராமிய வழிபாடுகளிலே இருந்து வந்த வெடுக்குநாரிமலை போன்ற சிவன் வழிபாட்டு இடங்கள் இன்றைக்கு அங்கே ஒரு சிவ வழிபாடு இருந்ததற்கான எந்த தடயங்களும் இல்லை என்று சிங்களத்தினுடைய தொல்பொருள் திணைக்களம் அடாவடியான சான்றுகளை கொடுக்க முனைகிறது. காலங்காலமாக தமிழ் மக்கள் வழிபட்டு வந்த வெடுக்குநாரைமலை போன்ற இடங்கள், சிவ வழிபாடு நடந்த கிராமங்கள், மிக தொன்மையான காலத்திலிருந்து சிவ வழிபாடு நடந்த கிராமங்கள், அதனுடைய வழிபாட்டு தலங்கள், அங்கே ஒரு சிவனாலயம் இருந்ததற்கான சான்று இல்லை என்று பொய்யுரைக்கின்ற, பொய் கதைகளை பேசுகின்ற, அல்லது புனைவு கதைகளை இட்டுக்கட்டக்கூடிய, வரலாற்றை மாற்றி பேசுகின்ற சிங்களத்தின் தொல்பொருள் திணைக்களம் என்கின்ற ஒன்று அரசுக்கு பொய்யான அறிக்கைகளை கொடுக்கிறது. அதை அரசு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்கிறது. இப்படியாக மெல்ல மெல்ல மனித உரிமைகள் முற்றுமுழுதாக மறுக்கப்படுகிறது. ஒரு இசைக்கலைஞனால் சாதாரணமாக ஒரு பாடலை பாட முடியாத ஒரு நிலை. தங்கள் நிலங்கள் பறிபோகின்ற நிலையிலே, நிலங்களிலே புத்தர் சிலைகளும் புத்தர் விகாரைகளும் முளைக்கின்ற நிலைகளிலே அவற்றை அகற்ற முடியாமல் மக்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலை என்பது ஒரு பக்கம், காணிகள் அடாவடியாக அபகரிக்கப்படுகின்ற நிலை என்பது ஒரு பக்கமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி அந்த மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக பேச முடியாத ஒரு நிலை ஒன்று காணப்படுகிறது. அவ்வாறு பேசினால் அவர்கள் கடத்தப்படலாம், அல்லது சிங்களத்தினுடைய புலனாய்வு முகவத்தால் அவர்கள் கண்காணிக்கப்படலாம், கைது செய்யப்படலாம், விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படலாம் என்கின்ற நிலை. இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எந்த இராணுவத்தையும், இனப்படுகொலைக்கு ஈடுபட்ட எந்த இராணுவ அதிகாரிகளையும், எந்த இராணுவ சிப்பாய்களையும் எந்த உலக நாடுகளும் விசாரணை செய்ய முடியாது, அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் இன்றைய சிங்கள அரசின் நிலை என்பதாக இருக்கிறது. அதை பதவிக்கு வந்த உடனேயே அந்த அரசு தெளிவாக சொல்லிக் கொண்டது. அதாவது தங்களுடைய படைகளை இனப்படுகொலை என்கின்ற ஒன்றுக்குள், இனப்படுகொலைகள் என்கின்ற வட்டத்துக்குள் விசாரிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதேவேளையிலே சர்வதேச குற்றவாளி கூண்டுக்குள் தங்களுடைய நாட்டைச் சேர்ந்த சிங்கள தேசத்தைச் சேர்ந்த அமைச்சர்களையோ அல்லது இராணுவத்தினரையோ தாங்கள் குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒருபொழுதும் உடன்படாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எனவேதான் இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி பயணிக்கின்ற ஒரு தேசமாக நாங்களும் இனப்படுகொலையை முற்றுமுழுதாக மறுதளித்து அந்த இனப்படுகொலையாளிகளை காப்பாற்றுகின்ற தேசமாக சிங்கள தேசமும் இருக்கிற போது எவ்வாறு இந்த மக்கள் ஒன்றிணைந்து வாழ முடியும் என்பதை கேள்வியாகிறது. சற்று முன்னர் நான் சொல்லிய விடயங்கள், 90ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வெட்டியும் எரித்தும் தலைகள் வெட்டப்பட்ட நிலையிலும் எரியூட்டப்பட்ட நிலையிலும் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு ஒரு ஒரு ஒரு மாதத்தினுடைய வரலாற்றை நான் சொல்லியிருந்தேன். இது ஒரு ஒரு எடுத்துக்காட்டான நிலைதான். தற்பொழுது பார்த்தால் செம்மணியிலே நாள்தோறும் புதைகுழிகள் தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கிறது. எலும்புக்கூடுகள், குழந்தைகள், பச்சிளங்குழந்தைகள் பாடசாலைக்கு போன குழந்தைகளை அணைத்தவாறு, அந்த பாடசாலை பிள்ளைகளை அந்த குழந்தைகளை அணைத்தவாறு இருக்கின்ற பெரிய பெரிய எலும்புக்கூடுகளும் சிறிய எலும்புக்கூடுகளுமாக எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகிறது. சிங்களத்தினுடைய பாசிச அரசுக்கு, சிங்கள அரச பயங்கரவாதத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு சென்று கொண்டிருந்த அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? பாடசாலை சீருடையோடு பாடசாலை பள்ளியோ, அதாவது அந்த புத்தக பையோடு சென்ற அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள், 10 வயதுக்கு உட்பட்ட 7 வயதுக்குட்பட்ட அந்த குழந்தைகள் சிங்கள அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக என்ன செய்தார்கள்? ஏன் அவர்கள் கொன்று புதைக்கப்பட வேண்டிய வரலாற்றுக்குள் அவர்கள் உள்படுத்தப்பட்டார்கள்? ஏனென்றால் ஒரே ஒரு காரணம்தான், அவர்கள் தமிழர்கள். தமிழ் குடும்பங்களில் பிறந்ததனால், தமிழர்களாக பிறந்ததனால் அவர்கள் சிங்களத்தின் எதிரிகளாக பார்க்கப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான பிள்ளைகளின் சடலங்கள் இவ்வாறு வகை தொகை இல்லாமல் இருக்கலாம் என்கின்ற பல புதைகுழிகளுக்கான ஆருடங்கள் சொல்லப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் சொன்னபோது வட்டுவாகல் பகுதியை தோண்ட வழிக்கிட்டால் பல ஆயிரக்கணக்கான எலும்புக்கூடுகள் கிடைக்கும் என்கின்ற தகவலை அண்மையிலேயே சொல்லியிருக்கின்றார். அதாவது இறுதியுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியாக முள்ளிவாய்க்கால் பகுதியை ஒட்டிய ஒரு பகுதிதான் வட்டுவாகல் பகுதி என்பது. இந்த புதுமாத்தலன் வட்டுவாகல் பகுதியினுடைய நிலங்களை தோண்ட வழிக்கிட்டால், அதை அங்கே அகல வழிக்கிட்டால் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் கிடைக்கும். அதை தோண்டுவதற்கு, அதை அகழ்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு நெஞ்சுறுதி இருக்கிறதா என்கின்ற கேள்வியை ரவிகரன் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். இப்படி தமிழர் நிலங்களெங்கும், தமிழர் தேசமெங்கும் சிங்கள தேசத்தின் படைகளால் புதைகுழிகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. இனப்படுகொலைக்குள்ளாக்கி அவர்களை வெட்டியும் சுட்டும் எரித்தும் அதே வேளையிலே அவர்களை பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கியும் ஒரு ஒட்டுமொத்தமான இனப்படுகொலை செய்து கொன்று குவிக்கப்பட்ட தேசமாக ஈழத்தின் நிலங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. செம்மணி என்பது ஒற்றை அடையாளம் மட்டுமே, ஆனால் தோண்டப்படாத புதைகுழிகள் இன்னும் ஏராளம் இருக்கிறது. தோண்டப்பட்ட செம்மணி புதைகுழியே ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவதற்கு இன்னமும் சிங்கள அரசாங்கம் அதற்கான அனுமதிகளை வழங்கவில்லை. தோண்டி எடுக்கப்பட்ட, உலகத்துக்கே தெரிய வந்த, நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பகுதியிலேயே அதை ஆய்வு செய்து அதை உறுதிப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டத்திற்கு அதை அனுமதிப்பதற்கு சிங்கள அரசாங்கம் தயாராக இல்லை என்கின்ற போது, தெரியாமல் மறைக்கப்பட்ட புதைகுழிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தோண்டுமா அகழ்வு செய்யுமா என்கின்ற கேள்வி எழுப்பினால் அதற்கு விடை பட்டவர்த்தனமாக இல்லை என்பதே கிடைக்கும். எனவே இந்த உலகத்தாலும், இனப்படுகொலை செய்த சிங்கள தேசத்தாலும், இனப்படுகொலைக்கு துணை நின்ற உலக நாடுகளாலும் நீதி மறுக்கப்பட்ட இனமாக தமிழ் இனம் இருக்கிறது. இனப்படுகொலையை செய்த சிங்கள தேசத்தாலும், இனப்படுகொலையை செய்வதற்கு நச்சுக்குண்டுகளை கொடுத்தும் செய்மதி படங்களிலே செய்மதி ஊடாக நடப்பது இனப்படுகொலை என்பதை நன்றாக தெரிந்து கொண்டும் நச்சுக்குண்டுகளை, புஷ்பரச ஆயுதங்களை, தடை செய்யப்பட்ட குண்டுகளை, அந்த மக்கள் மீது எறிகணைகளை வீசுவதற்கெல்லாம் பெருமளவு ஆயுதங்களை கொடுத்து அந்த இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்த நாடுகளும் தமிழர் தேசத்துக்கு நீதி வழங்குவதற்கு தயாராக இல்லை. 2009க்கு பிறகு ஐநாவின் சபைகளிலே மெல்ல மெல்ல தமிழ் மக்களுடைய நீதி என்கின்ற ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக உரைக்கப்பட்ட போதிலும் அது இன்றைக்கு தேய்ந்து தேய்ந்து தேய்ந்து கழுதை கட்டரும்பாக மாறியதன் அடிப்படையிலே இன்றைக்கு அது ஒரு சாதாரணமான விடயமாக, இனப்படுகொலை என்கின்ற சொல்லாடல் மாறி கலவரம் என்கின்ற ஒன்றாக மாறி, அது உள்ளூர் பிரச்சனை என்கின்ற ஒன்றாக, அது சாதாரணமான ஒரு கிராமங்களில் நடந்த ஒரு சாதாரணமான விடயமாக அது மாற்றப்பட்டு விட்டது. சர்வதேச அளவுக்கு கொண்டு வரப்பட்ட பிரச்சனை இன்று ஒன்றுமே இல்லாத, இனப்படுகொலை என்கின்ற பெயர் மாற்றப்பட்டு கலவரம் என்கின்ற நிலையை கொண்டு வந்து அது சாதாரணமான ஒரு உள்ளூர் சாதி கலவரம் அல்லது சாதி சண்டை என்கின்ற நிலைமையிலே ஒரு வேறு விதமான சொல்லாடல்களுக்கு அது உள்படுத்தப்படுகிறது. இதற்கு சிங்கள தேசத்தையோ அல்லது தமிழர் உலக நாடுகளையோ மட்டும் குற்றம் சொல்வதிலே பயனில்லை. எங்கள் மத்தியில் காணப்படுகின்ற பிளவுகளும் அதற்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஒன்றுபட்ட இனமாக, ஒன்றுபட்ட சக்தியாக நாங்கள் எழுந்து நின்றிருந்தால் இந்த உலகத்தினுடைய மனச்சாட்சியோடு நிறைவாக பேசியிருக்க முடியும். குறிப்பாக 2009 பிறகு ஒரு பேரம் பேசுகிற நிலை தமிழ் மக்களுக்கு இருந்தது. இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான ஒரு நீதி வேண்டுகின்ற ஒரு நிலையில் தமிழர் தரப்பும், அந்த நீதியை கொடுக்க வேண்டிய நிலையில் சர்வதேசமும் இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த நேரத்திலே பலருடைய வாய்களை அடைத்து யுத்தம் முடிகின்ற போது, தங்களுக்கு சாதகமாக அதாவது தாங்கள் எதிர்பார்க்கின்ற முடிவுகளை எட்டுகிற போது, தமிழ் மக்களுக்கான நீதி ஒன்றை, ஒரு நீதி பொறுமுறை ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய அல்லது ஆக குறைந்த அதிகார விடயங்களையாவது வழங்கக்கூடிய நிலை ஒன்று இருந்தது. அந்த நேரத்திலே எல்லாவற்றையும் மிக மோசமாக குழப்பியது சம்பந்தர் தரப்பாக இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய இறந்து போன அல்லது மறைந்து போன சம்பந்தர் அவர்கள் சிங்கள தேசத்தினுடைய சிங்கக்கொடியை நாடாளுமன்றத்திலே பிடித்தவாறு சிங்களவர்களில் தன்னை ஒருவராக காட்டி பெருமைப்பட்ட காலங்களாக இருந்தது. ஆனால் ஒரு பக்கத்திலே தமிழர்களை தீபாவளிக்கு தீர்வு வரும், பொங்கலுக்கு தீர்வு வரும் என்று சொல்லி தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு பக்கத்திலே சிங்கள அரசியல்வாதிகளோடு கூட்டிச் சேர்ந்து அவர்களுடைய விசுவாசியாக, சிங்கள அரச வர்க்கத்தினுடைய எடுபடியாக விசுவாசியாக இருந்து சம்பந்தர் அவர்கள் சிங்களத்தின் சேவகனாக இருந்து தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்தார். அதிலே தான் அந்த விடுதலை போராட்டம் அளிக்கப்பட்டது தனக்கு மிக மகிழ்ச்சியான நாள் என்பதை சம்பந்தர் பொதுவெளியிலேயே சொல்லியிருந்தார். சிங்கள தேசத்தினுடைய நாடாளுமன்றத்தில் சிங்கள அரச தலைவர்களோடு ஒன்றிணைந்து அவர்களின் கையோடு தன்னுடைய கையை இணைத்து சிங்கள கொடியை தூக்கி பிடித்தவாறு விடுதலை போராட்டம் அளிக்கப்பட்ட நாள் தனக்கு மகிழ்ச்சியானது என்கின்ற ஒன்றை அவர் சொல்லியிருந்தார். அதே வேளையில் சிங்கள தேசம் கந்தர் நிலையில் நின்றபோது, சிங்கள தேசத்தினுடைய நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மை இழந்து கேள்விக்குறியாகி சிங்கள அரசாங்கம், குறிப்பாக ரணில் அரசு இருந்தபோது, அந்த ரணில் அரசை காப்பாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு ரணிலுக்கு பக்கபலமாக நின்று தமிழினத்தை காட்டிக் கொடுத்து அவர் ரணில் அரசாங்கம் அரசு அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இப்படி பல சந்தர்ப்பங்கள் தமிழ் மக்களுக்கான நீதியை ஓரளவுக்காவது சர்வதேசத்தோடு பேசுகின்ற நிலை வந்த போதும் எங்களுக்குள் இருந்த காட்டிக் கொடுப்பாளர்கள் அன்று சம்பந்தர் இன்று சுமந்தர் என்று சொல்லக்கூடிய வகையில் இப்படி வரிசை வரிசையாக எங்களிடம் காட்டிக் கொடுப்பாளர்களை கொண்டு வரலாறு நிறைய வந்து கொண்டே இருக்கும். சம்பந்தருக்கு பிறகு சம்பந்தரால் கொண்டுவரப்பட்ட சுமந்தரன் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார். நடந்தது இனப்படுகொலை என்பதை ஏற்பதற்கு அவர் தயாராக இல்லை. இனப்படுகொலைக்கான நீதியை பெறுவதிலே அவர் உளச்சுத்தியோடு இல்லை. அவர் நேரம் ஒரு கதை கதைக்கின்ற ஒரு நபராக, அதாவது எங்கே கதைத்தால் தமிழர்களை ஏமாற்ற முடியுமோ அந்த இடத்திலே அவர் மாவீரர்களை பற்றி பேசுவார். எந்த இடத்திலே சிங்களத்துக்கு விசுவாசம் இருக்க முடியுமோ அந்த இடத்திலே சிங்களத்தினுடைய விசுவாசியாக, சிங்களத்தோடு சேர்ந்து வளர்ந்தேன், சிங்களத்தோடு படித்திருந்தேன், அந்த அவர்களோடு இணைந்தது என் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர் சிங்களத்தினுடைய விசுவாசியாக இருக்கின்றார். எனவே இப்படி காலம் மாறி வருகின்ற இனத்தினுடைய காட்டிக் கொடுப்பாளர்கள் அல்லது இனத்தினுடைய துரோகிகள் அல்லது இந்த இனத்தை கருவறுக்கின்ற நபர்களாக வரக்கூடிய சம்பந்தர் வகையறாக்கள் இப்படியாக இருக்கிற போதுதான் தமிழ் மக்களுக்கான நீதி தள்ளி போடப்பட்டது. அது இப்போது கிடைக்காத ஒன்றாக, இட்டாக்கனியாக ஒன்றாக இப்போது மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் கவனிக்கலாம். இங்கே இருப்பது கயவர்களை இனங்காண முடியாத நிலையில் தமிழ் மக்கள் இருப்பதும், காலங்காலமாக ஏமாற்று பேர்வழிகளுக்கு வாக்குகளை வழங்குவதும் அல்லது ஏமாற்று பேர்வழிகளை நம்பி வாக்குகளை ஓட்டுகளை வழங்குவதுமாக தமிழர் சமூகம் விழிப்படைய தயாராக இல்லாத நிலையும் இங்கே அரசியல் வெளிப்பாடாக பார்க்கலாம். இந்த வகையில் தான் எங்கே என்ன கதைக்கிறோம் என்பதை தெரியாமல் கதைக்கக்கூடிய சில நபர்களுக்கு கூட இன்றைக்கும் சாமரம் வீசுகின்ற அல்லது இன்றைக்கும் குடைபிடிக்கின்ற மக்களாக, இன்றைக்கும் அவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து நிதி காசு அனுப்பக்கூடிய நபர்களாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரு சில ஒரு அதாவது குறிப்பிட்ட அளவு கூட்டம் அதை தாங்கி பிடிக்கிறது. மகிந்த ராஜபக்சவுக்கு நன்றி சொல்கின்ற நபர்களாக, நாமல் ராஜபக்சவை தன் தோழன் தன் நண்பர் என்று சொல்கின்ற நபர்களாக, கோட்டபாயவினுடைய அந்த சிங்கள தேசத்தினுடைய வகைப்பாகம் என்பது தனக்கு மகிழ்ச்சியானது என்று சொல்லி வெளிப்படுத்தக்கூடியவராக, தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை உரிமையிலே பேசி வசைபாடக்கூடிய, சொல்லக்கூடாத பொதுவழியில் பேசக்கூடாத சொற்களால் அவர்களை வசைபாடக்கூடிய ஒரு நபர்களை எல்லாம் இன்றைக்கு ஆதரிக்கின்ற நிலையில், அவர்களுக்கு சாமரம் வீசக்கூடிய நிலையில் இன்றைக்கு தமிழர்களிலே சிலர் இருப்பதும், அனுரகுமார திசநாயக்க அவர்களை தமிழ் மக்களுக்கான நீதி வழங்க வந்த நாயகன் என்று போற்றுவதுமாக, விழிப்புணர்வற்ற அல்லது வரலாற்றை மறந்த சமூகமாக இந்த சமூகம் இருப்பதும் ஒரு சாபக்கேடான விடயமாகவே நாங்கள் பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கத்தில் தமிழ் தேசியத்துக்காக உழைப்பவர்களை 2009 ஆண்டிலிருந்து இன்று வரை விட்டுக்கூடாத கொள்கையுடன், அதாவது தமிழீழ விடுதலை போராட்டம் எவ்வளவு இருமாப்போடு எவ்வளவு பிடிப்போடு அந்த மண்ணுக்காக தங்கள் உயிர்களை கடைசி வரை தங்கள் கொள்கையிலிருந்து பின்வாங்காமல், தங்களுடைய அந்த கொள்கை பிடிப்பிலிருந்து சமரசம் செய்யாமல் இறுதி வரை தங்களுடைய கைகளிலே கருவிகள் இயங்கும் வரைக்கும் போராடி, கடைசி மூச்சு வரை போராடி, கடைசியாக நஞ்சு வில்லைகளை அருந்தி தங்கள் உயிர்களை தங்கள் மண்ணிலே விதியாக்கிய அந்த போராளிகள், எங்களுடைய தளபதிகள், எங்களுடைய தேசிய தலைவர் உட்பட அத்தனை பேருடைய ஈகங்களுக்கும் மதிப்பளித்து அந்த கொள்கையிலிருந்து விட்டுவிடாமல், சமரசங்களுக்கு உட்படாத தமிழ் ஈழ இறைமையின் பக்கத்தில் நின்று பேசக்கூடிய தமிழ் தேசிய பற்றாளர்கள் இன்றைக்கு இள்ளி நகையாடப்படுகின்ற, அல்லது அவர்கள் ஓரங்கட்டப்படுகின்ற, அல்லது அவர்களுடைய குரல்கள் அடக்கப்படுகின்ற நிலையிலே தான் இன்றைக்கு தமிழ் சமூகத்தினுடைய நிலை இருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். தமிழ் தேசியத்தின் பக்கத்தில் எடுக்கப்படுகின்ற முயற்சிகளுக்கு, தமிழ் தேசியத்தை எதிர்ப்போர் பக்கத்தில் இருந்து வரக்கூடிய விளைவுகளும் அதனுடைய பலமும் தமிழ் தேசியத்தின் குரலை அடக்குவதாகவே அமைகிறது என்பதை இங்கே பார்க்கலாம். இருந்த போதிலும் அந்த மாவீரர்களை, அந்த விடுதலை போராட்டத்தை, தமிழ் ஈழ விடுதலையை, தமிழ் ஈழத்தின் இறைமையை நேசிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் நீதிக்கான பயணத்தில் சோர்வில்லாமல், தடையில்லாமல், தளர்வில்லாமல் பயணித்துக் கொண்டே இருப்பதையும் நாங்கள் மறுக்க முடியாது. ஆனால் வெறும் ஆரவாரங்களுக்கும் வெறும் சலுகைகளுக்கும் வாய்ச்சவாடல்களுக்கும் மதிப்பளிக்கின்ற சமூகமே பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு தேசம் இன்றைக்கு அதை கடந்து வெறுமனே ஒரு 17 ஆண்டுகள் மட்டுமே தொடுகின்ற நிலையில், இன்னொரு 50 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ கடந்து விடவில்லை, வெறுமனே ஒரு 17 ஆண்டுகள் மட்டுமே கடந்திருக்கின்ற நிலையில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, கொன்றொழிக்கப்பட்டது உன்னுடைய அப்பா, உன்னுடைய அம்மா, உன்னுடைய சித்தப்பா, உன்னுடைய சித்தி, உன்னுடைய மாமன், மாமி, உன்னுடைய அத்தை, தம்பி, உறவுகள் என்று சொல்லக்கூடிய உன் தேசத்தினுடைய சொந்த உறவுகள், இரத்த உறவுகள், உன் மண்ணின் மைந்தர்கள் என்பதை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து இன்றைக்கு சிங்களத்துக்கு சாமரம் வீசுகின்ற, சிங்களத்தின் எடுபிடிகளுக்கு குடை வீசுகின்ற, சிங்களத்தின் எடுபிடிகளுக்கு ஆதரவாக பேசுகின்ற மனோநிலையில் இங்கே பலர் ஒரு வகையான வியாதியோடு அலைவதை கூட நாங்கள் பார்க்கலாம். இது கண்ணில் உண்மை காணும் போல் இந்த இனத்தின் சாபக்கேடாக நாங்கள் பார்க்கக்கூடிய நிலையில் பார்க்கலாம். எனவே இனியும் தமிழ் சமூகம் விழிப்பு

0: தமிழ் மக்களின் இல்லங்களுக்கு, தமிழ் மக்களின் விசேட நாட்களுக்கு அவர்கள் தமிழ் மக்களாலேயே ஆரத்தி எடுத்து வரவேற்கப்படுகின்ற நிலைக்கு இந்த சமூகம் இழி சமூகமாக மாறியிருக்கிறது. அல்லது இவர்களை இந்த நிலைக்கு சிங்கள தேசம் மாற்றியிருக்கிறது.
1: என்னை தாங்கி தென்றலை சுவாசமாக்கி
0: மிச்சம் இருக்கிற வாழ்க்கையில் எங்கேயாவது எங்களுக்குள் தமிழ் உணர்வு இருக்குமாக இருந்தால், உள்ளே ஓடுவது தமிழர் குருதியாக இருக்குமாக இருந்தால், எங்கள் பிறப்பு தமிழ் சமூகத்தின் வேரில் ஊறிய பிறப்பாக இருக்குமாக இருந்தால், நாங்கள் தமிழர்கள் என்கின்ற உணர்வு எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால், எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்கின்ற பாதையில் நாங்கள் ஒவ்வொருவருமே இணைந்து பயணிக்க வேண்டிய தேவையும் அவசியமும் மிக அவசரமாக இருக்கிறது. இது நாங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே, நாங்கள் வாழக்கூடிய எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, அந்தந்த நாடுகளினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே நீதிக்கான பயணத்தில் எங்களை இணைப்பதனூடாக, நிலத்திலும் புலத்திலும் தமிழகத்திலும் இருக்கக்கூடிய தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள், எங்கள் தேசம் விடிய வேண்டும். சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே, வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையிலே, வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது தமிழ் மக்கள் வழங்கிய அரசியல் ஆணை. 77 தந்தை செல்வா போன்ற தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்களுடைய வாக்கினை கேட்டார்கள். தொடர்ந்தும் சிங்களத்தோடு பேசுவதில் பயனில்லை, நாங்கள் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே பிரிந்து சென்று வாழ்வதே தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வாக அமையும் என்று தந்த செல்வா போன்றவர்கள் அரசியல் ஆணையை கேட்டபோது, பெரும்பான்மை தமிழ் சமூகம் அவர்களுக்கு சுய நிர்ணய உரிமையோடு கூடிய வாழ்வுக்கான அரசு ஆணையை வழங்கியது, அதாவது வாக்கு ஆணையை வழங்கியது. அதன் அடிப்படையிலே, வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையிலே, தங்கள் தளபதிகளை தாங்களே தீர்மானித்து வாழக்கூடிய சுய நிர்ணய உரிமையோடு கூடிய வாழ்வொன்றுக்கு தமிழர்கள் தகுதியானவர்கள். எங்களுக்கு என்று ஒரு பூர்வீக நிலம் இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தினுடைய மிக மூத்த குடிகள். நாங்கள் ஒரு தேசிய இனம். எங்களுக்கு ஒன்று பண்பாடு, எங்களுக்கு ஒன்று கலாச்சாரம், எங்களுக்கு ஒன்று மரபு ரீதியான வாழ்க்கை. இந்த உலகத்தின் மூத்த குடிகள் என்கின்ற சிறப்பு தகுதியுள்ள ஒரு இனம் இந்த இனம். அந்த வகையிலே எல்லா தகுதிகளிலிருந்தும் தொடர்ந்தும் நாங்கள் அடிமைகளாக வாழ்வது மட்டுமல்ல, எங்கள் தலைமுறை பிள்ளைகளையும் அடிமைகளாக வாழ வைத்து விட்டு செல்கின்ற ஒரு இழி வாழ்க்கையை நாங்கள் வாழாமல், வாழ்கின்ற காலத்தில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதி வேண்டி பயணிக்கின்ற பயணத்தில் எங்களுக்கும் கடமை இருக்கிறது, எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக, அசல் தமிழ் குடிகளாக எங்களை நாங்கள் இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ளலாம், அல்லது அதற்கான உறுதிகளை மன உறுதியாக ஏற்றுக்கொள்ளலாம். தேச விடுதலைக்காய் தங்கள் உயிர்களை விதைத்த மாவீரர்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே அகப்பூர்வமான வணக்கத்தை செய்வதாக இருந்தால், அவர்கள் எதற்காக எங்கள் மண்ணிலே விதையாகினார்களோ, எதற்காக தங்கள் உயிர்களை எங்கள் மண்ணிலே விதைத்தார்களோ, அந்த கனவுகள் மெய்ப்பட உழைப்பதென்பது, அந்த கனவுகள் மெய்ப்பட உழைக்கக்கூடிய பாதையில் பயணிக்கக்கூடிய என்பது, இந்த உலகத்தின் மனச்சாட்சியுள்ள நீதிமான்களின் கதவுகளை, மனச்சாட்சியை உலுக்குவதென்பது, அதனூடாக எங்களுக்கான நீதியின் குரல்களாக இந்த உலகத்தின் நீதி பேசக்கூடிய நீதிமான்களை மாற்றுவதென்பது, நீதியின் பயணத்தில் நாங்கள் பெறக்கூடிய அறுவடைகளாக இருக்கும். இங்கே தேவைப்படுவதென்பது இனத்தின் ஒற்றுமை. புல்லுருவிகளை, இந்த இனத்தில் இருக்கக்கூடிய களைகளை அகற்றி தமிழ் தேசிய பாதையில் நெஞ்சுறுதியோடும் உள உறுதியோடும் பயணிக்கக்கூடிய ஆளுமைகளின் கீழ் ஒன்றுபட்ட சமூகமாக நீதியை வென்றெடுப்பதே எங்களுக்கான கடமையாகிறது.

0: நேரம் 4:02. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் காசநோய் பாதிப்பு வீதம் 23% குறைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீளப் பெறுமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை மாத்திரை பிரதம நீதிவான் நிராகரித்திருக்கின்றார். உள்நாட்டு உணவு பதப்படுத்தும் துறையை பாதுகாக்கும் நோக்கில் தகரத்தில் அடைக்கப்பட்ட காய்கறிகளின் இறக்குமதிக்கு தற்காலிகமாக 10% வரி விதிப்பதாக கனடா அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கு இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: Can Smile Dentum, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர். மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 50 Steels Avenue West,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
0: நேர்களுக்கு எடுக்கொண்டு பதிவு செய்ய மார்த்தமிழ பொங்காற்றலை. நேரம் 4:05. இப்பொழுது முதல் தொடர்ச்சியாக 5 மணி வரை நேர்கள் உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-593-0055, 416-593-0055.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: சுபாலன் சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம் விளங்கவில்லை.
8: என்ன
0: பதிலா?
8: நீங்க
0: பதிலண்டா கேட்டு என்ன பாடல? சரி சரி, போட்டி நிகழ்ச்சியில இருந்து வெளியில வரல போடக்கு. நலம் தர நீங்கள் நலம் நலம் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
8: முதல்ல மாவீரர்களுக்கும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கம். விரும்பும் பாடல் விவசாய படத்திலிருந்து, கடவுள் எழுப்பு முதலாளி, கண்ட எழுத்த தொழிலாளி
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
8: மிக்க நன்றி. வணக்கம்.
0: நன்றி சிவபாலன், நன்றி. வணக்கம்.
9: என்னமோ பெருசா காலனி காட்டை பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
10: அரங்கனா சரிவா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்ற டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம்? யார் தெரியுமா? யாரு? யாருன்னு
11: விவசாயி

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு. வருது வீட்டுக்காத்தாய் சாப்பிட வர போயிருந்த கோசதியில் மெலிவா மண்டலாம் பாக்குறோம் டீன்கலி.
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 9052708800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: Everything okay, no problem andichinam.
5: Bar kalam closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
4: Last minute left. Closing day, the brothers, செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா செல்வம்.
4: சரி சரி.
7: நேர்களுக்கு கொண்டு புதிய செய்யமார் தமிழப்பம் காற்றிலே நேரம் 4:13 அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். இந்த வேளையிலே அழைப்பிரி வணக்கம்.
8: ஹலோ வணக்கம் அண்ணா, நான் சங்கர் விக்ரம் ரம்டல இருந்து.
7: வணக்கம் சங்கர், நலம் தானே?
8: நான் நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? நான்
7: நலமாக இருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பாடலுக்கு போறீங்கள்?
8: எனக்குன்னா அந்த மனிதா மனிதா உலகில் இத்தனை பசி என்ற பாடலுக்கு விரும்புகிறேன்.
7: வலிக்கின்றது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி. வணக்கம் அண்ணா.
7: நன்றி நன்றி வணக்கம்.

0: அந்த பாடல் மணிகம் எஸ்பி பாலா பாடிய பாடலாக ஒலித்தது. மகேசந்திரைக்காக பாலபாரதியின் இசையிலே அந்த பாடல் ஒலிக்க கேட்டிருக்கிறார். அந்த பாடலை சங்கர் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் 4:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் தெருவிலேயே பாடல்கள். தொடர்ந்து 5 வரை நேர்கள் உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165935 4165935
1: கெனடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனடியன் மல்டி கல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 11 வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆம்பி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
8: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044.
9: மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393.
10: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
11: தமிழை இங்கு குட்டி தீரா,
10: ஆண்ட்ரியா,
11: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றே.
10: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ், 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
12: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.

0: நேர்களுக்கு எடுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றில். இது உங்கள் திருவிலே பாடல்கள் ஒலிக்கும் நேரம். அழைப்போடு காத்திருக்கு, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, அதோ நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி நலம் தானே?
1: நலமா இருக்கிறோம். அம்பேத்கர் நமது படுகொலை செய்ய இனப்படுகொலை செய்யப்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து மாவீரர்களுக்கும் அதையாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வைசன் படத்திலிருந்து தென்னாடு அந்த பாடல்
0: ஒலிக்கின்றது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி, வாய்ப்பு.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடல் இது. சத்யன் மகாலிங்கம் பாடிய பாடல். பாடலுக்கான வரிகளை மாரி செல்வராஜ் எழுதியிருக்கின்றார். நிவாஸ்கே பிரசன்னா இசையில் உருவாகிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் சிடிசி 6473001973. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். இந்த வெளியில் அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், நான் தீபக்.
2: வணக்கம் தீபக், நலம் தானே?
3: ஓ, நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறோம் தீபக். சொல்லுங்கள், என்ன பாடல் உங்களுக்கு தெரிவாக்க போறீங்க?
3: எனக்கு அந்த கண்ணால கேட்கணும் என்று ஒரு பாடல். இரவும் ஒரு நாள், விடியும் மறுநாள், எழுந்துடுவாய்தோல.
2: நல்லதொரு பாடல் ஒலிக்கிறது உங்களுக்கு தெரிவாக. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி. மீண்டும்
2: நன்றி. நன்றி, வணக்கம். இது கே ஜே ஜேசுவாஸ் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
4: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிரம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
5: நேர்களுக்கு எடுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழப்பம் காட்டிலே 4:37 மழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் சிவானந்தன்.
5: சிவானந்தன் சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
6: பட ஓட்டியில திறமை பிரகாஷ் பாட விரும்பி கேட்க.
5: நன்றி நன்றி. வணக்கம். ஒலிக்கிற பாடல் இது TM சௌந்தரராஜன் பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-7-2.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம், உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும், மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
7: Everything okay, no problem andichinam
8: bar kalamu closing da tadikira nadik.
9: The customer you're trying to reach is not available.
10: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
7: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
8: Chillam illa dad, Selvam.
7: Chari, chari.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
11: நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை உங்கள் திருவிழை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐபிலே காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
12: என்ன
11: பாடல் கேட்க போறீங்க?
12: அனைத்து மாவீரர்களுக்கும், இலங்கை இந்தியர் தப்பாடுதல் செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கும் எனது உயர்வான அகவானத்தை செலுத்திக் கொண்டு நலனம் தானே முடிவு அந்த பாடல்
11: ஒலிக்கின்றது உங்கள் தெளிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
12: நன்றி. நன்றி வணக்கம்.
11: நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: சாய் குரூப் ஆஃப் கம்பெனி மிஸ்ஸிசாகாவில் உடனடி வேலை வாய்ப்பு. அனுபவம் உள்ள டிஷ்வாஷர்ஸ், செஃப் ஆகியோர் தேவை. நல்ல வேலை சூழல், உடனடியாக சேரும் வாய்ப்பு. உங்களுக்கு சமையல் துறையில் அனுபவம் இருந்தால் இது உங்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம். இன்றே அழையுங்கள். 647-291-0300, 647-291-0300, 6471-0301-3-0. மிஸ்ஸிசாகாவில் டிஷ்வாஷர்ஸ் மற்றும் செஃப்புக்கான வேலை வாய்ப்பு.
2: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் சிடிசி 6473001973.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கிட்ட

0: தீர்த்திருவிழா ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கம். அம்பாளின் அருளாசியை பெற அனைத்து அடியார்களையும் அழைக்கின்றனர். ஜே துர்கா தேவஸ்தானம், 18/8 ட்ரூ ரோட், மிசிசாகா, 905-612-1856, hindumission.ca.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: நேரம் 4:53. அழைப்போடு காத்திருக்கு, அடுத்த நேரில் சந்திக்கலாம். இந்த வழியில் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சுதர்ஷினி அழைக்கிறேன்.
2: சொல்லுங்கள், என்ன பாடல் உங்கள் தெரிவாக கேட்க போறீங்க? ஒலிக்கின்றது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து உண்மைக்கு
3: நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி, வணக்கம். ஒலிக்கின்ற பாடல் இது. தேனிசத்தின்றல் தேவா இசையமைத்து பாடிய பாடலாக ஒலிக்கின்றது.

நேர்கள், இதுவரை உங்கள் தெருவிலே பாடல்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு பாடல்கள் கேட்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை எனது கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி. 5 மணிக்கு CMR தமிழ் FM இன் பிரதான செய்திகளை கேட்கலாம்.

0: சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திகள் வாசிப்பவர் அருண்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறிலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீளப்பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை மாத்தறை பிரதம நீதவான் நிராகரித்திருக்கின்றார். கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் காசநோய் பாதிப்பு விகிதம் 23% குறைந்திருப்பதாக இந்தியாவின் மத்திய சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். உள்நாட்டு உணவு பதப்படுத்தும் துறையை பாதுகாக்கும் நோக்கில் தகரத்தில் அடைக்கப்பட்ட காய்கறிகளின் இறக்குமதிக்கு தற்காலிகமாக 10% வரி விதிப்பதாக கனடா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட கருத்துக்கு இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீளப்பெறுமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை மாத்தறை பிரதம நீதிவான் நிராகரித்திருக்கின்றார். காணி கொள்வனவு தொடர்பான வழக்கில் கடந்த மே 22 நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. உடல்நலக் குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது சட்டத்திறனிகள் தெரிவித்திருந்தாலும் அவர் தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் இருப்பதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனையடுத்து பசில் ராஜபக்சவுக்கு எதிரான பிடியாணையை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துமாறு மாத்தறை பிரதம நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். நீண்டகாலமாக நடைமுறையிலுள்ள சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பேசிய அவர், புதிய சட்டவரவு இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் அது மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். மேலும் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களில் சட்டவரைவு அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தேசிய பாதுகாப்புக்கும் மனித உரிமைகளுக்கும் இடையில் சமநிலையை பேணும் வகையில் புதிய சட்டம் அமையும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2025 இலங்கைக்கு அதிகளவிலான புலம்பெயர் தொழிலாளர்கள் பணப்பரிமாற்றத்தை வழங்கிய நாடுகளின் வரிசையில் குவைத் முதலிடத்தை பிடித்திருப்பதாக சிறிலங்காவின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சிறிலங்காவின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்கே தெரிவிக்கையில், குவைத்தில் பணிபுரியும் சிறிலங்காவின் தொழிலாளர்கள் கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 893 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டுக்கு அனுப்பி இருக்கின்றனர் என்று கூறியிருக்கின்றார். ஸ்ரீலங்காவுக்கு அதிக அந்நிய செலாவணியை ஈட்டித்தந்த நாடுகளின் பட்டியலில் குவைத் முதலாம் இடத்திலும், 2 இடத்தில் கட்டாரும், 3 இடத்தில் ஐக்கிய அரபு இராச்சியமும் இடம் பிடித்திருப்பதாகவும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றது.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழக வெற்றிக்கழக அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பில் குதிரை பேரம் நடந்ததாக கூறி சிபிஐ விசாரணை கோரிய ரிட் மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் வாக்கெடுப்பில் முறைகேடுகள் இருப்பதாகவும் அதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டுமென்றும் கூறப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு மனுவில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. இதனால் நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்து ரிட் மனுவை தள்ளுபடி செய்ய அது உத்தரவிட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் காசநோய் பாதிப்பு விகிதம் 23% குறைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்திருக்கின்றார். காசநோய் இல்லாத இந்தியா என்கின்ற இலக்கை முன்னிட்டு நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், 2014 100,000 பேரில் 243 பேருக்கு காசநோய் கண்டறியப்பட்ட நிலையில் 2024 அது 187 குறைந்திருப்பதாக கூறியிருக்கின்றார். மேலும் 2014 100,000 பேரில் 34 பேர் காசநோயால் மரணமாகிய நிலையில் 2024 அந்த எண்ணிக்கை 21 குறைந்திருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மாவட்ட மட்டத்தில் தீவிரப்படுத்துவதற்கு மாநில அரசுகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை நேர பிரதான செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: உள்நாட்டு உணவு பதப்படுத்தும் துறையை பாதுகாக்கும் நோக்கில் தகரத்தில் அடைக்கப்பட்ட காய்கறிகளின் இறக்குமதிக்கு தற்காலிகமாக 10% வரி விதிப்பதாக கனடா அறிவித்துள்ளது. நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் சம்பேன் வெளியிட்ட அறிக்கையில் இந்த வரி உடனடியாக அமலுக்கு வருவதோடு அதிகபட்சம் 200 நாட்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, மெக்சிகோ, இஸ்ரேல், சிலி மற்றும் சில வளர்ந்து வருகின்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் குறிப்பிட்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட காய்கறிகளுக்கு இந்த வரி பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் நிலையில் கனேடிய உற்பத்தியாளர்களின் போட்டித்திறனை தக்கவைத்துக் கொள்ள தேவையான ஆதரவை அரசு வழங்கும் என நிதியமைச்சர் இதில் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் உள்நாட்டு தகரத்தில் அடைக்கப்பட்ட காய்கறி துறைக்கு நிவாரணம் வழங்குவதோடு உணவு பாதுகாப்பு மற்றும் விலைவாசி சமநிலையையும் பாதுகாப்பதே அரசின் முக்கியமான நோக்கமாகும் என்றும் நிதியமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். கனேடிய அரசின் புதிய சட்டமான பில் C-30 நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தொடர்பான ஒழுங்கு முறைகளில் முக்கியமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. புதிய சட்டத்தின்படி, ஹெல்த் கனடாவினுடைய புதிய சட்டத்தின்படி, பாதுகாப்பற்றது என மதிப்பிடப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு கூட பொருளாதார பாதுகாப்பு அல்லது தேசிய உணவு பாதுகாப்பு நலன்களை கருத்தில் கொண்டு அமைச்சரவை அனுமதி வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மார்க்கானி தலைமையிலான அமைச்சரவைக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பொருளாதார பாதுகாப்பு அல்லது தேசிய உணவு பாதுகாப்பு என்கின்ற சொற்களுக்கு சட்டத்தில் தெளிவான வரையறை வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாற்றம் விவசாயத்துறைக்கு அதிகமான நெகிழ்வுத்தன்மையை வழங்கும் என ஆதரவாளர்கள் கூறியிருக்கின்ற அதேவேளை சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் எழக்கூடும் என்று விமர்சகர்கள் இதுகுறித்து தெரிவித்திருக்கின்றார்கள்.
1: உலகச் செய்திகள்.
0: கட்டாருக்கு சொந்தமாக இருந்து பின்னர் அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ விமானமாக மாற்றியமைக்கப்பட்ட புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 என்கின்ற விமானத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். புதிய விமானம் பழைய விமானத்தின் இளநீல நிற அமைப்புக்கு பதிலாக நீலம், சிவப்பு, கோடு மற்றும் அமெரிக்க கொடி இடம்பெற்ற புதிய தோற்றத்துடன் உருமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஜனாதிபதி முத்திரையும் விமானத்தில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விமானம் இதுவரை இல்லாத அளவிலான ஆடம்பர வசதிகளோடு பறக்கும் வெள்ளை மாளிகையாக மாற்றப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த மாதம் துருக்கியின் அங்காராவில் நடைபெறுகின்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு இந்த புதிய விமானத்தில் பயணம் செய்ய இருப்பதாகவும் ட்ரம்ப் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை ஜூலை மாதம் 4ஆம் தேதி அமெரிக்க சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது இந்த புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் வானில் சிறப்பு பறப்பை மேற்கொள்ளும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் இதுகுறித்து மேலும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கு இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். G7 உச்சி மாநாட்டின் போது தன்னுடன் புகைப்படம் எடுப்பதற்கு மெலோனி கெஞ்சியதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த மெலோனி, இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் கற்பனையானது என்றும் தானோ அல்லது இத்தாலியோ யாரிடமும் எப்பொழுதும் கெஞ்சியது இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அமெரிக்காவின் நீண்டகால கூட்டாளிகளிடத்திலே ட்ரம்ப் இவ்வாறு நடந்து கொள்வது வருத்தம் அளிப்பதாகவும் மேற்கத்திய நாடுகளின் எதிரிகளிடத்திலே காட்டுகின்ற மரியாதையை அவர் தனது கூட்டாளி நாடுகளிடம் காட்டுவதில்லை என்று மெலோனி விமர்சனம் செய்திருக்கின்றார். இந்த விவகாரம் காரணமாக இத்தாலியின் வெளிவார அமைச்சர் அன்டோனியா தஜானி அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கு மேற்கொள்ள இருந்த பயணத்தை ரத்து செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் உறவில் பதற்றம் ஏற்பட்டிருப்பதாக விமர்சகர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீளப் பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை மாத்தறை பிரதம நீதிவான் நிராகரித்திருக்கின்றார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் காசநோய் பாதிப்பு விகிதம் 23% குறைந்திருப்பதாக இந்தியாவின் மத்திய சுகாதார அமைச்சர் J.P. Nadda தெரிவித்திருக்கின்றார். உள்நாட்டு உணவு பதப்படுத்தப்படும் துறையை பாதுகாக்கும் நோக்கில் தகரத்தில் அடைக்கப்பட்ட காய்கறிகளின் இறக்குமதிகளுக்கு தற்காலிகமாக 10% வரியை விதிப்பதாக கனடா அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள கருத்துக்கு இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661.
5: கெனடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
6: வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
7: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
9: நேரம் 5 மணி 16 நிமிடம். அடுத்து இணைகிறது இறையோசி நிகழ்ச்சி.

0: நேர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677 vkrh.com.
6: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
0: நேரம் 5:33. அடுத்து இணைகிறது விடியல் நிகழ்ச்சி.
3: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதேர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுவதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

முன்னால் முற்றும், கழுதை பின்னால் உதைக்கும். ஆனால் மாடு இருக்கிறதே, இரண்டையும் செய்யும். இப்படிப்பட்ட மாட்டு பிரச்சனைகளை நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டி வருகிறது. இந்த பிரச்சனை இந்த முடிவையும் எடுக்க விடாது, அந்த முடிவையும் எடுக்க விடாது. உறவினர்கள் விஷயத்தில் இது அடிக்கடி நிகழும். சில விஷயங்களை சொல்ல எண்ணுவோம், முடியாது, அது எதிர்பார்த்த பலனுக்கு நேர்மாறாக போய் முடிந்துவிடும். சொல்லாமல் விட்டுவிட்டாலோ தொல்லிகள் தொடரும். இப்படியும் பேசி அப்படியும் பேசுகின்றவர்களின் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவர்களும் இத்தகைய தர்ம சங்கடத்தை அடிக்கடி அனுபவிப்பார்கள். அதாவது, செய்தால் ஏன் செய்தா என்ற கேள்வி வரும், செய்யாவிட்டால் ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி வரும். உடனே மலைப்பதும், மனவேதனை படுவதும், குழப்பமடைவதும் மனித இயல்பு. ஆனால் இத்தகைய பண்பு பிரச்சனையை ஒருபோதும் தீர்க்காது. மாறாக சும்மா இருக்க இருக்க, தள்ளிப்போட தள்ளிப்போட பிரச்சனை பெருகுமே தவிர குறையாது. இந்த குணவியல்பு கொண்டவர்களுக்கு தங்களை அவர்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. மேலும் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறைத்து கொண்டு நமக்கும் நல்ல நேரம் வரும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். எத்தனையோ பேர் மேற்குறிப்பிட்டவர்களின் குண வியல்புகளையே மாற்றி வெற்றியடைந்திருக்கின்றார்கள். பிரச்சனைகளை பொறுத்தவரை முட்டுப்படுவது பரவாயில்லையா, உதைப்படுவது பரவாயில்லையா என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். பிரச்சனையில் இருந்து மிக விலகி நின்று பார்த்தால் எது நல்லது என்று சொல்வது கடினம். எனவே பிரச்சனைகளை மிக அருகே கொண்டு வந்து சில நிமிடங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்காத வரை விடிவு ஏற்படாது. நன்கு சிந்தித்த பிறகுதான் நாம் தராசை தூக்கி எடை போட வேண்டும். இப்போது எது சரி எது பரவாயில்லை என்பது ஓரளவு மட்டுப்படும். கூரையில் ஏறிக்கொள்ள வைக்கின்றானே ஒருவன், அவன்தான் என் பிள்ளைகளில் கொஞ்சம் நல்லவன் என்றாராம் ஒரு தந்தை. அப்படியென்றால் மற்ற பிள்ளைகள் எப்படி இருக்கும் என்று நாமே கற்பனை செய்து கொள்ளலாம். ஆகவே வேறு வழியே இல்லாத பட்சத்தில் இரண்டினில் ஒன்றை சந்திக்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டும் பிரச்சனையை அணுக வேண்டும். இப்படி தயாராக அணுகினால் இமய மேலையும் கடுகாக தெரியும். இறுதியாக இரண்டை தவிர வேறு வழியே இல்லையா என்று நாம் சிந்திக்க தவறிவிடக்கூடாது. நல்லது நேர்களே, நான் வாசித்ததிலிருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது விடியல் நிகழ்ச்சி.
1: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3.
2: Head to head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com. கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 647-300-1973.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
0: நேரம் 5:40. அடுத்து இணைகிறது வைகரை வசந்தம். இன்று ஜூன் மாதம் 20 இன்றைய நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற அவருக்கும் எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்களும் கூட உங்கள் சொந்தங்கள், அன்புக்குரியவர்கள், நண்பர்களுக்கான பிறந்த நாள் வாழ்த்துகள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமால் அழைக்கலாம். 4165930055 இது வாழ்த்துகள் பகிர்ந்து கொள்ளும் நேரம்.

வேற்றுமொழி கலக்காத ஒரு தூய தமிழிலே அமைக்கப்பட்ட ஒரு வாழ்த்து பாடல். இதை உங்கள் வீடுகளிலும் கூட நீங்கள் பிறந்தநாள் விழாக்களை செய்கிற போது உங்கள் பிள்ளைகளை கொண்டு அதை பாட வைக்கலாம், அல்லது யூடியூபில் இந்த பாடல் இருக்கிறது, நீங்கள் திரவிறக்கம் செய்தும் ஒலிக்க செய்யலாம். எங்கள் வீடுகளிலே, தமிழர் வீடுகளிலே தமிழ் விழாக்களை செய்கிற போது முடிந்தவரை தமிழோடு, தமிழ் பண்பாட்டோடு இணைந்திருப்பது சிறப்பானது. இதை நாங்கள் செய்கிறோமோ அதைத்தான் எங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். எனவே இத்தகைய பாடல்கள் தமிழை உங்கள் பிள்ளைகளிடத்திலே அழகான முறையிலே கொண்டு போவதற்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடல் தமிழிலே, தூய தமிழிலே அமைந்த பாடல் உதவியாக இருக்கும். அதுபோலவே உங்கள் வீடுகளிலே பிறந்தநாள் விழாக்களை செய்கிற போது இந்த தீபங்களை ஊதி அணைக்காமல் அதை தமிழ் முறைப்படி செய்து கொள்வது, அதாவது தமிழ் பண்பாட்டின் அடிப்படையில் செய்து கொள்வது சிறப்பாக இருக்கும். தமிழர் பண்பாட்டிலே மங்கள விழாக்களிலே, மங்கள வழக்கான நிகழ்வுகளிலே தீபங்களை அணைப்பதில்லை, அணைய விடுவதும் இல்லை. தீபங்களை ஏற்றித்தான் நாங்கள் ஒரு விழாவை செய்வோமே தவிர தீபங்களை அணைத்து ஒரு விழாவை நாங்கள் செய்வதில்லை. ஒரு வீடுகளிலே ஒரு விழா செய்கிற போது அந்த காற்றுக்கு அணைந்து விடாமல், எண்ணெய் இல்லாமல் அணைந்து விடாமல், அந்த விளக்கு அணைந்து விடாமல் பாதுகாப்பதற்கே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கவனமாக இருப்பார்கள். அப்படி ஒரு விழாவிலே விளக்கு அணைந்துவிடக்கூடாது என்று பாதுகாக்கின்ற சமூகம் எப்படி பிறந்தநாள் விழாவிலே மட்டும் ஒரு விளக்கை ஊதி அணைக்க முடியும், அல்லது தீபத்தை ஊதி அணைக்க முடியும்? நாங்கள் தீபத்தை ஊதி அணைக்கின்றது ஒரே ஒரு இடத்தில் தான், சித்த வீடுகளில் மட்டும்தான். வாயால ஊதி தீபத்தை அணைப்பது இறந்த வீடுகளில் மட்டும்தான். அப்போ பிறந்தநாள் விழாவிலே தீபத்தை ஊதி அணைக்கிற போது அது என்ன விழா என்கின்ற கேள்வியை நீங்கள் எழுப்பிக் கொள்ளலாம். எனவே நல்ல தமிழ் பண்பாட்டு வழக்கை, தமிழ் பண்பாட்டு விடயங்களை எங்கள் பிள்ளைகளூடாக நாங்கள் சேர்ந்து செய்கிற போது அதை தங்களுடைய காலத்துக்கு அவர்கள் எடுத்துச் செல்வார்கள். அதுபோலவே இங்கே உங்கள் வீடுகளிலே பிறந்தநாள் விழாக்களை செய்கிற போது ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நீங்கள் கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். எங்களை நம்பி நின்ற தேசம், நாங்களே தாங்கி நின்ற தேசம், நாங்களே தாங்கி நின்ற பயணம் அந்த பயணம். அந்த பயணத்திலே இன்றைக்கு தாய் தந்தை இழந்த பிள்ளைகள் அனாதை பிள்ளைகளாக, எய்திலிகளாக தங்ககங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பராமரிப்பு நிலையங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரங்களை இழந்தவர்களாக, அண்ணன் அக்காவை இழந்தவர்களாக, தாய் தந்தை இழந்தவராக அனாதரவாக நிற்கின்ற பிள்ளைகள். எனவே இங்கே நீங்கள் செய்யக்கூடிய விழாக்களுக்கு பலாயிரக்கணக்கான டாலர்களை செலவிப்பீர்கள், மண்டபங்கள் எடுத்து நிறைய சொந்தங்களை கூப்பிட்டெல்லாம் கொண்டாடுவீர்கள். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய மகிழ்ச்சி, அதில் யாங் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அவ்வாறு இங்கே பெருந்தொகை கொடுத்து ஒரு விழாவை செய்கிற போது ஊரில் இருக்கக்கூடிய தங்ககங்களிலே, பராமரிப்பு நிலையங்களிலே வாடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு சிறு தொகை பணத்தை நீங்கள் அவர்களுக்கான ஒரு கல்வி சிறப்புக்கு, அல்லது கல்வி மேம்பாட்டுக்கு, அல்லது ஒரு நாள் அல்லது ஒரு மாத சாப்பாட்டுக்கென்று நீங்கள் கொடுக்கிற போது அவருடைய ஆரோக்கியம், அவருடைய கல்வி நிலையை மேம்படுத்தலாம். அல்லது நீங்கள் தங்ககங்களில் இல்லாவிட்டால் கூட வறுமைப்பட்ட இடங்களிலே இருக்கின்ற பிள்ளைகள், குறிப்பாக வன்னியிலே பல கிராமங்களிலே யுத்தத்துக்கு பிறகான காலத்திலே வறுமையே வாழ்க்கையாக வாழுகின்ற போராளிகள் குடும்பங்கள் இருக்கிறது. ஏற்கனவே கால்களை இழந்தவர்கள், கைகளை இழந்தவர்கள் ஆக போராளிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு அங்கங்களை இழந்து வாழக்கூடிய நிலையிலே, அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையிலே பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாத நிலை இருக்கும். அப்படியான குடும்பங்களுக்கு நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கான கல்வி செலவுகளை ஏற்கிற போது அந்த குடும்பங்கள் நாளை நிமிர்ந்து நிற்கின்ற குடும்பங்களாக இருக்கும். எனவே வாழ்கின்ற போது செய்யக்கூடிய ஆகச்சிறந்த அறங்களில் ஒன்றாக உங்கள் வீட்டிலே விழாக்களை செய்கிற போது ஊரில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளையும் நீங்கள் கொஞ்சம் நினைவேந்திக் கொள்ளலாம்.

அதேவேளையிலே உங்கள் வீடுகளிலே குழந்தைகள் பிறக்கிற போது தூய தமிழிலே அந்த பிள்ளைகளுக்கு பேர் சூட்டுவதற்கு நீங்கள் ஊக்கங்களை கொடுக்கலாம். அது உங்கள் நண்பர் வட்டத்திலேயோ அல்லது உங்கள் சொந்தங்களுக்குள்ளேயோ உறவுகள் மத்தியிலேயோ புதிதாய் குழந்தைகள் பிறக்கிற போது தூய தமிழிலே, அதாவது சமஸ்கிருத கலப்பில்லாமல், ஆங்கில மொழி கலப்பில்லாமல், திசை சொற்களின் கலப்பில்லாமல் தூய தமிழிலே உங்கள் பிள்ளைகளுக்கு பேர் சூட்டுவதற்கு நீங்கள் ஊக்கப்படுத்தலாம். சொல்கின்ற போது சிலர் ஏற்பார்கள், சிலர் அதை தவிர்ப்பார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ச்சியாக இது மொழிக்கு செய்கின்ற கடமையாக நீங்கள் விதைத்துக் கொண்டிருங்கள். தூய தமிழில் ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிற போது அது தலைமுறைகள் கடந்தும், பல தலைமுறைகள் கடந்தும் நின்று நிலைக்கின்ற ஒரு பேராக மாறும். இது வாழுகின்ற காலத்தில் எங்கள் மொழிக்கு செய்யக்கூடிய சிறந்த கடமைகளில் ஒன்றாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். வாழுகின்ற காலத்தில் எங்கள் மொழிக்கு, எங்கள் இனத்துக்கு எந்தெந்த வழிகளில் எங்கள் கடமையாற்ற முடியுமோ அந்தந்த வழிகளிலே கடமையாற்றிக் கொள்வது தமிழ்குடிகளின் எங்களின் நல்ல கடமைகளில் ஒன்றாக அமைகிறது. மீண்டும் அனைவருக்கும் எங்கள் இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இதுவரை வாழ்த்துகள் கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி,
7: தமிழை இங்கு குட்டி தீரா,
6: ஆண்ட்ரியா,
7: ஓ சொல்றே அம்மாமா ஓ சொல்றே.
6: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
6: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் எஃப்எம் 101.3.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: டொரண்டோ பெருமாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 13°C. காற்று மணத்தியாதற்கு 17 km வேகத்திலே வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலைவரையான இன்றைய பகல் பொழுது பொதுவாக 24 பாகையாறுக்கும், இன்று இரவு 13 பாகையாறுக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் அடைந்ததாக தென்படும். இன்றைய பகல் பொழுதிலே சில இடங்களிலே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்பதும் தெரிவிக்கப்படுகின்றது. நேரம் 5:52.
8: பண்பாட்டு கிசைவா

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

ஆதரவுக்கு மலவரிசை 101.3 FM-இல் நேர்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு CMR தமிழ் FM-இன் நிகழ்ச்சிகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று 2026 ஜூன் மாதம் 20 சனிக்கிழமை. இப்பொழுது முதல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலிகத்தில் உங்களோடு என்று உங்கள் அன்பின் KB கலைரூபன். வணக்கம் நேர்களே. நேர்கள் 11 CMR தமிழ் FM-இன் செய்தி அறிக்கையினை கேட்கலாம். ஒரு மணிக்கு சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சி இலக்கம் 11:65 கெனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கும் தி பிரிக்ஸ் நிறுவனத்திலிருந்து இடம்பெறப் போகிறது. நீங்களும் அங்கு சென்று உங்களுக்கு தேவையான வீட்டு தளபாடங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்கலாம். நேர்கள் தொடர்ந்து CMR தமிழ் FM-இன் நிகழ்ச்சிகளோடு அதிகாலை 6 வரை இணைந்திருக்கலாம். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். இன்றைய இரவு பொழுது 13 பாகை செல்சியஸ். பகல் பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இது CMR தமிழ் FM.

0: நேரம் 10:39 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பிரிக்ஸ் நிறுவனத்துக்கு செல்லாம். அங்கிருந்து அங்கு இடம்பெறும் மலி விற்பனை பற்றிய தகவலை பெற்றுக் கொள்வதற்காக கமல் பாரதி மற்றும் எஸ் எஸ் வாசன் ஆகியோரை சந்திக்கலாம். வணக்கம் இருவருக்கும். வணக்கம்.
1: வணக்கம் கலைரூபன். வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீர்கள் கலைரூபன்?
0: நலமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி?
1: நலமாக இருக்கிறோம் கலைரூபன். இன்று நாங்கள் பிரிக்கிலிருந்து பல விடயங்களை உங்களுக்காக எடுத்து வரப்போகின்றோம், அதாவது தகவல்களை எடுத்து வரப்போகின்றோம்.
0: அங்கே அவ்வளவு ஒரு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அட்டகாசமாக ஆரம்பிக்கவில்லை,
1: இன்னும் ஆரம்பிக்கவில்லை, இனித்தான் விறுவிறுப்பாக ஆரம்பிக்கவிருக்கிறோம். ஆமாம், இலக்கம் 11/65 கேனடி வீதியில் அமைந்திருக்கிறது இந்த பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இந்த நிறுவனத்திலேயே பல பொருட்களும் உங்களுக்காக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பல தெரிவுகள் இருக்கின்றன. அதே போல உங்களுக்கு உதவி செய்வதற்காக இங்கே பல பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அதன் மூலமாக நீங்கள் மூலமாக நீங்கள் விவரங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கொள்வனம் செய்யலாம். பலவிதமான சலுகைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வரைந்து பார்க்கின்ற பொழுது உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களுமே நீங்கள் இங்கே ஒரு இடத்திலே குள்ளுணம் செய்யக்கூடியதாக இருக்கும். அது லிவிங் ரூம் ஃபர்னிச்சராக இருக்கலாம், அல்லது பெட்ரூம் ஃபர்னிச்சராக இருக்கலாம், அல்லது கிச்சனுக்கு தேவையான அதாவது டைனிங் டேபிள்கள் போன்ற தெரிவாக இருக்கலாம். அனைத்தையுமே இங்கே மிக குறைந்த விலையிலே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து பிரிக் நிறுவனங்களிலுமே இந்த மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது இங்கே நீங்கள் வருகின்ற பொழுது இன்னும் மேலதிகமான சிறப்பு விலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம், இது வந்து ஒரு அவுட்லெட் என்பதால் இங்கே இன்னும் கிளியரன்ஸில் கூட பல பொருட்கள் இருக்கின்றன. கிளியரன்ஸில் இருக்கின்ற பல அப்ளை நீங்கள் 60% வரையிலான தள்ளுபடி விலைகளை குள்ளுணம் செய்யக்கூடிய வாய்ப்பையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். நீங்கள் நேரடியாக வாருங்கள், வந்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பிடித்ததை மிக குறைந்த விலைகளிலே குள்ளுணம் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு தெரிந்த மொழியிலே நீங்கள் கதைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. காரணம், இங்கே பல மொழிகள் பேசக்கூடிய விற்பனை பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் விவரங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான குள்ளுணம் செய்யலாம். நீங்கள் லிவிங் ரூம் பணிச்சு என்று பார்க்கின்ற பொழுது லிவிங் ரூமிலே உங்களுக்கு சோஃபாவாக இருக்கலாம், அல்லது செக்ஷன் இருக்கலாம், அல்லது ரெக்லைனராக இருக்கலாம். அனைத்துமே நீங்கள் இங்கே கொள்வது அதிலும் கூட நிறைய தெரிவுகள் இருக்கின்றன. லெதராக இருக்கலாம், ஃபேப்ரிக்காக இருக்கலாம், நிறைய தெரிவுகள் இருக்கின்றன. அந்த தெரிவுகளை உங்களுக்கு பிடித்த பட்ஜெட்டிலே உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டிலே கொள்வனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நீங்கள் உங்களுக்கு இப்பொழுது பொருளாதார ரீதியிலே பல சிக்கல்கள் இருக்கின்ற பொழுது அதற்கான கடன் வசதிகளையும் செய்து தருகிறார்கள். வாருங்கள், இலக்கம் 11/65 கெனடி வீதியில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், இன்று 20 ஜூன் மாதம் சனிக்கிழமை ஒரு காலை பொழுதில் அனைவரையும் சந்திக்கின்றோம். வணக்கம் கலைரூபன், வணக்கம் நேயர்களே. இன்றைய நாட்பொழுதில் நாங்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திலிருந்து பல்வேறு விதமான தளபாடங்கள் மற்றும் அப்ளையன்சஸ் பொருட்கள் தொடர்பான விலைகள் மற்றும் சலுகைகள், அவர்களது புதிய பல்வேறு விதமான உத்தரவாதங்கள் என்பவற்றை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். 18 ஜூன் தொடக்கம் 21 வரை பல்வேறு விதமான ஒரு 4 பேரம் பேசல் டீல் உங்களுக்காக காத்திருக்கின்றது. சோஃபாக்களுக்கு 60% விலை தள்ளுபடிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு மச்சிங்கான ஒரு லவ் சீட்டை கொள்ளனவு செய்கின்ற போது மிகப்பெரிய ஒரு டிக்கெட் பிரைஸை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் ஒவ்வொரு விதமான பொருட்களையும் நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது அந்த பொருட்களை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற உங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய அளவுகள், அளவு பிரமாணங்கள், நிறங்கள், தரங்கள் என்பவற்றுக்கேற்ப தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பினை வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனம். அது மட்டுமல்ல, புதிய தளபாடங்கள் பகுதிகள் தொகுதிகளாக இங்கே பிரிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, கிளியரன்ஸ் பொருட்கள், சிறிய கறைகள் மற்றும் சிறிய கீறல்கள் என்பவற்றை கொண்டிருக்கக்கூடிய தளபாடங்கள் மிக மிக அதிகமாக உங்களுக்கு இன்றைய நாளில் புதிதாக இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அப்ளையன்சஸ் பொருட்கள், நீங்கள் எந்த பிராண்ட் அப்ளையன்சஸ் பொருட்களை அதிகம் கொள்ளனவு செய்ய விரும்புகிறீர்களோ அந்த பிராண்டை நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் என்ற வகையில் பிரிக் அவுட்லெட் நிறுவனம் இப்பொழுதும் உங்களது இல்லத்தின் கனவுகளை நினைவாக்க காத்திருக்கின்றார்கள்.
1: ஆமாம், நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது சோஃபாக்களுக்கு 60% முறையிலான கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல நீங்கள் செக்ஷன்களை கொள்வனம் செய்கின்ற பொழுது $960 வரையிலே உங்களுக்கான ஒரு சேமிப்பு இருக்க போகிறது, அவற்றை கொள்வனம் செய்யலாம். அதே போல நீங்கள் பெட்ரூம் செட்களாக இருக்கலாம், அல்லது டைனிங் செட்களை கொள்வனம் செய்கின்ற பொழுது மேலதிகமாக 25% வரையிலான கழிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே வாசன் குறிப்பிட்டது போல இங்கே கிளியரன்ஸ் பகுதியில் இருக்கின்ற அப்ளையன்ஸ்களை பார்க்கின்ற பொழுது அவற்றில் சின்ன சின்ன கீறல்கள், காயங்கள் இருக்கின்ற அந்த அவர்கள் அந்த காயத்தை காட்டினால்தான் உங்களுக்கே தெரியும். அப்படியான மிக சாதாரணமான காயங்கள் தான் இருக்கின்றன. அவற்றை கூட நீங்கள் இங்கே மிக சிறப்பான விலைகளிலே கொள்வனம் செய்யலாம். அவற்றை கொள்வனம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு வாடகை ஒரு ப்ராப்பர்ட்டியை வைத்திருப்பவராக இருந்தால் அதுக்காக நீங்கள் புதிய தளபாடங்களை கொள்வனை செய்கிற பொழுது இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது அவற்றில் இருக்கின்ற தளபாடங்களை நீங்கள் அல்லது அப்ளைன்ஸ்கள் கொள்வனை செய்கிற பொழுது நீங்கள் அதை சிறப்பாக பாவிக்கக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், இலக்கம் 1165 கேனடி ரோடில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திக்கலாம். கலைவர்
0: நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள். கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 11 வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 647-300-1973.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 11 வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 647-300-1973.
0: CMR தமிழ் FM செய்திச் சுருக்கம். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சேவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீளப்பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை மாத்திர பிரதம நீதிவான் நிராகரித்துள்ளார். நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குணரத்ன தனது பணி நீக்கத்திற்கு எதிராக தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனுவை எதிர்வரும் July 20 உண்மைகளை உறுதிப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 10 இந்தியாவில் காசநோய் பாதிப்பு வீதம் 23% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உணவு பதப்படுத்தப்படும் துறையை பாதுகாக்கும் நோக்கில் தகரத்தில் அடைக்கப்பட்ட காய்கறிகளின் இறக்குமதிக்கு தற்காலிகமாக 10% வரி விதிப்பதாக கனடா அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கு இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். CMR தமிழ் FM செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: வாஜா சூப்பர் பாடி வாஜா. ஹே தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட.
2: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
3: If we know it's wrong, why do we still do it?
4: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்ட் இங்க்
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
6: இட்டோபிகோ
7: 416-746-2742.
8: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டின் நிறைவு எழுச்சி மாநாடு இன்று சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் தவ திரு வேலன் சுவாமிகள் தலைமையில் இன்று பகல் 3 மணியளவில் தந்தை செல்வா சதுக்கத்தில் அன்னாரது உருவசிலைக்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு நிகழ்வு ஆரம்பமானது. தமிழக வெற்றிக்கழக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் குதிரை பேரம் நடந்ததாக கூறி சிபிஐ விசாரணை கோரிய ட்ரிட் மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் குருகர் தேசிய பூங்காவில் வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சம்பவத்தில் 69 வயதான கனடிய சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொங்கோ, ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் பரவி வரும் எபோலா தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 200 கடந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462

0: நேரம் 12:04 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். 1 மணிக்கு நேர்கள் சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்றைய சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சி பிரிக்ஸ் நிறுவனத்திலிருந்து இடம்பெற போகிறது.
1: வரலாற்றில் இவர் எம் கே தியாகராஜ பாகவதர்.

தமிழ் திரைப்படத்துறையின் முதல் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற உயர் நட்சத்திர கதாநாயகன் மற்றும் மிகச்சிறந்த கர்நாடக சங்கீத தமிழ் பாடகரும் ஆவார். 1934 பவளக்குடி என்கிற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான இவர் சுமார் 15 தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். அதில் 6 படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாகும். 1944 வெளியிடப்பட்ட இவரின் சாதனை படமான ஹரிதாஸ் 3 வருடம் ஒரே திரையரங்கில் ஓடி 3 தீபாவளிகளை கண்ட ஒரு இந்திய திரைப்படம் என்ற சாதனையை அன்றைய காலகட்டத்தில் பெற்றது.

அன்றைய காலகட்டத்தில் நாடக மோகம் அதிகம் இருந்த காலகட்டமானதால் திரைப்படத்திற்கு நாடக கலைஞர்களையே தேர்வு செய்தனர். நாடக கலைஞர்களுக்கு நடிப்புடன் பாடவும் தெரிந்திருக்க வேண்டும். ஆகையால் பாரம்பரிய இசைக்கலைகளை கற்று தேர்ச்சி பெற்றிருந்தனர். தியாகராஜ பாகவதரும் அவ்வாறு தேர்ச்சி பெற்றவர் ஆவார். அவரின் இசை புலமைக்கு போட்டி போட்டுக் கொண்டு திரைப்படம் எடுக்க பல செல்வந்தர்கள் முன்வந்தனர். மதுரை செல்வந்தரால் எடுத்து திரையிடப்பட்ட சிந்தாமணி படம் அமோக வெற்றி பெற்றதனால் அத்திரையரங்கு சிந்தாமணி திரையரங்கம் என பெயர் பெற்றது. இன்றும் அவ்வாறே அழைக்கப்படுகின்றது. தியாகராஜ பாகவதரின் பாடல்கள் பெரும்பாலும் இறைப்பற்றுடனும் தென்னிந்திய பாரம்பரிய இசை சார்ந்தே இருக்கும். இவர் நடிக்கும் திரைப்படங்களுக்கு வழக்கமாக பாடலெழுதும் பாடலாசிரியரான பாபநாசம் சிவன் இவருக்கென தனித்துவமான பாடல்களை இயற்றுவதில் வல்லவர் ஆவார். பாபநாசம் சிவனின் பல பாடல்கள் தியாகராஜ பாகவதரின் புகழை உயர்த்தின, மக்களிடையே பெரும் புகழையும் பெற்றன.

0: அவரின் சிகை அலங்காரம் பாகவதர் சிகை அலங்காரம் என்று அனைவராலும் அன்றைய நிலையில் பின்பற்றப்பட்டு அனைத்து தரப்பினரும் தங்களை அலங்கரித்துக் கொண்டனர். சென்னையில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் பாகவதர் மற்றும் அவரின் திரையுலக உற்றத்தோழரான என் எஸ் கிருஷ்ணனுடன் கைது செய்யப்பட்டு 4 வருடம் சிறை தண்டனை பெற்றார். தண்டனை காலத்திலேயே இவரின் வழக்கு மறுவிசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 1948 இருவரும் குற்றமற்றவர்கள் என 2 வருட சிறைக்கு பின் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் சிறை விடுதலைக்கு பின் அவர் நடித்த திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அதில் நொந்து போன பாகவதர் அதன் பின் திரைப்படங்களில் நடிக்க மனமில்லாமல் இருந்து வந்தார். 1959 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஈரல் நோயினால் பாதிக்கப்பட்டு இள வயதிலேயே மரணமடைந்தார். தியாகராய பாகவதரை போல வாழ்ந்தவரும் இல்லை, அவரை போல வீழ்ந்தவரும் இல்லை என்ற கருத்து இன்றும் நிலவி வருகின்றது. எம் கே தியாகராஜ பாகவதர் வரலாற்றில் இவர்.
1: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
2: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
3: தமிழை இங்கு கொட்டி
2: ஆண்ட்ரியா
3: சொல்றியா
2: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire events.kilikoot.ca.
4: Another Don Clean with the Don Ducks.
5: Oh, he's doing dishes with Dawn Platinum.
6: The only soap trusted to save wildlife affected by oil.
5: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
6: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
5: Organize the fridge, the spice rack, the junk drawer.
6: What are you quacking on about? He's gonna make enchiladas.
5: More dishes? That's giving this duck goosebumps.
4: Dawn Platinum, the better grease getter.
2: கெனடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 647-300-1973. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
7: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? Maple Grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? Maple Grocery
2: 9699 James Street, Maple
7: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
8: பள்ளி தோழன் தோழியாய்
0: நேரம் 12:11 நேர்கள் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் முழுமையாக திறக்கப்பட்ட இந்த ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. தெற்கு லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களிலே கிட்டத்தட்ட 32 பேர் கொல்லப்பட்டதன் பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக கூறி சர்வதேச எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான இந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடப்போவதாக ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ கட்டளையகம் இன்று எச்சரித்திருக்கின்றது.

0: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: CMR Tamil FM 101.3.
3: நேரம் 12:18 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மணிக்கு சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இன்றைய சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சி பிரிக்ஸ் நிறுவனத்திலிருந்து இடம்பெறப் போகிறது. அங்கு இடம்பெறும் மலிவு விற்பனையை பற்றிய தகவல்களை பெற்றுக் கொள்வதோடு நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கக்கூடியதாகும். இப்பொழுது எங்கள் குழுவின்களை சந்திக்கலாம். எஸ் எஸ் வாசன் மற்றும் கமல் பாரதி ஆகியோரை சந்திக்கலாம். வணக்கம் இருவருக்கும்.
4: வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் சந்திக்கின்றோம். இலக்கம் 11:65 கேனடி வீதியில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனம் இந்த 4 நாட்கள் அதாவது நேற்று ஆரம்பமாகி நாளை திங்கட்கிழமை வரையும் இந்த மலிவு விற்பனை நடைபெறவிருக்கிறது. பலவிதமான தளவாடங்களையும் மிக மிக மிக குறைந்த விலைகளிலே உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தளவாடங்கள் மாத்திரமல்லாமல் அப்ளையன்ஸ்களையும் கூட இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல உங்கள் வீட்டுக்கு தேவையான சுவர் சித்திரங்களாக இருக்கலாம் அல்லது கார்பெட்டுகளாக இருக்கலாம் அனைத்தையும் கூட நீங்கள் இங்கே வந்து கொள்முதல் செய்யலாம். அனைத்துக்குமே சிறப்பான விலைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது உங்களுக்கு உதவி செய்வதற்காக பல மொழிகளிலும் பேசக்கூடிய உதவியாளர்கள் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் தயங்காமல் வந்து அவர்களோடு உங்களுக்கு பிடித்த மொழியிலேயே அல்லது உங்களுக்கு வசதியான மொழியிலேயே அவர்களோடு உரையாடி உங்களுக்கான தேவையை நீங்கள் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல நீங்கள் ஒரு தளபாட தொகையை கொள்வனம் செய்கின்ற பொழுது அதை நீங்கள் செட்டாக கொள்வனம் செய்யலாம் அல்லது தனித்தனியாக உங்களுக்கு தனியாக ஒரு ரிக்ளைனர் தேவைப்படுகிறது அல்லது ஒரு லவ் சீட் தேவைப்படுகிறது அல்லது உங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள் மாத்திரம் தேவைப்படுகிறது அல்லது அதில் இருக்கின்ற டைனிங் டேபிளுக்கு தேவையான ஒரே ஒரு கதரை மாத்திரம் தேவைப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது அவற்றை கூட நீங்கள் இங்கே வந்து செய்யலாம். அவற்றுக்கு நீங்கள் ஒரு தொகையாக ஒரு தொகையை செலுத்த வேண்டிய தேவை இருக்காது. காரணம் உங்களிடம் அதற்கான வசதி இல்லை அல்லது பொருளாதார பிரச்சனை இருக்கின்ற பொழுது கடன் வசதிகளை கூட செய்து தருகிறார்கள். 3 வருடத்துக்கு வட்டியில்லா கடன் வசதி இருக்கிறது. 18 மாதங்களுக்கு ஒரே அளவிலே நீங்கள் ஒரு தொகையை செலுத்தக்கூடிய வசதி இருக்கிறது. இப்படி நிறைய வசதிகளையும் செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனம். நீங்கள் எந்த ஒரு கிளை நிறுவனத்துக்கு சென்றாலும் பிரிக்கினுடைய எந்த நிறுவனத்துக்கு சென்றாலும் இதே சலுகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் குறிப்பிடுகின்ற இந்த அவுட்லெட்டுக்கு வருகின்ற பொழுது இன்னும் மேலதிகமாக சிறப்பு விலைகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். காரணம் இது அவுட்லெட் என்பதால் பல இடங்களிலுமே தனித்துவிடப்பட்ட தளவாடங்கள் அல்லது அப்ளையன்ஸ்கள் இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதனால் அவற்றுக்கு இன்னும் சிறப்பான விலைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். நீங்கள் வரவேண்டியது இலக்கம் 11:65 கேனடி வீதியில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். வாரத்தில் 7 நாட்களும் உங்களுடைய தேவைக்காக இங்கே அவர்கள் தங்களுடைய நிலையத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் இங்கே வருகின்ற பொழுதே தனித்தனியாக பகுதி பகுதியாக அனைத்து பகுதிகளுமே பிரித்து வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன தேவையோ நேரடியாக நீங்கள் அங்கே சென்று பார்க்கலாம். ஒரு லிவிங் ரூம் பர்னிச்சர் என்று பார்க்கிற பொழுது ஒரு லிவிங் ரூமை செட்டப்பாக வைத்திருக்கிறார்கள். அவற்றை பார்த்து உங்களுக்கு பிடித்த அதை கொள்வனம் செய்யலாம் அல்லது டைனிங் டேபிள் என்று பார்க்கிற பொழுது தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதே போல பெட்ரூம் செட்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவற்றை கூட தனித்தனியாக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு செட்டாக தேவை என்றாலும் கொள்வனம் செய்து கொள்ளலாம் அல்லது தனித்தனியாக ஒரு பகுதிதான் தேவை என்கின்ற பொழுது அவற்றை கூட நீங்கள் கொள்வனம் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
5: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் நீங்கள் புதிதாக ஒரு வீட்டை கொள்ளனவு செய்வதாக இருக்கலாம் அல்லது புதிதாக ஒரு வீட்டில் குடிபுகுந்து அந்த வீட்டில் குடியேற விரும்புகின்ற போதோ அல்லது புதிதாக திருமணம் செய்த தம்பதிகள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு வேண்டிய பல்வேறு விதமான தளபாடங்கள் மற்றும் அப்ளையன்சஸ் பொருட்கள் போன்றவற்றை நீங்கள் மிக மலிவான விலைகளில் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பை பிரிக் அவுட்லெட் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கே பல்வேறு விதமான பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் விற்பனைக்கு இருக்கின்றன. குறிப்பாக 5 பீசஸ் கொண்ட ஹென்ரி குயின் பெட்ரூம் பேக்கேஜ் ஒன்று இருக்கின்றது $1,599. இங்கு ஹெட்போர்ட் மற்றும் ஃபுட் போர்ட் என்னும் ரெயில்ஸ், டிரெஸ்ஸர் மற்றும் மிரர் ஆகியன இடம்பெற இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த குயின் பெட்டை தனியாக கொள்ளணும் செய்ய விரும்பினால் $691. அதை நீங்கள் மாதாந்த தவணை அடிப்படையில் 43 மாதத்து கொடுப்பனவுகளின் அடிப்படையில் செலுத்தி முடிக்க விரும்பினால் மாதாந்த $46 செலுத்தினால் போதுமானது. அது மட்டுமல்ல, நீங்கள் கொள்ளணும் வருகின்ற போது உங்கள் கையில் பணம் இல்லாவிட்டாலும் நீங்கள் 4 மாதங்களுக்கு எந்த விதமான வட்டி 4 வருடங்களுக்கு எந்த விதமான வட்டியும் இன்றி இந்த கொடுப்பனவுகளை செலுத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி தருகின்றார்கள் என்பதையும் மறந்துவிடாதீர்கள். இது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு மிகச்சிறந்த ஒரு குயின் பெட் இருக்கின்றது. $279 விற்பனையாகின்றது. வெறும் $6 மட்டுமே நீங்கள் மாதம் செலுத்தினால் 43 தவணை அடிப்படையில் இவற்றை செலுத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதை நீங்கள் 5 pieces கொண்ட ஒரு குயின் பெட்ரூம் பேக்கேஜ் ஆக கொள்ளனவு செய்ய விரும்பினால் $799 அதனை கொள்ளனவு செய்ய முடியும் என்பதையும் மறந்துவிடாதீர்கள். இன்னும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பெட்ரூம் பர்னிச்சர்ஸ், உங்களது இல்லத்தின் பல்வேறு விதமான பரிமாணங்கள் மற்றும் நிறங்கள் அளவுகள் என்பவற்றுக்கு ஏற்ப உங்களது நல்ல தெரிவுகளுக்கு ஏற்ற வகையில் அந்த தெரிவுகளை வழங்குவதற்கும் காத்திருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் பொதுவாக வாராந்தம் பல்வேறு விதமான கிளியரன்ஸ் பொருட்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்றைய தினமும் பல புதிய கிளியரன்ஸ் பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பல்வேறு வாடிக்கையாளர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்களது அந்த வருகை மற்றும் இங்கே பல்வேறு பிற விதமான பொருட்களை கொள்ளனவு செய்கின்ற போது கிளியரன்ஸில் உள்ள பொருட்களை மிக அதிக அளவில் கொள்ளனவு செய்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கும் இருக்கின்றன. நீங்கள் தவறவிடாதீர்கள். 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம் உங்கள் இல்லத் தேவைகளை எப்போதும் நிறைவேற்ற காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
6: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
7: ஆம்பி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
9: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
10: Everything okay, no problem and jinam
11: bar kalam closing da tadikira nadi
12: customer you're trying to reach is not available.
13: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155, 416-268-0155.
10: Last minute left. Closing jayda Pradeep Selvam-ku thanks.
11: Chellam illa da Selvam.
10: Sari sari.
14: மிசிசாக பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
15: CMR Tamil FM 101.3. சிந்திக்க சில நிமிடங்கள். பாவங்கள். ஒரு ஞானியிடம் இரண்டு பேர் வந்தனர். ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான், நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன், என் மனம் அதை நினைத்து தினமும் துடிக்கிறது, நான் செய்த பாவத்திற்கு மீட்சி உண்டா என்று. அடுத்தவன் ஞானியிடம் சொன்னான், நான் இவன் அளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை, சின்ன சின்ன பொய்கள், சிறு ஏமாற்றுக்கள் இப்படி நிறைய செய்துள்ளேன், தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன என்று ஞானியிடம் சொன்னான். ஞானி சிரித்தார். முதல் ஆளிடம், நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி வா என்றார். இரண்டாம் அவனிடம், நீ போய் இந்த பெட்டி நிறைய சிறு கற்களை பொறுக்கி வா என்றார். இருவரும் அவ்வாறே செய்தனர். முதல்வன் ஒரு பாறையை தூக்கி கொண்டு வந்தான். அடுத்தவன் பெட்டி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான். இப்போது ஞானி சொன்னார், சரி, இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கேயே திரும்ப போட்டுவிட்டு வாருங்கள் என்றார். முதல்வன் பாறையை எடுத்து கொண்டு போய் எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினான். இரண்டாம் அவன், தயக்கத்துடன், இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலேயே வைக்க முடியும் என்று ஞானியிடம் கேட்டான். ஞானி சொன்னார், முடியாதல்லவா, அவன் பெரிய தவறு செய்தான், அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் மாற்று பரிகாரம் செய்து அவன் மீட்சி அடையலாம். நீ சின்ன சின்னதாக 1000 தவறுகள் செய்தும் அவை பாவம் என்று கூட உணராதவன்,
3: யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவிருக்காது. அவனுக்கு மீட்சி சுலபம், உனக்குத்தான் மீட்சி என்பது மிக கடினம்.
15: சிந்திக்க சில நிமிடங்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் செய்தி சுருக்கம். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகளுக்கு அமைய 2,25,748 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். தமிழக மின்சார வாரியத்தில் இந்த ஆண்டுக்குள் சுமார் 15,000 நிரந்தர பணியிடங்கள் நிரப்பப்படும் என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட அல்லது பாதுகாப்பற்றதாக மதிப்பிடப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பயன்படுத்த அனுமதிக்கும் வகையில் புதிய சட்டத்தை பிரதமர் மாக்காணி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளது. யுக்ரைன் ஜனாதிபதி வெளடிமிர் செலன்ஸ்கி வழங்கப்பட்டிருந்த போலந்து நாட்டின் உயரிய அரச விருது ஆர்டர் ஆஃப் த ஒயிட் ஈகிள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: இது சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 11 மணி வரை இறக்கம் 150 போரோ டிரைவ் ஸ்காப்ரூ அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
9: அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர்
10: மார்க்கெட்.
3: கதையும் கானமும்
1: விலாசினி, பிளீஸ் இன்னைக்கு சொல்லுங்க.
5: பிரவீன், நான் உங்களுக்கு
1: ஏன்
5: just pedikle unga mele enakku kaadal vera illa.
1: Please Vilasini, please veeta veirundu josinga.
5: Praveen, nirivi yochachu modana iya neenga pe enna follow pandringa. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன், சரி உண்மையா உங்களுக்கு மேல அக்கறை இருக்கும்னு சொன்னா இந்த நிமிஷமே இந்த காதல் கத்திரிக்கான்றதை எல்லாம் விட்டுருவீங்க.
1: அப்ப எங்க அப்பா அம்மா கூட வந்து வீட்டை கல்யாணம் பேசட்டும்.
5: ப்ளீஸ் பிரவீன், எனக்கு உங்களை பிடிக்கல. பிரவீன், நீங்க வீட்டு வந்து கேட்டு என்னதான் நடக்க போகுது?
1: சரி ஓகே ஸ்டாப், நீங்கள ஏதோ காரணத்தோட இருக்கிறீங்க. ஓகே, யாரையும் கட்டிக்கொண்டு சந்தோஷமா இருங்க. Bye.
5: Bye.

0: വിലാസിനി, എന്നെ കോലം ഇത്? എന്ന് നടന്നത്?
1: என்ன
0: நடந்தது?
1: நானும் அப்பா அம்மாவும் கால போய் நடந்துட்டு உங்களை பாக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல பிரவீன். நான் எவ்வளவு தூரம் உங்களை ஹேட் பண்ணிருப்பேன்
0: விலாசினி? அதை பற்றி இனிப்பா கதைக்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாம போடுது.
1: உங்களுக்கு தெரியாம போடுது நல்லதுக்கு தான்.
0: எங்க நடந்தது? இங்கயா
1: இல்ல பிரான்ஸ்ல?
0: எனக்கு ஒரு தரம் சொல்லாம இல்ல இதை பற்றி.
1: சரி அதை விடுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: இருக்கிறேன். அது சரி, அப்ப உங்க கல்யாணம்?
1: இப்படியான சம்பவங்கள் நடக்கலதான் ஒவ்வொருத்தரை பற்றின சுயரூபம் தெரிய வருது. அம்மா அப்பா இல்ல, நானும் வழங்காம போயிட்டு. கல்யாணம் என்றதெல்லாம் கனவுதான்
0: விலாசினி. ப்ளீஸ் இதுக்கு ஆளாவேங்க, எல்லாம் நல்லதுக்கு தான்.
1: என்ன உங்களுக்கு நல்ல மனம், நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க பிரவீன். சரி அதை விடுங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நான் நல்லா தான் இருக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு நல்ல மனம் உண்டு. இப்பவும் நான் உங்களை தான் லவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன மாதிரி பண்றீங்களா
1: பிரவீன்? நீங்க எனக்கு பீச்சு போடுறீங்களா
0: விலாசினி? இதுதான் உங்களோட உள்ள பிரச்சனை. ஏன் அப்படி கேட்குறீங்க? நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் உங்களை மேரி பண்ணுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
1: இல்லை பிரவீன், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் இருக்கும், மனதில் அப்படியே இருந்திருக்கும். எவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பேன், கவலமாலாம் கதைச்சிருப்பேன்.
0: அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் உங்களை மேரி பண்ணுறேன்.
1: விசக்கதை கிடைக்காதீங்க பிரவீன். என்ன நீங்க கல்யாணம் கட்டுறதா? என்ன கல்யாணம் கட்டிட்டு உங்களோட வாழ்க்கையில என்ன சந்தோஷம் தான் வரப்போகுது? என்னால உங்களுக்கு என்ன சந்தோஷத்தையும் தர முடியாது.
0: உம்மா கல்யாணம் கட்டுறதே எனக்கு சந்தோஷம் தான், இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும் எனக்கு?
1: இப்ப என்ன இப்ப இந்த நிலைமையில பார்த்தது உங்களுக்கு ஷாக்கா இருக்கு, அதனால இப்படி எல்லாம் கதைக்கிறீங்க. ஆனா காலப்போக்கில் இதெல்லாம் சரிப்பட்டு வராது பிரவீன்.
0: விலாசினி உங்களுக்கு என்ன பேர் தெரியாது சரியோ? நான் அப்படியான ஆள் இல்லை, இன்றைக்கும் மாற மாட்டேன். எப்பவும் நான் உங்களை நேசிப்பேன். உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனா நல்ல தாயா நான் இருப்பேன். ஒன்றுக்கும் யோசிக்கிறேன்.
1: பை பிரவீன்.
0: பை, டேக் கேர்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது கதையும் கானமும். நிகழ்ச்சி தயாரிப்பு கேபி கலரூபன்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
2: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மணிக்கு நேர்களை உங்களுக்காக நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நீங்களும் கலந்துகொள்ள 416-593-0055. பிரிக்ஸ் நிறுவனத்திலிருந்து இன்றைய சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறப் போகிறது. இப்பொழுது எங்களது குழுவினர்களை சந்திக்கலாம். கமல் பாரதி மற்றும் எஸ் எஸ் வாசன் ஆகியோரை சந்திக்கலாம். வணக்கம் இருவருக்கும்.
3: வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் சந்திக்கின்றோம். இலக்கம் 11.65 கேனட் வீதியில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திலிருந்து உங்களுக்காக தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இங்கே பல பொருட்களும் உங்களுக்காக மிக குறைந்த விலையிலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் மிக சிறப்பாக அவற்றை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே வருகின்ற பொழுது உங்களுக்கு உதவி செய்வதற்கு பல மொழிகளிலும் உரையாடக்கூடிய உதவியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு உரையாடி உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் சிறப்பான முறையிலே கொள்வனை செய்யக்கூடிய வசதி அனைத்துமே இங்கே இருக்கிறது. அதேபோல் உங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனை செய்கின்ற பொழுது சிறப்பு விலைக்கழிவுகளை வழங்குவதோடு இங்கே உங்களுக்காக கடன் வசதிகளை கூட செய்து கொடுக்கின்றார்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் கொள்முதல் செய்யலாம். அனைத்தையுமே இங்கே அழகாக வந்து பார்த்து, அமைதியாக வந்து பார்த்து, குடும்பத்தோடு வந்து பார்த்து அனைத்தையுமே கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வாருங்கள், குடும்பத்தோடு வாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் பிடித்தவற்றை நீங்கள் இங்கே வந்து கொள்முதல் செய்யலாம். அது லிவிங் ரூம் பர்னிச்சராக இருக்கலாம், அல்லது பெட்ரூம் பர்னிச்சராக இருக்கலாம், கிச்சன் பர்னிச்சராக இருக்கலாம். அனைத்தையுமே இங்கே கொள்முதல் செய்யலாம். நீங்கள் செட்டாக கொள்முதல் செய்யலாம், அல்லது தனித்தனியாக கூட கொள்முதல் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். நீங்கள் பெட்ரூம் செட் அல்லது கிச்சன் ரூம் தேவையானவற்றை கொள்வனம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு மேலதிகமாக 25% வரையில உங்களுக்கான கழிவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நீங்கள் சோஃபாக்கள் லிவிங் ரூம் பர்னிச்சர் கொள்வனம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு 60% வரையிலே உங்களுக்கான சிறப்பு விலைக்கழிவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிளியரன்ஸிலே பார்க்கின்ற பொழுது அப்ளையன்ஸ்களுக்கு 60% வரையிலான விலைக்கழிவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அனைத்து சலுகைகளுமே அனைத்து நிறுவனங்களிலுமே கிடைக்கும். ஆனால் நீங்க இங்கே வருகின்ற பொழுது இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்றுக் கொள்கிற வாய்ப்பு இருக்கிறது. வாருங்கள். இலக்கம் 11-65 கெனடி ரோடில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
4: பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தின் தளவாடங்கள் மட்டுமல்ல அப்ளையன்சஸ் பொருட்களையும் நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரே கூரையின் கீழ் நீங்கள் தளபாடங்கள் மற்றும் அப்ளையன்சஸ் பொருட்கள் போன்றவற்றை கொள்ளனவு செய்து உங்கள் வீட்டின் நீண்டகால தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். அதிகம் கொள்ளனவு செய்து அதிகம் சேமிக்கின்ற மிகப்பெரிய முறையினை அப்ளையன்சஸ் பொருட்களில் உங்களுக்கு கெட்டு தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இங்கே சாம்சங் பிராண்டில் இருக்கக்கூடிய பல அப்ளையன்சஸ் பொருட்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது உங்களுக்கு பல்வேறு விதமான விலை தள்ளுபடிகளை சாம்சங் நிறுவனமும் பிரிக் அவுட்லெட் நிறுவனமும் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 2க்கும் மேற்பட்ட மேஜர் அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளனவு செய்கின்ற போது 10% விலை தள்ளுபடியும், அதே போல 3க்கும் மேற்பட்ட மேஜர் அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளனவு செய்கின்ற போது 15%க்கு மேற்பட்ட விலை தள்ளுபடிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது சாம்சங் நிறுவனம். 22 கியூபிக் ஃபீட் கொண்ட பிரெஞ்ச் டோர் பிரிட்ஜ் இருக்கின்றது $1,495. ஸ்டீம் கிளீன் ரேஞ்ச் இருக்கின்றது $995. அதேபோல் டாப் கண்ட்ரோல் டிஸ்போசர் இருக்கிறது $595. அதைவிட ஒரு மைக்ரோவேவ் இருக்கின்றது $315 மட்டுமே. ஆகவே இவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது இவற்றுக்கு மேலதிக விலை சலுகைகளை வழங்குவதற்கு பேரம் பேசல்கள் மூலம் மேலதிக விலை சலுகைகளை வழங்குவதற்கு காத்திருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். மிகப்பெரிய பேரம் பேசல், அதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உத்தரவாதங்களை வழங்கி இப்போது விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 11-65 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் தனியே நீங்கள் சாம்சங் மட்டுமல்ல, உங்களுக்கு விரும்பிய எந்த பிராண்ட் அப்ளையன்சஸ் பொருட்களாக இருந்தாலும் அவற்றை கொள்ளனவு செய்யலாம். இங்கே வேர்ல்பூல் ஃபிரிட்ஜ், பிரெஞ்ச் டோர் ஃபிரிட்ஜ் இருக்கின்றது 22 கியூபிக் ஃபீட் கொண்டது, 33 அங்குல விஸ்தீர்ணம் உடையது, 2,495. அதே போல ரேஞ்ச் இருக்கின்றது 1,395. டிஷ்வாஷர் இருக்கின்றது 995. மைக்ரோவேவ் ஒன்று இருக்கின்றது 495. இவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது பல்வேறு விதமான சலுகைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் ஒரு பொருளை கொள்ளனவு செய்கின்ற போது நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் ஒருவரிடத்துக்கு உங்களது வீட்டிற்கான மோட்கேஜ் அல்லது ரென்ட் இவற்றை நீங்கள் செலுத்தாது, பிரிக் அவுட்லெட் நிறுவனம் அதை பொறுப்பேற்கின்ற ஒரு அதிர்ஷ்டத்தை கூட நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சேவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணியை மீளப்பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை மாத்தறை பிரதம நீதிவான் நிராகரித்துள்ளார். நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன தனது பணி நீக்கத்திற்கு எதிராக தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனுவை எதிர்வரும் ஜூலை 20 தேதி உண்மைகளை உறுதிப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் காசநோய் பாதிப்பு வீதம் 23% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உணவு பதப்படுத்தும் துறையை பாதுகாக்கும் நோக்கில் தகரத்தில் அடிக்கப்பட்ட காய்கறிகளின் இறக்குமதிக்கு தற்காலிகமாக 10% வரி விதிப்பதாக கனடா அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட கருத்துக்கு இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நேரம் 2:02 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 23°C இன்றைய இரவு பொழுது 13°C. நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 25°C இரவு பொழுது 15°C.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: Another Don clean with the Don Ducks.
2: Oh, he's doing dishes with Don Platinum.
3: The only soap trusted to save wildlife affected by oil.
2: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
3: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
2: Organize the fridge, the spice rack, the junk drawer.
3: What are you quacking on about? He's gonna make enchiladas.
2: More dishes? That's giving this duck goosebumps.
1: Don Platinum, the better grease getter.
0: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் சிடிசி 6473001973.
4: சாய் குரூப் ஆஃப் கம்பெனி மிசிசாகாவில் உடனடி வேலை வாய்ப்பு. அனுபவம் உள்ள டிஷ் வாஷர்ஸ், செஃப் ஆகியோர் தேவை. நல்ல வேலை சூழல், உடனடியாக சேரும் வாய்ப்பு. உங்களுக்கு சமையல் துறையில் அனுபவம் இருந்தால் இது உங்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம். இன்றே அழையுங்கள் 647-291-0300, 647-291-0300, 647-291-0300. மிசிசாகாவில் டிஷ் வாஷர்ஸ் மற்றும் செஃப்புக்கான வேலை வாய்ப்பு.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
8: நேரம் 2:11 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உலக கிண்ண போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உதயபந்தாட்ட போட்டியிலே தற்பொழுது குரூப் எஃப்லி நெதர்லாந்து மற்றும் ஸ்வீடன் அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. தற்பொழுது நெதர்லாந்து அணி 3-0 என்ற கோல்களின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறது.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
0: ஜீவா ஜுவல்லர்ஸ். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு குட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
4: ஜூலை 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .kilikoot.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA credit.
6: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
2: சிஎம்ஆர் தமிழக 101.3. நேரம் 2:19 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது நெதர்லாந்து அணி 4-0 என்ற கோல்களின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். தற்பொழுது ஸ்வீடன் ஒரு கோலை போட்டிருக்கிறது. நெதர்லாந்து அணி 4-1 என்ற கோல்களின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறது. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 24°C. இன்றைய இரவு பொழுது 13°C. நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 25°C ஆக இருக்கும். இரவு பொழுது 14°C ஆக உணரப்படும். வலிக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெற்றுச் செல்ல போன்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையகத்தில் பிரியா. மண்டமாற்றம் ஒரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் கே.வி. கடலூர். நன்றி, வணக்கம் நேர்களே.

எஃப்எம் 101.3 மூன்று அலைவரிசையில் சுயமா தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய நேரம் வணக்கம். என்ன இன்றைக்கு காலையில் கூவ வேண்டிய குயில் வந்து மத்தியானமாக வந்திருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அது அப்படி தான். சரி, எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? அப்படியே ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டிகளோடு இணைஞ்சு அந்த தீவிரத்தோடு நீங்களுமே அதே போட்டி மனப்பான்மையோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்த போட்டி பெருகுவே மற்றும் டர்க்கி இரண்டு அணிகளுக்கும் துருக்கி அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி, கடைசி நேர போட்டியில் ஒருத்தர் சழைக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இரண்டு நாடுகளும் போட்டி போட்டிருந்தது. ஆரம்பத்தில் துருக்கி பெருகுவே ஒரு சின்ன இலக்கு தானே அப்படின்னு நினைத்து மிக திடமாக இருந்தார்கள் தங்களுடைய வெற்றியிலை. ஆனாலும் கடைசியிலே 1-0 என்கிற அடிப்படையில் துருக்கி தோல்வியை தழுவி இருக்கிறது. பெருகுவே ஒரு கோலினை பெற்றிருக்கிறது, ஒரு ஸ்கோரை பெற்றிருக்கிறது கடவுளை நேற்றைய நாளில். ஆனாலுமே அந்த தோல்வி ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது நிறைய துருக்கியர்களினாலே. காரணம், துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய அணிக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள், பேராதரவு வழங்கியிருந்தார்கள். எல்லாரும் கிட்டசியாக தலையை தொங்க போட்டு கொண்டு போனதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் அந்த போட்டி அவ்வளவு சளைச்ச போட்டி இல்லை, நல்ல ஒருத்தர் விட்டு கொடுக்காத போட்டியாக கடைசி வரைக்கும் இந்த அந்த ஆண்டு அப்படின்ற கதறின நுனியில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாக இருந்தது என்பது அந்த போட்டியினுடைய சிறப்பு. அதனால் துருக்கி ரசிகர்கள் நீங்கள் வந்து தலையை தொங்க போட வேண்டியது இல்லை, அது டஃப் பிளே, நல்ல டஃப் கொடுத்து விளையாடினீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு போட்டி தான். சரி, நாங்கள் இன்னைக்கு இன்றைய விஷயத்துக்கு வருவோம். நேற்றையான் போட்டி முடிஞ்சது. தொடர்ச்சியாக ஸ்கோர் விபரங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து மடைந்திருக்கலாம் சுயமார தமிழோடு. 6 மணி வரைக்கும், மாலை 6 மணி வரைக்கும் இப்படியே பேசிக்கொண்டு நல்ல நல்ல பாடல்களோடு உங்களோடு பயணிக்கப் போகிறேன். நான் பிரியா வின்சென்ட்.

0: மலர்களே மலர்களே மலர வேண்டாம் பாடல் பாம்பே ஜெயஸ்ரீனுடைய குரல்ல ஒலித்தோ இருந்திருக்கிற நேரம் இப்பொழுது 2:40 ஆகி இருக்கின்றது. ஆக இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நெதர்லாந்து மற்றும் ஸ்வீடன் அணிகளுக்கிடையிலான இந்த ஃபிஃபா உலக கிண்ண போட்டியில 4-1 என்கிற அடிப்படையில் நெதர்லாந்து முன்னிலையில் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேரம் இப்பொழுது 2:40.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
4: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாசார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 11 வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 647-300-1973.
5: பிராம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா June 21 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. June 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, July 3 சப்பரம், 4 சனிக்கிழமை தேர் திருவிழா, July 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன், 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
6: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
7: Listen to us around the universe. www.cmr.fm.

காதல் திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஹரிச்சரண், ஹரிணி மற்றும் சுதாகர் குழுவினர் இணைந்து அந்த பாடலை பாடியிருந்தார்கள். நேரம் இப்பொழுது 2:49 ஆகிறது. டொரண்டோவினுடைய வெப்பநிலை, காலநிலை அற்புதமாக இருக்கிறது. அப்படித்தானே, நல்ல வெயில், ஆக கொளுத்துற வெயிலும் இல்லை, அதே நேரம் குளிரும் இல்லை, ஒரு மிதமான காலநிலையாக இருக்கிறது. 23°C வெப்பம் பதிவாகி இருக்கிறது. அதே போல இன்றைக்கு நல்ல சூரியன் வழியில் நிற்கிறார். ஆனால் பின்னேற மாலை நேரங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு ஒரு கொஞ்சம் இருக்குது. அதனால் செய்கிற வேலையெல்லாம் கெதியாக முடிச்சிருங்க, வெளி வேலைகளை எல்லாம். நாளைய நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் லேசான மழை துருள், அதிகமில்லை லேசான மழை துருள். நாளை மறுதினம் அதாவது திங்கட்கிழமை பெருமளவு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் திங்கட்கிழமை சூரியனை பார்க்கறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒரு மேகமூட்டமான, நீங்கள் சொல்லுவீங்க ஒரு மூடியான வெதர், அப்படின்னா அந்த மாதிரி மூடியான வெதராக இருக்க போகிறது. செவ்வாய்க்கிழமை நல்ல வெளிச்சமான ஒரு காலநிலை இருக்கும். 25°C வெப்பம் இருக்கும். அதற்கு பிறகு வருகிற புதன் வியாழன் வழியில் தொடர்ச்சியாக மழையும் மிகமூட்டமான ஒரு காலநிலையும் இருக்க போது உங்களுக்கு வந்து வெறுப்பாக இருக்குதுன்னு அதை கேட்க, என்னடாப்பா வருஷத்தில் முக்காவாசி நாள் குளிரில் தான் இருக்கிறோம், இப்போ மறுபடியும் இந்த கோடை காலங்கள் ஒரு 3-4 மாதம் நீடிக்குமா, அதுக்குள்ளேயும் அதிகமான நாட்கள் மழை மற்றும் குளிரான காலநிலை என்று சொல்ல சொன்னால் இப்படி தாக்கு பிடிக்கிறது, ஒரு நியாய தர்மம் வேணாமா, அப்படியெல்லாம் இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த வாரம் மட்டும்தான் அப்படி இருக்கும், பிறகு ஜூலை தொடங்க முழுமையான கோடையை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காற்றினுடைய வேகம் மணிக்கு 24 கிலோமீட்டராக பதிவாகி இருக்கிறது. காற்றினுடைய ஈரப்பதம் 43% பதிவாகி இருக்கின்றபையும் குறிப்பிடத்தக்கது. சரி, யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரயிலில் போகும்போது காதலிச்சிருக்கிறீங்களா? ரயில் பயணங்கள் மாதிரி ஆரம்பத்தில் எங்கேயோ சந்திச்சு முடிகிற இடத்தோடு அந்த காதல் முடிஞ்சிடும். அதை காதலன்னு சொல்கிறதா ஈர்ப்புன்னு சொல்கிறதான்னு தெரியாது. ஆனால் சில நேரம் அப்படியான ஆட்களை ரயிலில் சந்தித்த அனுபவம் இருக்கும். ஒரு பாரதி ராஜா படம் மாதிரி, எல்லாவற்றால் இந்த 5-star படத்தில் ஒலிக்க இருக்கிற இந்த பாட்டு மாதிரி, அதை மீட்டி பார்க்க இந்த பாடல்.

0: அழகான ஒரு பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒலித்தோய்ந்திருக்கிறேன். நேரம் இப்பொழுது 2:55 நிமிடம்.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
1: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 ஸ்காப்ரோ, 416-299-9393.
3: Everything okay? No problem and dinam.
4: Bar kalam closing da tadikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
3: Last minute le closing cheyda Pradhees chellathukku thanks.
4: Chellam illa da Selvam.
3: Sari sari.
6: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
7: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
6: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800.
1: உதயம் சூப்பர் மார்க்கெட். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
9: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர்.

0: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நீங்க பாட்டு பாடுவீங்களா கேக்குறது மட்டும் தானே?
1: கேக்குறது பாடுறது ஆடுறது இல்லாம.
0: அப்படியா?
1: நன்றி.
0: சரி, அந்த பாட்டு யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: எல்லாருமா கேட்போம். ஃபிஃபா மேட்ச் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமா கேட்போம்.
0: சரி, எல்லாருக்காகவும் பாடல் வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: வணக்கம்.
0: நீங்களும் வானொலி கேட்டுக்கொண்டிருந்தா, சரி, அவர் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டிகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இருந்தால், இந்த நெதர்லாந்தினுடைய வெற்றியினை நீங்கள் கொண்டாட வேண்டுமாக இருந்தால், நீங்கள் வந்து பாடல் கேட்கலாம், பாட்டு டெடிகேட் பண்ணலாம் அவர் செய்த மாதிரி. இணைந்துக்கோங்க. அழைப்பினை ஏற்படுத்தலாம். 416-593-0055 என்கிற தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. 5 மணி வரைக்கும் நேரமும் காத்திருக்கிறது, ஒலிக்க ஆரம்பிக்கிறது. இது ஜெகமே தந்திரம் படத்துக்காக புஜ்ஜி பாடு. தனுஷ் மற்றும் சந்தோஷ் நாராயணன் இணைந்து பாடியிருக்கிறார்கள். அனிருதன் இசையிலை.

0: புஜ்ஜி பாடல் ஒலித்திருக்கிற நேரம் 4:07 ஆகி இருக்கிறது. யார் இப்பொழுது அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: செல்வநாதன் கதைக்கிறேன். நீங்க?
0: நான் யார் கதைக்கிறேன்னா பிரியா கதைக்கிறேன்.
1: பிரியா, எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
0: நல்லவா இருக்கிறேன். நீங்க நல்லவா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கும். நடிச்சோன்னா கிடைச்சிட்டு கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணணும்.
0: ஆமா, நான் வந்த ராசி உங்களுக்கு கிடைச்சிட்டு எடுத்த உடனே.
1: நல்ல இது உங்கள்ட்ட இதோ அப்ப கேட்டுனா என்ன ரயில்ல அந்த பயணங்கள்ல இது உண்டு, அது காதல் இல்லாத ஒரு ஈர்ப்பு உண்டு. அது உண்மையா ரயில்ல யோ பஸ்லயே 40 பேர் 50 பேர் இருக்கீங்களா? ஒரு சில பேரை கண்டா எங்களுக்கு மனதுல பிடிச்சு கொள்ளும். அது என்னன்னு தெரியாது. அது ரயில்லையும் தான் பஸ்லையும் தான் 15 பக்கத்துல இருக்கீங்களா? அவங்கள விட்டு பிரியக்குள்ள ஒரு கவலை உண்டு. வேற தன்னாலே ஓட்ட
0: வேண்டியது மாதிரி
1: ரயில் உண்மையும் தான். இப்ப 5-6 மடிச்சாலும் நாங்க ரயில் பண்ணிக்குள்ள பக்கத்துல இருக்கக்குள்ள இந்த வடையில வாங்கி சாப்பிட்டு ஒரு டீ எல குடிக்கக்குள்ள அதுல நல்ல உணவு கொண்டு வரும். அதுல 3A விட்டுட்டு பிரியா இப்பதான் செல்வோம். ஒரு கவலையா இருக்கும். அது ஒரு மண்டையில சுத்தி கொண்டு இருக்கும் அந்த கவலை.
0: சில பேர் நம்பர் எல்லாம் வாங்கி கொண்டு இறங்குவாங்க, இல்லாட்டா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடியாவது வாங்குவாங்க.
1: அதான் இப்ப இருக்குது எல்லாம். அந்த நேரம் அது அதுல இருக்காது. நாங்கள் இருக்க காலத்துல பெருசா அப்படி அந்த செல்போன்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பாவனையில இல்ல. அப்ப கவலையா இருக்கும். சில நேரம் பிரிஞ்சு போய்க்குள்ள ஒரு வேதனையா உண்மையிலேயே சொல்ல போனா படிக்கிற டீச்சர் மாதிரி விலகி இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள கவலையா இருக்கும் மனதில். ஒரு நான் தான் முதல் அழுவன் சின்ன இல்ல சின்ன பிள்ளைங்க.
0: பாட்டுக்கு போறீங்க நீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு நான் மின்சார கண்ணால இந்த உன் பேர் சொல்ல ஆசையா அந்த பாட.
0: மின்சார கண்ணா திரைப்படத்துல இருந்தா
1: அதுதான் நினைக்கிறேன். மின்சாரம் வருதான் கண்ணாவா என்ன?
0: ரெண்டு படம் இருக்கு, மின்சார கனவு, மின்சார கண்ணா. இது வந்து மின்சார
1: கனவும் இருக்காது, மின்சார கனவு இன்னொரு படமும் இருக்காது.
0: உங்களுக்காக அந்த பாட்டு வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: சந்தர்ப்பத்துக்கு உங்களுக்கும் சிஎம்ஆர் நன்றி.
0: நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.

0: மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒலித்துகிற நேரம் 4:17 இருக்கிறது. யார் அழைப்பில் வணக்கம்?
1: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: ரூபன் கேக்குறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க ரூபன்?
1: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறேன். யாரும் அப்படி போச்சு. இன்னைக்கு நாள் மத்தியானம் சாப்பிட்டீங்களா? எனக்கு தெரியும் இது 4 ஆச்சுது. ஆனா நிறைய பேர் 4-5 தான் சாப்பிடுறது. என்ன அதனால என்ன விசேஷம் இன்னைக்கு வீட்டுல?
1: ஒரு விசேஷம்
0: சும்மா ஒரு சாதாரணமான நாள். ஆமா. என்ன பாடல் கேட்க போறீங்க? விசேஷமா ஒரு பாட்டு பாக்கலாம்.
1: தனியாக சாகம் படத்துல பூவே நீயார் சொல்லியார் காய் மலர்ந்தாய்.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வரது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக
1: நன்றி. வணக்கம்.

0: மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகி அம்மா குரல்ல அந்த பாட்டை தேனா ஒழிச்சுதா ஒழிச்சது. ஆமாம், அந்த ஜானகி அம்மாவினுடைய சினுங்கள், மலேசிய வாசுதேவனினுடைய அந்த குரல்ல இருக்கிற முதிர்ச்சி, இந்த இரண்டுமே அவ்வளவு அழகாக பொருந்தி போனது. யாரோ ஜானகி அம்மா சிரிக்கிறப்போது நான் அந்த பாடல் காட்சி பார்த்ததில்லை, ஆனால் அந்த பாடலினுடைய நிறைவில் அவங்களுடைய அந்த சினிங்களும் அந்த ஓட்டமும் என்பது ஒருவரை ஒருவர் விளையாட்டாக துரத்துவார்கள் இல்லையா ஒரு பூங்காவில், அப்படி அப்படித்தான் எனக்கு தோன்றியது. ஆக ஒரு பாடல் எப்படி குரலால் நடிக்க முடியும் அப்படின்றது பாடல் பாடிக்கொண்டே காண்பித்திருக்கிறார்கள். எஸ்பிபியினுடைய பாடல்களும் அப்படித்தான், குரல் நடிக்கிறவர் பாடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த படத்தினுடைய முழு கதையும் நம்முடைய கண்ணுக்கு முன்பதாக வரும். அல்லாவிட்டால் அந்த படத்துக்குரிய அந்த சிட்டுவேஷனாவது எங்களுடைய கண்ணுக்கு முன்பாக வரும் அந்த பாடலை கேட்கும் போது. சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 416-593-0055 கழிப்பினைப்படுத்துங்க. நேரம் 4:24 ஆகி இருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன் தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன், மச்ச பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
0: சரி, என்ன
1: பாட்டு? எனக்கு இன்றைக்கு என் பாடல்களில் நீ நீலாம்பரி உன்னை பாராம், அந்த பாடல்.
0: எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி, நல்ல பாடல்.
1: ஆமா,
0: கேஜி ஜேசுதாஸ் மற்றும் சசிரேகா பாடி அந்த பாட்டு உங்களுக்காக தயாரா இருக்கு. நீங்களே நல்லா பாடி ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க அந்த பாடல.
1: நன்றி நன்றி.
0: ரெண்டு வரி பாடுங்க, நீங்க பாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ரெண்டு வரி பாடுங்க.
1: என் பாடல்களில் நீ நீலாம்பரி உன்னை பாராமலே மனமுறங்காதடி, வலம்புரி சங்கையென உன்கழுத்து மின்னுதடி வஞ்சி மலரி ஒரு நீலவதன். அந்த அப்படி போகும்,
0: அழகா பாடுறீங்க. எனக்கு தெரியாது யார் உங்களுக்கு இதுக்கு முன்னால இந்த கம்ப்ளிமெண்ட் சொல்லி இருக்கிறாங்கன்னு, ஆனா உண்மையாவே சொல்றேன், நல்லா பாடுறீங்க. ஒரு மினக்கேடு இல்லாம, அந்த ஒரு என்ன சொல்றது, சில பேர் பாடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுவாங்க, அப்படியெல்லாம் இல்லாம நீங்க யதார்த்தமா பாடுறீங்க. நிறைய பாடுங்க. சும்மா நீங்க மற்றவங்களுக்காக இல்ல, இந்த டிக்டாக்ல போட இதுக்கெல்லாம் நான் சொல்ல வர இல்ல, உங்களுடைய வீட்டு தோட்டத்துல அப்படியே சும்மா ஒரு சேரை போட்டுட்டு இருந்து வீட்டுல சுத்தி 4 பேர் இருக்க ஒரு ஒரு நிலவு வெளிச்சத்துல ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல, மனசுக்கு ரம்யமா இருக்கும். அப்படிப்பட்ட பாட்டு மாதிரி இருக்கு உங்க பாட்டு.
1: நன்றி
0: நன்றி. சரி சரி, மிக்க நன்றி இணைந்து கொண்ட மிக்க, எனக்கு மகிழ்ச்சி நீங்க பாடுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு கொண்டதுல. பாட்டு வருகுது, இதே சிரிப்போட இந்த நாள் நிறைவா இருக்கட்டும் உங்களுக்கு. நன்றி இணைந்து கொண்ட மிக்க.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 4:31 ஆகி இருக்கிறது. இந்த நேரம் யார் அழைப்பில்லை என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சசி, எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ சாரி, வணக்கம். என்ன சொல்ல, இப்ப ஒரு சர்ப்ரைஸ் நடந்துச்சு. இந்த ஐவருக்கு சொல்ற கோல் போடுறாங்க, அதான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும்.
0: அப்படி
1: சாரி ப்ரோ, என்ன புதிய புதிய படம் புதிய மன்னர்கள் படம், இந்த அதுல ஒரு பாட்டு இருக்கு, புதிய மன்னர் புதிய மன்னர்கள் ஒரு படம் பாட்டு இருக்கு.
0: ஆமா, ஒன்றுக்கு பூஜ்யம் என்று என்கிற கோல் கணக்குல இருக்கிறது இல்லையா? சரி சரி, மகிழ்ச்சி. நீங்க சொன்னது பிரதான் நான் எட்டி பாக்குறேன்.
1: புதிய மன்னர்கள் படம் பாட்டு, அந்த நீ கட்டும் வெட்டி அந்த பாட்டு இருக்கா,
0: நீ கட்டும் சீலம் அடிப்பலனா அந்த பாட்டு?
1: ஆமா ஆமா, அதேதான்.
0: புதிய மன்னர்கள் படத்துல இருந்தா
1: விளையாட்டு. நன்றி.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். டிஎல் மகராசன் மற்றும் சுஜாதா பாடலை பாடியிருக்கிறார்கள். ஜெர்மனி மற்றும் ஐவரி கோஸ்ட்டுக்கு இடையிலான போட்டியிலே ஐவரி கோஸ்ட் தன்னுடைய முதல் கோலினை அடித்திருக்கிறது. ஒரு கோலை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக அந்த போட்டி தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்க போட்டி விவரங்களை நாங்களும் உடனுக்குடன் ஸ்கோர் விவரங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். நேரம் 4:38. யார் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், நான் திலகவதி அமராஜா பேசுறேன்டா பிரியா.
0: வணக்கம் திலகவதி அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: ரெண்டு கிழமையா கூட குரல கேட்கவில்லையா? இன்றைக்கும் யோசிச்சேன் பிரியா, வேற இல்லையா வெக்கேஷன் வந்து யோசிச்சேன், நானே வந்துட்டீங்க.
0: இல்லை இல்லை, இன்னைக்கு வந்து கொஞ்சம் நித்திர கொண்டுட்டு வாங்கன்னு கலைரூபன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் காலையில நிகழ்ச்சிக்கு வந்துட்டார்.
1: அப்படியா நீங்க சமைக்கவே இல்ல மத்தியானம் கவலையா நேற்று மேட்ச்ல துருக்கி தோத்துட்டாங்க. ஐயோ, இந்த மச்சு பார்க்காம எனக்கு ஏழை மாலண்டா மச்சு பார்த்துருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய நேற்று சின்ன கெட்ட எக்ஸசரி செய்தது கண்ணுக்கு, அதனால இன்றைக்கு என்னுடைய கணவர் சொன்னேன், 2 நாளைக்கு நீ நெருப்புல நிக்காத, நான் சாப்பாடு வேண்டி கொடுக்குறேன் மகனுக்கு.
0: அப்படி ஒரு கணவன் மனைவி வாய்க்குவன்
1: உண்மையா தான் பெரியா? நான் சொன்னேன் மெல்ல மெல்லமா நின்று சமைக்கிறேன், இல்ல இல்ல நீ சமைக்க வேணாம், நான் சாப்பாடு பண்ணிட்டு வரேன், எங்களுக்கு இருக்கிற சாப்பாடெல்லாம் மகனுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். சரி என்னட்டு நான் ரெஸ்ட் எடுத்தேன். அப்ப உங்களோட நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கொண்டு ஒரு பாட்டு கேட்போம்னு வந்தேன். பத்தி எனக்கு கலர் வந்துட்டு போனேன், அந்த விட்டுட்டோம், சந்தோஷமா இருந்தா.
0: பாட்டு வேணுமாம்மா?
1: இன்னைக்கு மாலை வணக்கம் உங்களுக்கு. அதுல முதலாவது பிரியாடி அப்பாவுக்கு தந்தை தின வாழ்த்துக்கள். நாளைக்கு நீங்க எந்த மாதிரியும் தெரியாது நிகழ்ச்சிக்கு வர்றீங்களோ வரே இல்லையோ, அப்ப இன்னைக்கு அந்த அட்வான்ஸ் வாழ்த்தையும் சொல்லிக்கொண்டு எனக்கு இன்னைக்கு பாடல் வந்து செவந்தி பூ மாலை கட்டி ஜோடி வந்தால் தேடிக்குயில் என்ற பாடல், தங்கத்தின் தங்கம் படத்துல நினைக்கிறேன்.
0: செவந்தி பூ மாலை கட்டி அந்த பாடலாம்.
1: ஆமாமா, செவந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தால் ஜோடி கிளி, அந்த பாடல் நல்லொரு பாடல் இருந்தா இன்னைக்கு அனைத்து மக்களும் மெச்சோட இருந்து பார்த்து கொண்டிருப்போம். நாம் வேற பாட்டை நினைச்சிட்டு இதை கேப்போம்.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வருதுமா? நன்றி இணைந்து கொண்டமைக்கும்.
1: நன்றி எடா உங்களோட.

0: செவந்தி பூ மாலை இட்டு அந்த பாடல் அழகாக ஒலித்துவந்திருக்கிறது. நேரம் 4:45 நிமிடம், ஓரிரு நேர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில்லை என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சிவானந்தன்.
0: வணக்கம் சிவானந்தன், என்ன பாட்டு வேணும்?
1: ஏன் படத்துல இருந்து ஒரு பாட்டு போகும்.
0: என்ன படத்துல இருந்து?
1: தேன்
0: படமா?
1: ஏன் படம்
0: என்ன பாட்டு வேணும் அதுல இருந்து? நான் இவரவேன் பாட்டு தரவா?
1: சரி சரி சரி.
0: சனிக்கிழமை நாத்து பேய் பாட்டா கேக்குற ஒரே ஆள் நீங்க தான். அதையும் சிரிச்சுட்டே கேக்குற ஆளும் நீங்க
1: தான்.
0: பாட்டு வர்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி.

0: திருநானி வருவின் பாடல் ஒலி தோய்ந்திருக்கிறது. யார் இப்பொழுது அழைப்பிலை வந்திருக்கும் நேர் என்று கேட்கலாம். வணக்கம். நல்லா இருக்கிறேன் பவன், நீங்க எப்படி இருக்கீங்க? வான்கூர் நல்லா இருக்கா? பிறகு என்ன, நாங்களுமே அப்படித்தான் இருக்கிறோம். 23-24 இருக்கு அங்கிருக்குமே. நல்ல வெதர். சரி, நல்ல வெதர் உங்களோட பகிர்ந்து கொள்றதுல மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து சின்ன சின்ன தூரல் என்ன பாடு, எஸ்பி வாண
0: பாட்டு. நல்ல பாட்டு அந்த பாட்டு. கேட்டாலே ஒரு மாதிரி அன்பா நிம்மதியா சாந்தமா இருக்கும், அப்படித்தானே? அந்த பாடல யார் யாருக்காக எல்லாம் கேட்க
1: போறீங்க?
0: அந்த பாட்டு வருது நன்றி இணைந்து கொண்டமைக்கா.
1: நன்றி பிரியா.
0: எஸ்பிபி நிறைய பாடல்களில் நம்மளை தாளாட்டி இருக்கிறார். எல்லாருக்கும் இசைஞானி தாளாட்டுவார் என்பது தெரியும். ஆனால் எனக்கு என்னவோ எஸ்பிபியினுடைய தாளாட்டு தான் ஒரு தந்தையின் தாளாட்டு போல இருக்கும். அவருடைய குரலில் வந்த பாடல்களில் ஒரு நல்ல பாட்டு ஒலிக்க ஆரம்பிக்குது, சின்ன சின்ன தூரல் என்ன.

0: எஸ்பிபி சின்ன சின்னன்னு சொல்லும்போது அவ்வளவு கொஞ்சலோடு இருக்கும், அவ்வளவு நேசத்தோடு இருக்கும். சில சில வார்த்தைகள், சின்ன சின்ன கண்ணம்மா, சின்ன சின்ன தூரல் என்ன, சின்ன கண்மணி குழே, இந்த மாதிரி சொல்லும்போதே ஒரு மாதிரி நேசமாக இருக்கும். சில பாடல்கள் வந்து ருசிச்சு ருசிச்சு கேட்கணும். ருசிச்சு ருசிச்சு கேட்குறது ஒரு வகை, ருசிச்சு ருசிச்சு கேட்குறது ஒரு வகை, நான் ரெண்டாவது வகை. சரி, அது ஏற்கனவே ருசித்தவங்க உங்களுக்கு தெரியும் அந்த பாடல் எவ்வளவு ஆழமாக இருக்குது, எவ்வளவு நீசமாக இருக்குது, எவ்வளவு இதமாக இருக்குது அப்படின்றது. சரி, யார் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நகர்? வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமாக இருக்கும்.
0: என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: இன்றைக்கு உதயகீதம் படத்துலேருந்து பாடு நிலாவியில் பாட்டு.
0: பாடு நிலாவியா?
1: ஓ, ரெண்டு பேரும் பாடின பாட்டு இருக்கு.
0: இந்த பாடலுக்காக யாரெல்லாம் சேர்த்துக்கொள்ள போகிறீங்க?
1: மற்றும்
0: ஜானகி அம்மா பாடின பாட்டு உங்களுக்காக வருது காசிநாதன். நன்றி இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வாழ்த்துக்கு நன்றி.
0: நன்றி. ஒலிக்க ஆரம்பிக்கிறது இது பாடு நிலாவை, எஸ்பிபி மற்றும் ஜானகி குரலில்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை, இரக்கம் 150 போரோ டிரைவ் ஸ்கார்புரோ அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுபால கிருஷ்ணன் குரலில் ஸ்ரீவர்தினி இணைய குழுவினராக இணைந்து பாடின பாடல் கேட்டிருக்கிறீர்கள். நேரம் 5:11. இன்னமும் தொடர்ச்சியாக இந்த ஃபீஃபா உலகக்கோப்பை கிரிக்கெட் கால்பந்தாட்டு போட்டிகளினுடைய ஸ்கோர் விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகைய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maattavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: Another Don clean with the Don Ducks.
9: Oh, he's doing dishes with Dawn Platinum.
10: The only soap trusted to save wildlife affected by oil.
9: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
10: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
9: Organize the fridge, the spice rack, the junk drawer.
10: What are you quacking on about? He's gonna make enchiladas.
9: More dishes? That's giving this duck goosebumps.
8: Dawn Platinum, the better grease getter.
11: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட்.
12: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
13: இல்லடா.
12: ஹலோ, காசு வந்ததாடா?
13: இன்னும் வரல. காசு
12: காசு வந்துச்சா?
13: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
14: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
15: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
16: Listen to us around the universe. www.cmr.fm.

சுயமாரத்தமிழ உடன் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 5:25 இருக்கிறது. ஐவரி கோஸ்ட் மற்றும் ஜெர்மனிக்கு எதிரான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளினுடைய குரூப் ஈக்கான போட்டி. இந்த போட்டியில் இதுவரைக்கும் ஜெர்மனி எந்த கோல்களையும் பெறாமல் 0 ஸ்கோரிலும் ஐவரி கோஸ்ட் ஒரே ஒரு கோலை போட்டு தனக்கான ஒரு ஸ்கோரை தக்க வைத்து முன்னிலையிலும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் இந்த போட்டியிலே வெற்றி வாகை சூட போகிறார்கள், இல்லாவிட்டால் போட்டி வெற்றி தோல்வியின்றி சமநிலையிலே முடிவடையப் போகிறதா என்று.

வணக்கம். நேரம் மாலை 5:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் பிரியா வின்சன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்கிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே சாட்சியம் அளிக்க யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்று வந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அந்த அக்கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. நெதர்லாந்து, அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் இணைந்து மேற்கொண்ட சர்வதேச நடவடிக்கையில் சைபர் குற்றவாளிகளுக்கு எதிராக RCMB நடவடிக்கை எடுத்துள்ளது. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது.

0: இலங்கை செய்திகள்.
1: யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பான வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சே கொழும்பில் உள்ள பிரதான நீதிமன்றம் ஒன்று முன்னிலையாகி நிகழ்நிலை மூலம் சாட்சியம் அளிக்க யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2011 யாழ்ப்பாணத்தில் மனதுரிமைகள் தின போராட்ட ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த இருவரும் பின்னர் காணாமலாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே சாட்சியாளர் பட்டியலில் கோத்தபாய ராஜபக்சே பெயர் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் நேரில் யாழ்ப்பாணம் செல்ல பாதுகாப்பு காரணங்களால் முடியாது என அவர் தெரிவித்தார். இதையடுத்து கொழும்பில் உள்ள எந்தவொரு பிரதான நீதிமன்றத்திலும் அவர் முன்னிலையாகி நீதவான் முன்னிலையில் நிகழ்நிலை வழியாக சாட்சியம் அளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் முன்னிலையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய 3 திகதிகளை நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டுமென்றும் அதன்படி நீதிமன்றம் குறைப்படும் நாளில் சாட்சியம் அளிக்க வேண்டுமென்றும் யாழ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்படும் நிதியுதவி போதுமானதாக இல்லை என்பதால் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் புதிய இழப்பீட்டு முறையை உருவாக்க விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹரிசர நாணயக்கார தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் காணாமல் போனோரின் உறவுகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போது வழங்கப்படும் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு போதுமானதல்ல என கூறிய அமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஒரு சிறப்பு பிரிவாக கருதி விரிவான இழப்பீட்டு திட்டம் தயாரிக்கப்படுவதாகவும் கூறினார். மேலும் காணாமல் போனோர் அலுவலகத்திற்கு கிடைத்த 11,000 மேற்பட்ட முறைப்பாடுகளை விரைவாக விசாரிக்க 75 அதிகாரிகளுடன் 25 விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியும் ஆதரவும் வழங்கவும் அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி செயலாளர் நந்திக்க சனத் குமாரநாயக்க தலைமையில் அமைச்சர்களின் செயலாளர்களுடன் விசேட கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. அரசு திட்டங்களை திறம்பட முன்னெடுப்பது மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அமைச்சர் செயலாளர்களின் பொறுப்புகள் மற்றும் செயல்திறனை மதிப்பீடு செய்ய செயல்திறன் ஒப்பந்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் செயல்திறன் மதிப்பீடு ஆண்டுக்கு 2 முறை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு அமைச்சுக்கும் ஒதுக்கப்பட்ட மூலதன நிதி, நடைபெற்று வரும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2026 நிறைவு செய்யப்பட வேண்டிய முக்கிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் நிர்வாக தடைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அனுமதிகள் மற்றும் வசதிகளை விரைவாக வழங்கும் நடைமுறைகள் குறித்து நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி நவீனப்படுத்தும் பணிகளும் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி செயலகம் வலியுறுத்தியுள்ளது. வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு எழுச்சி மாநாடு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. தவத்திருவேலன் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு தந்தை செல்வா சதுக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு தந்தை செல்வாவின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் மணிக்கூட்டு கோபுரம் சதுக்கத்தை சுற்றி ஊர்வலமாக சென்ற பங்கேற்பாளர்கள் தமிழ் மன்னர்களுக்கு அஞ்சலி செலுத்தி மாநாட்டு மண்டபத்தை அடைந்தனர். தொடர்ந்து தந்தை செல்வா அறக்கட்டளை நிலையத்தில் பொதுச்சுடரேற்றப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்வு தொடங்கப்பட்டது. மட்டக்களப்பு ஆதீன முதல்வர் அகத்தியர் தந்தை செல்வாவின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். மாநாட்டிலிருந்து இந்து மற்றும் கிறிஸ்தவ குருமார்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன், யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
0: இந்திய செய்திகள்.
1: குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் உள்ள அவரது சொந்த கிராமமான உபர்பேடா கிராமத்துக்கு சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். திரௌபதி முர்முவின் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மோடி கோயிலில் வழிபாடு மேற்கொண்டதுடன் பழங்குடியின மக்களின் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டார். மயூர் பஞ்ச் பகுதியில் நடைபெற்ற ஒடிசா அரசின் 2வது நிறைவு விழாவில் உரையாற்றிய பிரதமர் திரௌபதி முர்மு நாட்டின் உயரிய பதவியை அடைந்து ஒடிசாவுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துள்ளதாக பாராட்டினார். மேலும் அவரது சேவை மனப்பான்மை மற்றும் அர்ப்பணிப்பு பலருக்கு முன்மாதிரியாக இருப்பதாக குறிப்பிட்ட மோடி பகத்பூர் கிராமத்தில் முர்மு நிறுவிய பாடசாலையையும் பார்வையிட்டதாக தெரிவித்தார். அத்துடன் அந்த கிராமத்தை முழுமையாக சூரிய சக்தி கிராமமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒடிசா வளர்ச்சிக்காக 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அறிவித்தார். கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யும் வரை தாங்கள் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இருந்து வெளியேற மாட்டோம் என சிட்டிசன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் CJP அமைப்பு தெரிவித்துள்ளது. கல்வித்துறையில் நடைபெறும் குற்றச்சாட்டுகள் மற்றும் தேர்வு முறைகேடுகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசின் கல்விக் கொள்கைகள் மற்றும் தேர்வு நிர்வாகத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் குறைபாடுகளுக்கு உடனடி பதில் தேவை என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அமைதியான முறையில் போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று வந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. இந்த முடிவு தமிழக அரசியலில் சூழலில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. பல தேர்தல்களில் திமுகவுடன் இணைந்து செயல்பட்டு வந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தற்போது கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த விலகல் எதிர்வரும் தேர்தல் கூட்டணி கணக்குகள் மற்றும் அரசியல் சமநிலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகமின் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: நெதர்லாந்து அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் இணைந்து மேற்கொண்ட சர்வதேச நடவடிக்கையில் சைபர் குற்றவாளிகளுக்கு எதிராக பெரிய அளவில் RCMP நடவடிக்கை எடுத்துள்ளது. சொக்கோலி மால்வர் எனப்படும் மென்பொருள் ரஷ்யாவைச் சேர்ந்த ஈவர் கோப் குழுவுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. இது ஆயிரக்கணக்கான வேர்ட் பிரஸ் இணையதளங்களை பயன்படுத்தி பயனர்களின் கணினிகளில் தவறான அப்டேட்கள் போல காட்டி மால்வர் பதிவிறக்கம் செய்ய தக்கதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆபரேஷன் என்கேம் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த நடவடிக்கையில் உலகம் முழுவதும் 106 சர்வர்கள் மற்றும் டொமைன்கள் முடக்கப்பட்டுள்ளன என நெதர்லாந்து போலீஸ் தெரிவித்துள்ளது. மேலும் சுமார் 15,000 பாதிக்கப்பட்ட இணையதளங்கள் சரி செய்யப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட பயனர்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனடாவிலேயே முதல் முறையாக மனிடோபா மாகாண நீதிமன்றத்தில் நல்லிணக்க இணை தலைமை நீதிபதி என்று புதிய பதவிக்கு நீதிபதி ஜெர்லி ராயல் நியமிக்கப்பட்டுள்ளார். அனிசினாபே இனத்தைச் சேர்ந்தவரும் சமூகத்தைச் சேர்ந்தவருமான ஜெர்லி ராயல் பழங்குடியின மக்களுக்கு சேவை செய்வதே தனது சட்டப்பயணத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவித்துள்ளார். இந்த புதிய பொறுப்பின் மூலம் மனிடோபா முழுவதும் உள்ள பழங்குடியின சமூகங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களின் பண்பாடு மற்றும் மரபுகளுக்கு ஏற்ப நீதித்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவுள்ளார். பழங்குடியின மக்களுக்கும் நீதித்துறைக்கும் இடையிலான நம்பிக்கையை வலுப்படுத்தவும் நீதிமன்ற நடைமுறைகளை அவர்களின் கலாச்சாரத்துடன் இணக்கமாக மாற்றவும் இந்த புதிய பதவி முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: உலகச் செய்திகள்.
1: HIV மற்றும் எய்ட்ஸ் பரவலை கட்டுப்படுத்த தென்னாப்பிரிக்கா மேற்கொண்டு வரும் திட்டங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியுதவியை நிறுத்துவதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் 8 மில்லியனுக்கும் அதிகமானோர் HIV தொற்றுடன் வாழ்ந்து வருகின்றனர். இது உலகிலேயே மிக அதிகமான எண்ணிக்கையாகும். முன்பு அமெரிக்காவின் PEPFAR பிரசிடென்ட்ஸ் எமர்ஜென்சி பிளான் ஃபார் எய்ட்ஸ் ரிலீஃப் திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் சுமார் 400 மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கப்பட்டு வந்தது. இந்த முடிவுக்கு பின்னணியாக தென்னாப்பிரிக்க அரசு வெள்ளையின சிறுபான்மையின ஆப்பிரிக்கரான சமூகத்தை பாதுகாக்க தவறியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் இதை தென்னாப்பிரிக்க அரசு மறுத்துள்ளது. தென்னாப்பிரிக்க சுகாதார அமைச்சகம் தங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடைக்கவில்லை என்றும் தன்னிறைவு திட்டம் ஏற்கனவே முன்னேற்றத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தென்னாப்பிரிக்க உறவுகள் அண்மை காலங்களில் மோசமடைந்துள்ள நிலையில் இந்த முடிவு இரு நாடுகளுக்கிடையேயான அரசியல் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. தாக்குதலின் பின்னர் அந்த பகுதி முழுவதும் கரும் புகை மூட்டம் பரவி வானம் இருண்டதாக காணப்பட்டது. நகரம் பெரிய கருப்பு புகை மகம் போல் காட்சியளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அதிர்ச்சியூட்டும் சூழலுக்கிடையில் அருகிலிருந்த மக்கள் சாதாரண வாழ்க்கையை தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. அருகிலுள்ள ஏரிக்கரையில் ஒருவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். குழந்தைகள் விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர். மேலும் மக்கள் வழக்கம் போல கடைகளுக்கு சென்று கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வு மாஸ்கோவில் அசாதாரண சூழ்நிலைகள் கூட சில நேரங்களில் சாதாரண வாழ்க்கையாகவே ஏற்றுக்கொள்ளப்படுவதை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது. ஈரான் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோமோஸ் நீரிணையை மூடுவதாக அறிவித்துள்ளதுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டியுள்ளது. லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டதை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் ஹோமோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து பாதுகாப்பாக நடைபெற்று வருவதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் 55 கப்பல்கள் அந்த வழித்தடத்தை கடந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே சாட்சியம் அளிக்க யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இடம்பெற்று வந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. நெதர்லாந்து, அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் இணைந்து மேற்கொண்ட சர்வதேச நடவடிக்கையில் சைபர் குற்றவாளிகளுக்கு எதிராக RCMB நடவடிக்கை எடுத்துள்ளது. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இத்துடன் CMR தமிழகமின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.
2: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க CMR தமிழ் FM.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: ஜூன் மாதம் 23 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய்.
5: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
9: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
11: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
12: Listen to us around the universe. www.cmr.fm.

சரி, கூட்டத்திலே கோயில் புறா ஒலிக்கிற அந்த நேரம் இன்னொரு முக்கியமான செய்தி, ஸ்கோர் விபரம். ஆமாம், ஜெர்மனியும் ஒரு கோலினை பெற்று ஐவரி கோஸ்டினுடைய அந்த கோல் ஸ்கோர் விபரத்தை சரி நிகர் செய்திருக்கிறது. இப்பொழுது இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று என்கிற புள்ளிகள் அடிப்படையில் சமநிலையில் இருக்கிறது.

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பாப்ப நின்னிதாத சாச நின்னிகாக பத நிசகம கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தணு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிடம்.

கூட்டத்திலே கோயில் புறா யாரை எங்க தேடுதம்மா. எஸ்பிபி பாடி முடித்திருக்கிறார். நேரம் 5:54 நிமிடமாக இருக்கிறது. ஜெர்மனியும் ஐவரி கோஸ்டும் தங்களுடைய ஸ்கோர் விவரங்களை ஸ்கோர்களை தங்களுடைய தாங்கள் எடுத்திருக்கக்கூடிய புள்ளிகளை சமன் செய்திருக்கிறார்கள் ஒன்றுக்கு ஒன்றாக. பார்க்கலாம், போட்டி நிறைவு வரைக்கும் இப்படியே இருக்க போகிறதா, இல்லாவிட்டால் யாரேனும் முன்னிலை வகிப்பார்களா, இல்லாவிட்டால் போட்டி சமநிலையிலே நிறைவடைய போகிறதா என்று இன்னுமே நமக்கு தாராளமாக நேரம் இருக்கிறது. ஆக பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் எங்கே இந்த லைவ் பார்க்குறது அப்படின்னு தெரியாவிட்டால் டக்குண்டு ஓடிப்போங்க சர்ஜிபிடிக்கு. சர்ஜிபிடி உங்களுக்காக லைவாக ஸ்கோர் விவரங்களை தந்த வண்ணமே இருக்கிறது. ஆக தொடர்ந்து போட்டியோடு இணைந்திருக்கிறவர்கள் அதே விறுவிறுப்போடு போட்டியோடு இணைந்திருங்கள். மாலையிலே 2 போட்டிகள் நடக்கவிருப்பதாக ஏற்கனவே தீர்மானமாகி இருந்தது. அதிலே 1 போட்டி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மறக்காமல் அடுத்த 24 ஒருவேளை நேற்றைக்கு முதல் நாள் கனடாவினுடைய போட்டியை பார்க்க முடியாதவர்கள், கனடா மற்றும் கட்டாருக்கிடையிலான போட்டியை பார்க்க முடியாதவர்கள் வருகிற 24 சுவிட்சர்லாந்துடன் இடம்பெறவிருக்கிற போட்டியை தவறவிடாதீர்கள். கனடா மற்றும் சுவிட்சர்லாந்துக்கிடையிலான போட்டி ஜூன் 24 புதன்கிழமை நடைபெறவிருக்கிறது. ஆக யாராவது லீவ் எடுத்து பார்க்கணுமென்னா கூட நீங்கள் பார்க்கலாம். நேற்றைய நாளில் ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. காரணம், என்னுடைய தோழி வந்து அவர் துருக்கிய நாட்டைச் சேர்ந்தவர். அப்போ எனக்கு வந்து எனக்கு இந்த போட்டிகள் பார்க்க போகிறது பெரிய ஒரு எனக்கு தெரியாது பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் முயற்சி செய்ததும் இல்லை. ஆனால் நேற்று துருக்கி போட்டியிட்ட நேரத்தில் ஒரு நீங்கள் வந்து இங்கிருந்து பார்க்கலாம், நேத்தன் ஃபிலிப் ஸ்கொயரில் இருந்தால். ஆனால் முதல் சொல்லியிருந்தார்கள் நீங்கள் துருக்கி போட்டி பார்க்கலாம் அப்படின்னு. பிறகு அதை அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது. பிறகு என்ன செய்தோம், ஒரு துருக்கிய உணவு சாலைக்கு போயிருந்தோம். அங்கே இருக்கிற நிறைய துருக்கி மக்கள் ஒன்றாக இருந்தார்கள் அந்த போட்டியை பார்க்குறதுக்கு. அங்கிருந்து அந்த போட்டியை பார்த்தோம். எல்லோருக்குமே அது வந்து ஒரு மாதிரி சோர்வாக இருந்தது. துருக்கி எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை. காரணம், அவர்கள் பராகுவே இலகு இலக்காக நினைத்திருந்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. மாறாக பராகுவே வெற்றியை சூடியிருந்தது நேற்றைய நாளிலே. சரி, இன்றைய போட்டியிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்கோர் விவரங்களை பார்த்து கொண்டே இருங்கள். சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருங்கள். அதை உங்களோடு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து கலையகத்தில் செந்தல்நாதன். மீண்டும் மறுநிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்வது பிரியா வின்சென்ட். வணக்கம் நேர்களே.

வரவேற்கிறது. நேர்கள் பாடலை தொடர்ந்து காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியினை கேட்கலாம். ஏழு மணிக்கு முடிவில் ஆரம்பம். உங்களுக்காக பாடல் ஒன்று ஒலிபரப்பாகும். பாடலின் இடையிலே நிறுத்தி அந்த பாடலிலே இருந்து பாடல்களை ஒரு சொல்லை தெரிவு செய்து அந்த சொல்லிருந்து உங்களிடம் பாடல்களை எதிர்பார்ப்போம். ஐந்து நேர்களுக்கு பிறகு ஐந்தாவது நேராக வருபவர் அந்த ஐந்து நேர்கள் ஐந்து இலக்கங்களில் ஒரு இலக்கத்தை தெரிவு செய்து அந்த பாடல் ஒலிபரப்பாகும். முடிவில் ஒரு ஆரம்பம். எட்டு மணிக்கு நேர்கள் இன்றைய நட்சத்திரம் கேட்கலாம். ஒன்பது மணிக்கு கவிதைக்கு பாடல். பத்து மணிக்கு இரவின் ராகங்கள். பதினோரு மணிக்கு செய்தி அறிக்கையினை கேட்கலாம். பதினொன்று முப்பதுக்கு நேர்கள் பேசுமிதியங்கள். பன்னிரெண்டு மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை இரண்டு மணி வரை நீங்கள் கேட்கலாம். திப்பு சொல்லதா பாடுகிற பாடல் இந்த மாலை பொழுதை ஒரு குதூகலமான மாலை பொழுதாக மாற்ற சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026. எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
3: பிராம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்ஞை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
4: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள். 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
6: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
7: நேரம் 6:14. CMR Tamil FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் 7 மணி வரை நேர்கள் காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்காக ஒரு காட்சி வழங்கப்படும். அந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்பதுதான் உங்களுக்கான முதலாவது கேள்வி. பின்பு நீங்கள் காட்சியை கேட்கப் போகிறீர்கள். அந்த காட்சியிலிருந்து ஒரு கேள்வி உதயமாகும். அந்த காட்சியோடு சம்பந்தப்பட்ட காட்சியாக இல்லாமல் அந்த காட்சியோடு தொடர்புடையதாக இருக்கும். அந்த காட்சியில் வருகின்ற ஒரு சம்பவத்தை பற்றியோ அல்லது பெயர்களை பற்றியோ அந்த கேள்வி அமையாது. ஆனால் அந்த காட்சிகளோடு ஏதாவது ஒரு தொடர்புடைய கேள்வி இப்பொழுது நடப்பிலே நடந்து கொண்டிருக்கின்ற கேள்விகளாக, பிரச்சனைக்குரிய கேள்விகளாகத்தான் அந்த கேள்விகள் இருக்கும். அந்த பிரச்சனையை ஞாபகப்படுத்த வேண்டும் அல்லது என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கேள்வி உருவாக்கப்பட்டிருக்குது. சரி, இப்பொழுது இந்த நகைச்சுவை காட்சி ஒன்று இடம்பெறப் போகிறது. அந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்பதுதான் திரைப்படம் என்ன என்பதுதான் உங்களுக்கான முதலாவது கேள்வி. அந்த காட்சியை கேளுங்கள். அதன் பின்பு உங்களுக்கான கேள்வியோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். இதோ உங்களுக்காக.
8: என்னடா
9: கட்டத்தோர் ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல?
8: கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா.
9: தலா பூச்சி பண்ணி கொண்டு
8: இன்னைக்கு முடிவு பண்றா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையான்னு எல்லா வண்டிய அமுக்கிட ஆரண.
10: ஐயோ கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே.

0: என்ன கொடுது?
1: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தா இருக்கணும்.
2: சரி, என்ன விஷயமா இங்க வந்த?
1: என் சங்கத்தால அடிச்சவன் அவன்.
3: காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு.
1: நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆள் அங்க வருவான் சொல்லிவிடு.
4: சரி தல. அடிச்சது எவன்டா?
3: என்ன டாவா பிச்சுடு?
1: டாய் கட்ட துற. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் ஆள அடிச்சு பாரு. ஒத்துக்கிறேன். ஒரு பிக்கிங்கானா?

0: சரி, அந்த காட்சியை கேட்டிருப்பீர்கள். அந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. அடுத்த கேள்வி, அதாவது ஈரான் உலகின் முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹெர்மஸ் நீர்நிலையை மூடுவதாக அறிவித்திருக்கிறது. மீண்டும் திறந்திருந்தது சில நாட்களாக, இப்பொழுது மூடுவதாக அறிவித்திருக்கிறது. இது ஏன், எந்த சண்டையின் காரணமாக இதை மூடுவதாக சொல்லியிருக்கிறது என்பதுதான் கேள்வி. இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருவதாக இருந்தால் ஓரளவு ஊகிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் பெரும்பாலுமே இந்த பிரச்சனையை பற்றி எல்லோருமே தெரிந்திருப்பார்கள். எந்தெந்த நாடுகளுக்கிடையான இந்த பிரச்சனை நடைபெற்று இந்த ஹெர்மஸ் நீர்நிலை மூடுவதாக அறிவிக்கப்பட்டு பின்பு மீண்டும் திறக்கப்படுவதாக சில நாட்களுக்கு முன் சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் மூடப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், இல்லை மூடவில்லை, அது திறந்தே இருக்கிறது, அதில் பாதுகாப்பாக கப்பல்கள் பயணம் செய்யலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன பிரச்சனைக்காக மீண்டும் மூடப்பட்டது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். 4165930055.
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
0: உங்களுக்கான முதலாவது கேள்வி, அந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன? அடுத்த கேள்விதான், அந்த கேள்விக்கு விடை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, அதை ஊகித்து பார்க்கலாம் நீங்கள். அதாவது ஈரான் உலகின் முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல் போக்குவரத்து பாதைகள் ஒன்றான ஹெர்மஸ் நீர்நிலையை மூடுவதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு மீண்டும், அதாவது திறந்திருந்தது, அதை மூட வைத்தார்கள் பிரச்சனை பெற்று, பின்பு அது திறக்க வேண்டும் என்று போரிட்டார்கள், பின்பு திறக்கப்பட்டது. அண்மைய காலமாக ஒரு சில கப்பல்கள், ஒரு சில இல்லை பல கப்பல்கள் போய் வந்திருக்கின்றன. பின்பு மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. என்ன காரணத்துக்காக மூடுவதாக அறிவித்திருக்கிறது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. சரி, ஊகித்து பார்ப்போம். செய்திகளை தொடர்ந்து கேட்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கான பதில் தெரியும். அல்லாவிட்டால் ஒரு ஊகத்திலே கூட நீங்கள் சொல்லலாம். 4165930055. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம்,
2: என்ன
0: திரைப்படம்
2: என்று
0: நினைக்கிறீர்கள்? தொடர்ந்து தாக்குதல் நடைபெறுகிறார்களோ? சரி, பார்ப்போம். குமார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்?
3: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
0: புருஷோத்தமன் சொல்லுங்க.
3: வின்னர் தான் திரைப்படம், நான் படம்பரா பார்த்த திரைப்படம். மற்றது மற்ற கேள்வி எனக்கு பதில் தெரியல. நான் வேறமாய் தான் பதில் ஜோதிக்க வச்சாங்க. எப்படி கேள்வி கேட்பீங்கன்னு தெரியல இல்லை.
0: சென்ற வாரத்துக்கு முதல் வாரம் அப்படித்தானே கேள்வி கேட்டிருந்தோம். அந்த திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சி இடம்பெறும், ஆனால் அது தொடர்பாக வேறு ஏதாவது கேள்வி என்று உருவாக்கி தற்போதைய நிலைமையை சமாளிப்பதற்காக இந்த நிலைமை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீங்கள் வளமையாக வானொலி கேட்கிறோம், செய்திகளும் கேட்பீர்கள் தானே? அந்த செய்தியிலே காதை கொடுத்து கேட்கவில்லை புருஷோத்தமன் அப்படியோ? எங்களுக்கும் தாங்க, எங்களுக்கும் இப்பொழுது மறதியாக இருக்கிறது, கொஞ்சம் சாப்பிடுவோம். சரி, நன்றி நன்றி புருஷோத்தமன், நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
4: இது வந்து வின்னர் தான்.
3: கைப்பில்ல வந்து லெபனான்ல குண்டு போடுறதுனால கட்டப்பஞ்சாயத்து பண்ணது சரி இல்லாம பூச்சி பண்ணி மறுபடியும் வரவழைப்பிக்கிட்டார் சார். ஒண்ணு இல்ல
0: எப்படி ரெண்டையும் தொடர்பு கொடுத்துருக்கீங்க எப்படி கைப்பிள்ளை
3: கைப்பில் மறுபடியும் லெபனான்ல குண்டு போட்டதுனால கட்டப்பஞ்சாயத்து பண்ணது சரியில்லை
0: சரியில்லை
3: பூச்சி பண்ணி மறுபடியும் வரவழைச்சுக்கிட்டேன்.
0: ஓஹோ ஓஹோ இது நல்லா இருக்கு, நன்றாக தொடுத்திருக்கிறீர்கள் ரமேஷ். சரி பார்ப்போம், நன்றி நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், செல்வி.
0: செல்வி சொல்லுங்கள். தேவையில்லாமல் அந்த அதிலே ஒருவர் போய் தண்டையிடுவார், அதை மாதிரி தான் இங்கிருந்து ஒருவர் போய் தேவையில்லாமல் சண்டை பிடித்தார், திறந்த இதை மூடினார்கள், மூடியதை திறக்க வேண்டும் என்று சண்டை பிடித்தார்கள். சரி சார், திரும்ப சண்டை திறந்து விடுகிறோம் என்று சொல்லி சொல்லி திறந்து விட்டார்கள். இவ்வளவு உறவு மூட போகிறேன் என்று ஈரான் சொல்கிறார்கள், எதற்காக என்பதுதான் கேள்வி. சரி பார்ப்போம், நன்றி நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: ஹலோ.
0: சரி, அங்கே குழந்தைகள் விளையாடுகிறார்கள் போல் தெரிகிறது அந்த அழைப்பிலே. ஆமாம், நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 4165930005. இப்பொழுது கேள்வி புரிந்திருக்கும் அந்த திரைப்படம் இடம்பெற்ற அந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது என்பதும், ஈரான் உலகின் மிக்க முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல் போக்குவரத்து பாதைகள் ஒன்றான ஹார்மோஸ் நீர்நிலையை மூடுவதாக அறிவித்துள்ளது. திறக்கப்பட்டிருந்தது, மூடப்பட்டது, பின்பு அதாவது சாதாரணமாக திறந்திருந்தது, அதை மூடுவதற்காக சண்டை பிடித்தார்கள். மூடிவிட்ட பின்பு திறக்க வேண்டும் என்று சண்டை பிடிக்கிறார்கள், திறந்துவிட்டவுடன் பின்பு எதற்காக சண்டை பிடிக்கிறார்கள் தெரியவில்லை. அந்த வின்னர் திரைப்படத்தில் வருவது போன்றுதான். சரி பார்ப்போம், அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பவான் சொல்லுங்கள்.
5: உடம்பு வந்து வின்னர், அந்த லெபனானுக்கு அடிக்கிறாராம், திருப்பி மூட போறாங்க.
0: லெபனானுக்கு அடிச்சபடியா தான் திருப்பி மூட சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே இவர் சரி பார்ப்போம், நன்றி நன்றி. ஆமாம், நேரம் 6:24 நிமிடம். லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து தான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்துவதால் தான் ஈரான் இதை மூடுவதாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்திருக்கிறது, ஹெர்மோஸ் நீர்நிலை வழியாக கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து பாதுகாப்பாக நடைபெற்று வருவதாகவும், கடந்த 24 மணி நேரத்தில் 55 கப்பல்கள் அந்த வழித்தடத்தை கடந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. ஈரான் சொல்கிறது அதை மூடிவிட்டோம், நீங்கள் தொடர்ந்து லெபனான் மீது ஸ்டீல் தாக்குதலை நடத்துகிறது என்ற காரணத்துக்காக நாங்கள் அதை மூடிவிட்டோம் என்று சொல்கிறது. ஆனால் அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் சொல்கிறது இல்லை, ஹெர்மஸ் நீர்நிலையூடாக கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாக நடைபெறுகிறது, 24 மணி நேரத்திலே 55 கப்பல்கள் சென்று வந்திருக்கிறதாக தெரிவித்திருக்கிறது. சரி, இப்பொழுது யாருடைய வாக்கு யாருடைய சொல் உண்மையாக இருக்கும் தெரியவில்லை, பார்ப்போம்.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
10: கெனடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனடியன் மல்டி கல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
11: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Bissaka, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Ob Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
12: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள், இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள்.
4: புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
13: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள் உங்களோடு நாங்கள்.
0: நேரம் 6:28 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வின்னர் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி பாடுகின்ற பாடல், பாடலை தொடர்ந்து அடுத்த காட்சி உங்களுக்காக.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நேரமுன் 6:33 CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது காட்சியும் கேள்வி நிகழ்ச்சியில் அடுத்த காட்சி உங்களுக்காக ஒலிபரப்பாக இருக்குது. அந்த காட்சியிலே கேள்வி உருவாக போகிறது, காட்சியிலே கேள்வி உருவாகிறது, அந்த காட்சியிலே வருகின்ற கேள்வியாக இருக்காது. முதல் கேள்வி அந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பதுதான். அடுத்த கேள்வி அந்த திரைப்படத்தில் வந்த ஏதாவது ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ரொம்ப சாதாரணமாக இப்பொழுது நடைபெறுகின்ற சூழ்நிலையிலே இருக்கின்ற ஒரு கேள்வியை கேட்கப் போகிறோம். சரி, பார்ப்போம் இந்த காட்சியை கேளுங்கள். இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது என்பது உங்களுக்கான முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்விக்கு நீங்கள் பதில் தெரியாவிட்டால் கூட நீங்கள் அழைத்து முதலாவது கேள்விக்கான பதிலை சொல்லலாம். ஆனால் இந்த இரண்டாவது கேள்வி நிச்சயமாக எல்லோருக்குமே பதில் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறோம்.
2: அப்போ உனக்கு பாட்டுல புரியலையா? பாட்டுல புரியலனா அப்ப ஃபைட் தான்.
3: நான் பேசி பாக்குறேன், அடி செட்டல் நச்சுக்கோய. அப்புறம் நீ மாசம் என்ட்ரி குடு. என்னப்பா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? பப்ஜி ட்ரெஸ்லாம் போட்டு வந்துக்கிறீங்க? ஒருத்தனுக்கு செட்டால மூஞ்ச பஜ எதாடிங்கிறீங்க? ஏய் டேய், சவுண்டா கம்பெனி யார் ஏரியா தெரியும்ல?
2: யார் ஏரியாடா?
3: சிஎம் ஏரியாடா.
2: இதோ பாருப்பா, சிஎம் ஏரியா எங்களுக்கு தெரியாதா?
3: ஐயோ காமெடியா, நோட் பண்ணிக்கோங்க. இது கேப்டன் மைக்கேல் ஏரியா.
2: யாரா மைக்கேல்? கூப்பிடுறா மைக்கேல்.

0: ரொனால்டோ கிளாஸ் மாட்டி விடுறா கெத்தா.
1: நீ மூடு
2: வைக்கலே, வேற மாதிரி ஆயிடுவேன்.
3: ஒரு செகண்ட் முந்தின நான் சொல்ல வேண்டிய டயலாக சொல்லிக்கிட்டு சிலிப்பு நிக்கிட்டு பாத்தியா?
2: மூஞ்ச பத்தி அமிகோ ஜாதா பா மாதிரி போடா. நீ வானே கூட அமிச்சு வச்சிரே. அவங்க போலீஸ் மேல கை வச்சுக்கிறாங்க.
3: அச்சோ, போலீஸ் மேலே கை வச்சிட்டானு? அப்ப அமிச்சிட வேண்டியதான்.
0: மாணவமணிகளே, புறப்பட தயாராகுங்கள். பாருங்கள், பட்டையை கிளப்பலாம்.
4: சும்மா கண்ணு காமிச்சிருந்தாலே போன் நம்பர் குடுத்துருப்பா. அவளை போய் அழ விட்டு போன் நம்பர் கேட்டா குடுத்துருப்பல்ல?
5: குடுத்துருப்ப.
6: கோட் பேப்பர். குட் ஜெனரேஷன்.
4: அறிவில்ல அறிவில்ல.
1: ஏசோ எங்க போதேனே தெரியலப்பா.
4: போடவன நீ போ சொல்லு.
1: போமா, எல்லார்கிட்ட நம்பர் கொடு.
7: If you're in Canada and you have over 10...
4: உறிஞ்சிச்சு.
0: தங்கமே உன்ன.
4: அண்ணா.
2: அண்ணா.
4: அந்த கப் எந்த கடையில் வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கிருந்து வாங்கி கொடுத்துறேன்.
3: ஐயோ.
4: பஸ். இன்னொரு பீஸ் இருக்கானு செக் பண்ணி சொல்ல முடியுமா?
2: ரொனால்டோ, எனக்காக ஒரு 14 வருஷம் காத்திருப்பியாடா. அட
1: போட்டு தள்ளு பா, அதுக்கு புரிய மாட்டேங்குது. காலிஃபிளவர் வைக்கல சூடு வெளிய எடுக்கறோம்.
4: ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.
8: என்னடா இது, எப்பவும் ஓசி பஸ்ல தான் வருவாங்க, இந்த வாட்டி ஏசி பஸ்ல வந்திருக்காங்க.
9: ஹாய் சார், ஐ அம் மைக்கேல் ராயப்பன், தமிழ்நாடு டீம் கோச்.
8: ஏய் கோச்,
10: சைன் ப்ளீஸ்.
8: இதரா வாப்பா இங்க. சென்னையில் ட்ரெயினில் ஏறும்போது கோச் இல்லாமல் ஏறி இருக்கிறாங்க. பட் இங்கே வந்து இறங்கும்போது கோச்சோடு இறங்குறாங்கன்னா, வர்ற வழியில் நாக்பூரில் நவாப்பழம் விற்கிற எவனையாவது கோட் சூட் மாட்டி கோச்சாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்களா?
1: சார், டீம் ஆஃபிஷியல் யாராக இருக்குங்களா?
8: ஏய் புத்து, ஆல்ரெடி நான் ஒரு மேனேஜர் இருக்கேன். பத்தாக்குறைக்கு கோச்சும் வந்தாச்சு. அட்ஜஸ்ட் கரோயா
9: சார். டீம் ஆஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்க. ம்,
8: கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு.
3: ஏய் சீக்கிரம் வாங்கடா.
11: வந்துடுறா.
8: என்னது இது?
9: ஆப்பிள் வாட்ச் சார்.
8: இவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறதா எனக்கு பிடிக்காது.
9: சாரி சார், இனிமே யூஸ் பண்ண மாட்டேன்.
3: சீக்கிரம் வாங்கடா.
8: யாரா இந்த அவெஞ்சர்ஸ்? எல்லா அயன் மேன், ஹல்க், தானோஸா இறங்கி வர்றாங்க. புரிஞ்சு போச்சுடா, இதான்டா உங்களுக்கு எண்ட் கேம்.
11: சார் பிசியோ.
8: பிசியோ தெரபிஸ்டா? அந்த மாதிரி எங்க டீம்ல யாருமே கிடையாது. நாங்களே குப்புற படுக்க போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைக்குவோம்.
3: இது எப்படி இருக்கு?
8: கதவெல்லாம் முட்டியாச்சுல்ல?
12: முட்டியாச்சு ஃபாதர்.
8: மைக்கேல் இங்க எங்கேயும் இல்லையே?
12: ஊர்ல இல்ல ஃபாதர்.
4: என்னங்க
12: மோர்டி?
9: திருச்சி. காரணம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? ஆஜி சார், ஏய் பே பேச.
13: என்ன பிகல், மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஒரு பேர் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் உட்கார்ந்துருக்க.
14: இதாண்டா ஷர்மா ஸ்கெட்ச்.
13: உனக்கு மட்டும் இல்ல,
14: உன் பிள்ளைங்களுக்கும் ஸ்பெஷல் ஸ்கெட்ச் வச்சிருக்கேன்.
13: தப்பு டிப்புன்னு உடைய போகுது.
14: Have a cup of tea and relax.
9: நம்ம யாருன்னு முக்கியம் இல்லை, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். 90 நிமிஷம்.

0: पटेल भाई टाइम है ना जी?
1: टाइमर है ना, देखो।
0: ओके ओके
2: क्या चल रहा है वहाँ
3: पे? காலை 10 மணி அளவில் டெல்லி சட்டமன்ற டெல்லி முதல்வரின் பாதுகாப்பு வாகனங்களுக்கு இடையே அடையாளம் தெரியாத கார் ஒன்று புகுந்து அனைவரையும்
0: உள்ளாக்கியது. டைம் என்னாச்சு? 15 மினிட்ஸ் ஆச்சு. சாரி, நான் டைமரை கவனிக்க. टाइम में नाचे।
1: टॉप टॉप टॉप
0: टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप
4: टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप
5: टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप
1: टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप टॉप வேணும் ஓடி போக
6: தெரியுது கோச் வானா?
1: ஏய், அப்படி தாண்டி சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன், குண்டமா குண்டமா என்னடி பண்ணுவ? ஏய், இந்த கோவத்தலாம் கிரவுண்ட்ல போய் காட்டு. சும்மா
7: கோச், யாரும் வந்து குண்டமாடி? ஏய்,
1: உன்ன பார்த்தாண்டி சொல்றேன், குண்டமா குண்டமா குண்டமா குண்டமா. ஏய்,
8: என்னப்பா இப்படி பேசிட்ட? கொளுத்தி போடு.
9: இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன திரைப்படம் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. அதோடு இந்த ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே சமீபத்திய முடிவுகள் என்று பார்க்கும் பொழுது, கனடா தனது முந்தைய போட்டியில் எந்த நாட்டை வென்றது, எத்தனை கோல்களால் என்பது உங்களுக்கான கேள்வி. அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வியும் இருக்கிறது. கனடா அடுத்து எப்பொழுது எந்த நாட்டோடு விளையாடப்போகிறது? இரண்டு கேள்விகள் உங்களுக்காக இருக்கின்றன. முதல்ல இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன, அடுத்தது கனடா முந்தைய போட்டியிலே எந்த நாட்டை வென்றது, சரி வென்றதென்றே சொல்லியிருக்கும், எந்த நாட்டை வென்றது என்பது உங்களுக்கான கேள்வி. அடுத்து கனடா இந்த நாட்டோடு எப்பொழுது விளையாடப்போகிறது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. 4169 3005 மிக இலகுவான கேள்விகள்.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
11: இல்ல, இந்த அம்மாண்ட
12: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000
13: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
14: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்,
13: 905-417-6069.
14: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
14: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
7: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
9: நேரம் 6:46. CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம் சார், குமார்.
9: குமார் சொல்லுங்கள், என்ன திரைப்படம்?
11: திரைப்படம் வந்து இதுல சிங்கப்பண்ணை படம் பாடல் வர்ற படம் பிகிலா இருக்கணும்.
9: பிகிலா இருக்க வேண்டும் சொல்லுகிறேன். சரி, அடுத்த கேள்வி இலகுவான கேள்வி.
11: இலகுவான கேள்வி தான், எனக்கு நான் அந்த நியூஸ் கேட்கல. முதலாவது பண்டிட்டு தான் ஒன்று கொண்டு சேர்ந்து ஏதோ மூன்று ரெண்டாவது
9: இல்லை, அதாவது கனடா முந்தைய போட்டியில் எந்த நாட்டோடு போட்டியிட்டது, வென்றது, எத்தனை கோல்கள் வித்தியாசத்தில் என்று கேட்டிருந்தோம். முதலாவது கேம் இல்லை, அதாவது கடைசியாக நடந்தது போன வியாழக்கிழமை. சரி, பார்ப்போம். நன்றி
11: நன்றி,
9: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
15: நான் வந்து பிகில் திரைப்படம் என்று சொல்றேன். உண்மையா ரெண்டு முனையத்துலாம் தேடி எடுத்த நான். மற்றது எனக்கு அந்த கேள்வியை வடிவ விளங்காம தேட வளர்க்கிட்ட ஸ்விட்லாந்து வந்து சொல்றேன்.
9: அது அடுத்த போட்டியா அல்லது
15: அடுத்த போட்டி?
9: கனடாவும் சுவிஸ்லாந்து விளையாட போகிறது.
15: மற்ற நீங்க முதல் கேட்ட கேள்விக்காக, நீங்க இயற்கையிலே ஒரு நகைச்சுவையான ஒரு கலைஞன் தானே. அப்ப நான் நினைச்சிட்டா நான் அதுல வந்து வடிவேல அடிவாட்டி போட்டு பேசாம போறாரோ.
9: ஓஹோ,
15: அப்ப நானும் மனைவி தேலாட்டி காதலியட்டு அடியோ பேச்சு சண்டைக்கு அதையும் அதையும் கூட்டிக் கொண்டு போனாலும் நம்பி அப்படி அப்படியான கேள்விதான் பெருமை. நான்
9: கேள்வி வேறு மட்டும் இப்படி இப்படியான கேள்வியை நீங்க எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள்.
16: எப்ப
17: சிங்கப்பன் படை இப்படி போயிட்டீங்க. சரி, இது பிகில் தான், கத்தார் 6-0, சுவிட்சர்லாந்து ஜூன் 24
9: என்று சொல்லுகிறீர்கள். சரி, அந்த விடயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். இப்பொழுது கூடுதலாக எல்லோருமே ஃபிஃபா பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதற்காக தான் இந்த கேள்வியை உருவாக்கியிருந்தோம். நன்றி ரமேஷ்.
17: நன்றி, வணக்கம்.
9: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ராஜ் சொல்லுங்கள்.
16: திகில் படம்
9: ஒன்று எப்பொழுது
16: முதல் மேட்ச் அடுத்தது
9: 6-0
16: அடுத்த விளையாட்டு அமெரிக்காவில்
9: அமெரிக்காவில் எது எந்த நாடுகளுக்கு இடையில் கனடாவும்
16: கனடாவும் ஸ்வீடன் போல்
9: ஸ்வீடன் என்று சொல்கிறீர்கள்
16: சரி முதல் லெபனான் இருக்கேன்
9: ஆமாம் அது முடிந்து விடுதா சொல்லுங்களா ஏதாவது சொல்ல போறீங்களா
16: அது வந்து மூடி திறக்கணும் ஆசை என்றால் அடிபடணும்
9: அடிபடணும்
16: ஓ
9: ஏன் எங்களுக்கு மூக்கு போனாலும் பரவாயில்ல மற்றவர்களுக்கு சகுனம் பிழைக்கணும் சொல்கிறீர்கள் சரி பார்ப்போம் அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் வளைப்பிலே இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள் வணக்கம் வளைப்பிலே இருக்கிறீர்கள் சரி அவர் இணைப்புக்கு வந்துவிட்டு பேசவில்லை சரி ஆமாம் நேர்கள் குறிப்பிட்டது போன்று முந்தைய போட்டி என்று நான் குறிப்பிட்டது இது முன்பு நடந்த போட்டி அதாவது முதல் போட்டி அல்ல இப்போ கடைசியாக நடந்த கனடா கத்தார் போட்டி தான் அதிலே 6-0 என்ற குரலின் அடிப்படையில் கனடா முன்னிலை வகித்தது இப்பொழுது அடுத்த புதன்கிழமை ஜூன் 24 கனடா சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கேள்வி கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி பிகில் திரைப்படம் மற்றது இந்த கனடா சுவிட்சர்லாந்துக்கான அடுத்த உதிப்பந்தாட்டு போட்டி ஜூன் 24 வருகின்ற புதன்கிழமை நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய போட்டிகளின் முடிவுகள் என்று பார்க்கும் பொழுது ஜெர்மனி 2 ஐஸ்வரிகோட்டுக்கு எதிராக போட்டு வெற்றி பெற்றிருக்கிறது முதல்லே ஐஸ்வரிகோஸ் முதல் முன்னிலையிலே நின்றது ஆனால் ஜெர்மன் இறுதியிலே அது மிகவும் சுறுசுறுப்பாக விளையாடி வெற்றி பெற்றிருப்பது இந்த வெற்றியால் ஜெர்மனி நாக் அவுட் சுற்றுக்கு நெருங்கி இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுது நெதர்லாந்து ஸ்வீடன் நெதர்லாந்து அதிரடி ஆட்டம் காட்டி பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது குழு எஃப் அப்பில் முதலிடத்தை நோக்கி முன்னேறி இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது அடுத்த போட்டி நான் நினைக்கிறேன் 8 ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி
18: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்
19: வாகன விபத்து ஏற்படக்கூடாது ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்
18: Low 416-993-8443
20: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட் இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட் விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள் நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
21: கிடைக்குது
22: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் யூ டு கனடா வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300
23: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் உலக நாடுகளின் சுவையான உணவுகள் கலாச்சார வெளிப்பாடுகள் பொழுதுபோக்கு நிகழ்வுகள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 11 வரை இரக்கம் 150 போரோ டிரைவ் ஸ்காப்ரூ அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 647-300-1973 ஜெயதுர்கா தேவஸ்தான மகோத்சவ பெருவிழா ஜூன் 28 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தினமும் காலை மாலை விசேட பூஜைகள், அபிஷேகங்கள், வசந்த மண்டப பூஜை. ஜூலை 7 செவ்வாய் மஞ்சம், 10 வெள்ளிக்கிழமை இரவு சப்பர திருவிழா, 11 சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கம். அம்பாளின் அருளாசியை பெற அனைத்து அடியார்களையும் அழைக்கின்றனர். ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 டூ ரோட், மிசிசாகா, 905-612-1856.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
9: நேர்கள் 7 மணியிலிருந்து முடிவில் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள தயாராக இருங்கள்.
23: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
0: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
23: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
0: ஏசியா கோல்ட் இங்க்
23: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
0: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
23: இட்டோபிகோ,
0: 416-746-2742.
23: சாய் குரூப் ஆஃப் கம்பெனி மிசிசாகாவில் உடனடி வேலை வாய்ப்பு. அனுபவம் உள்ள டிஷ் வாஷர்ஸ், செஃப் ஆகியோர் தேவை. நல்ல வேலை சூழல், உடனடியாக சேரும் வாய்ப்பு. உங்களுக்கு சமையல் துறையில் அனுபவம் இருந்தால் இது உங்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம். இன்றே அழையுங்கள். 647-291-0300, 647-291-0300. மிசிசாகாவில் டிஷ் வாஷர்ஸ் மற்றும் செஃப்புக்கான வேலை வாய்ப்பு.
9: பிகில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. ஸ்ரீகாந்த், ஹரிஹரன் மற்றும் மதுரா குழுவினர் பாடுகின்ற பாடல்.

நேரம் 7 மணி 2 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் தொடர்ந்து நேர்கள் கேட்க இருப்பது முடிவிலோர் ஆரம்பம். முடிவிலோர் ஆரம்பத்துக்காக ஒரு பாடல் ஒன்று ஒலிபரப்பாகும். அந்த பாடலின் இடையிலே நாங்கள் நிறுத்துவோம். நிறுத்திவிட்டு அந்த

30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை 24 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் மிகில் கூட்டம் இணைந்து காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதும் சில இடங்களிலே மதிய பொழுது என்று வைத்துக்கொள்வோம். மதிய பொழுதிலே சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. திங்கட்கிழமை 20 பாக செல்சியஸாக இருக்கும். முகில் மூட்டத்தோடு காணப்படும். திங்கட்கிழமை இரவு பொழுது 14 பாக செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 25 பாக செல்சியஸாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. எனவே நேர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055 பாடல் ஒலிக்கப் போகிறது. பாடலின் இடை நடுவே நாங்கள் நிறுத்திவிட்டு அந்த சொல்லை சொல்லுவோம். அந்த சொல்லில் இருக்கின்ற பாடல்களை நீங்கள் சொல்ல வேண்டும். 416-593-0055 கார்த்திக் சுசித்ரா பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. கேளுங்கள், தொடர்வோம்.

0: MNR தமிழ் FM இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM CanSmile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்ஸியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும் 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
2: துபாய் சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்
4: நேரம் 7:10 முடிவில் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சியினை கேட்டுக் கொடுக்கிறீர்கள் இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்க போகின்றோம் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள் கரனா சரி கரன் சொல்லுங்கள் என்ன பாடல் ஓ சொல்லாதே சொல்ல சொல்லாதே சொல்லாதே சாரி குறித்திருக்கிறோம் பார்ப்போம் நன்றி அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள்
5: வணக்கம் விஜி
4: விஜி சொல்லுங்கள் என்ன பாடல்
5: சொல்லாமலே
4: யார் பார்த்தது பூவே உனக்காக என்று சொல்லியிருக்கிறீர்கள் சரி பார்ப்போம் நன்றி அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள்
6: வணக்கம் வெண்பா
4: வெண்பா சொல்லுங்கள்
6: மஜா
4: திரைப்படத்திலிருந்து சொல்லித்தரவா என்று சொல்லுகிறீர்கள் சொல்லித்தரவா சரி பார்ப்போம் அடுத்த நீர் சந்திப்போம் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள்
7: ஹலோ வணக்கம்
4: ஆமாம் யார் பேசுகிறீர்கள்
7: ஐயோ நான் தினச்சு ரெண்டு பாட்டையும் சொல்லிட்டேன் நான் வித்தியாக வைக்கிறேன் எனக்கு வேறு பாட்டு இல்லை சாரி
4: சரி என்ன பாடல் ஒரு பாடலை தெரிவு செய்யுங்க பார்ப்போம்
7: சொல்லாதே சொல்ல சொல்லாதே
4: சொல்லாதே சொல்லாதே சொல்ல சொல்லாதே தான் நீங்களும் சொல்லுங்களா
7: ஆமாம் அதான் நினைச்சிருந்தா அதுக்கு அதுவும் சொல்லாமலே யார் பார்த்தது ஏதாவது ரெண்டுல ஒன்று சொல்லுவோம்
4: நீங்கள் சொல்லுவோம் நினைக்கிறோம் அவர்கள் சொல்லாமல் சொல்லி போட்டு
7: போயிட்டார்
4: சரி நன்றி ஆர்வத்தோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்கும் அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் வலைப்பிலே இருக்கிறீர்கள் குமார் சொல்லுங்கள் என்ன பாடல் குமார்
8: சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் அந்த பாடல்
4: ஓ காதல் சுகமானதுன்னு சொல்லுகிறீங்களா சரி பார்ப்போம் நன்றி
8: நன்றி
4: அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள்
9: வணக்கம்
4: செல்வி சொல்லுங்கள் உள்ளத்தால் துடிக்கிறேன் என்று எப்படி துடித்தாலும் அந்த பாடல் கணக்கில் வராது நீங்கள் ஆறாவது நேர் இலக்கத்தை சொல்லுங்கள் ஏதாவது இலக்கம் என்று 5 ஒரு இலக்கம் சொல்லுங்கள் செல்வி 4 என்று சொல்லியிருக்கிறீர்கள் சரி பார்ப்போம் நன்றி நன்றி சரி 4 இலக்கம் சொல்லியிருக்கிறார்கள் 4 இலக்கத்தில் யாருடைய பாடல் இருக்கிறது பார்ப்போம் நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நேயர்களுக்கு விளம்பரங்களை தொடர்ந்து பாடல்கள்
10: வட்டி வீதம் குறைந்து வருகிறது வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள் பல வீடுகளில் முதலீடு ஆசையா முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
11: ஆலோசனைகளும்
10: இலவசம் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-465-4166-416-465-4765-4661
12: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
13: Music Connects
12: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்
14: கண்ணா வருவாயா நீரா
12: ஜூன் மாதம் 23ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
11: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
9: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
11: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
9: 416-271-5992.
11: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
13: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
14: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
4: சரி, குமார் தெரிவு செய்த பாடல் ஒலிக்கிறது. இந்த பாடலில் இடைநிறுத்தப்படும். அந்த இடத்திலிருந்து நீங்கள் அடுத்த சொல்லுக்குரிய பாடலை தெரிவு செய்யலாம். 416-593-0055. காதல் சுகமானது என்று சொல்கிறார்கள்.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: சார், இதயம் என்று சொல்லியே நிறுத்தியிருக்கிறோம். இதயத்தில் தொடங்குகிற பாடலோடு இப்பொழுது நேர்களை சந்திக்கப் போகின்றோம். வடக மடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: அஞ்சனா.
1: அஞ்சனா சொல்லுங்கள், என்ன பாடல்? ஓஹோ, இதயம் போகுதே, புதிய வார்ப்புகளா? போகுதே, சரி, புதிய வார்ப்புகள் சொல்லியிருக்கிறீர்கள், பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரத்தில் இப்போ வடக மடப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம் சொல்லலாம். பத்மன்.
1: பத்மன் சொல்லுங்கள்.
3: இதயம் அதை கோவில் என்பேன், அதில் நீ கேவி என்று ஏற்கவில்லை என்று பாடு.
1: இதயம் அதை கோவில் என்றிருக்கிறீர்கள், இதயம் அதை கோவில் என்று சொல்லிருக்கீர்கள். பத்மன், பார்ப்போம். நன்றி, அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்க வாழ்ப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம், கரண் பேசுகிறேன்.
1: கரண், கரண் சொல்லுங்கள்.
4: இதயம் இதயம் இணைகிறது விடுதலை படத்திலிருந்து.
1: ஓ, இதயம் இதயம் இணைகிறது விடுதலை, விடுதலை
4: விடுதலை.
1: ம், சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்க வாழ்ப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள்.
5: இதய கோயில் இருந்து இதயம் ஒரு கோயில்.
1: ஓ, இதயம் ஒரு கோயில் என்று சொல்லுகிறீர்கள், கோயில். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம் சேதுநாத், ஐஸ்டே குமார்.
1: குமார் சொல்லுங்கள்.
6: இதயமே இதயமே அப்படி துவங்க ஒரு பாடல் உண்டு.
1: இதயமே குமார், குமார் இதயமே இதயமே.
6: நன்றி சேதுநாதா, நன்றி, வணக்கம்.
1: இதயமே இதயமே, சரி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள். ஐந்தாம் இலக்கத்துக்குரிய பாடல் ஒலிபரப்பாக போறது. விளம்பரங்களை தொடர்ந்து.
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
9: நோ நோ நோ.
10: முதியோர் பராமரிப்பு ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VK Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com.
11: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 11 வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.

நேரம் 7:24 சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது 5வது இலக்கத்துக்குரியவர் அஞ்சனா. அஞ்சனா தெரிவு செய்த பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப்போகிறது. ஜென்சி பாடுகின்ற பாடல். இந்த பாடலும் ஒரு இடத்திலே நாங்கள் நிறுத்திவிட்டு அந்த சொல்லி தரப்போகிறோம். நீங்களும் தயாராக இருங்கள். 4169 3005 5 முதல் வரும் 5 நேயர்களின் பாடல்கள் தெரிவு செய்யப்படும். 6வது நேயர் அந்த 5 நேயர்களுக்குள் ஒரு நேயரை தெரிவு செய்ய வேண்டும். சரி, இப்பொழுது பாடல்.

நேரம் என்று நிறுத்தியிருக்கிறோம். நேரத்திலே தொடங்குகின்ற பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நான்கு நேரம் அல்லது நேரத்தோடு தொடர்புடைய பாடல்கள், அதுக்காக மணி என்று தொடங்கக்கூடாது. நேரம் என்று வர வேண்டிய பாடல் வரிகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4 1 6 5 9 3 0 0 5 5

0: சிஎம்ஆர் தமிழ்ஃபே நேரம் 7:30 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில்மூட்டம் இன்று காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு நோக்கி மணிக்கு 17 கிலோமீட்டர் வகுப்பில் வீசிக்கொண்டிருக்கிறது. 23 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. அதிகாலை பொழுது 15 பாக செல்சியஸாக இருக்கும். சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. நாளை ஞாயிற்றுக்கிழமை 24 பாக செல்சியஸாக இருக்கும். நாளையும் மதிய பொழுது சில இடங்களில் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சூரியோடியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை 20 பொழுது 15 பாக செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை முகில்கூட்டத்தோடு 20 பாக செல்சியஸாக இருக்கும். மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரியோடி தென்படும். அதிகுடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸ். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பத்மன் சொல்லுங்கள், என்ன பாடல் பத்மன்? நேரம் பௌர்ணமி நேரம், அந்த பாடலா? பௌர்ணமி நேரம் நேரம், சரி, நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அஞ்சனா சொல்லுங்கள். நேரம் இது வழங்கவில்லை. என்னது? நேரம் இது, நேரம் இது, எம்ஜி ராமச்சந்திரன் திரைப்படம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், அழைப்பில் இருக்கிறீர்கள். சரி, அவர் பேசவில்லை, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம், காசிநாதன்.
0: காசிநாதன் சொல்லுங்கள்.
1: நேரம் நல்ல நேரம் தனிப்புரை படத்தில்.
0: ஓ, நேரம் நல்ல நேரமா? தனிப்புறவி என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். தனிப்புறவி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தானா என்று அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
2: வணக்கம், பண்பா.
0: பண்பா சொல்லுங்கள்.
2: நான் சொன்னது ரெண்டாவது வந்தவ சொல்லிட்டேன். எனக்கு வேற கொஞ்ச நேரம் தான் கிடக்கு. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்
0: கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சொல்லுங்கள். அது எந்த கொஞ்சலாக இருக்கும்? சிறிது நேரம் சிறிது நேரம், அந்த பாடல
2: சந்திரமுகி.
0: சந்திரமுகி பாடல், அது கொஞ்சம் முதலே வந்திருக்கிறது. பார்ப்போம், குறித்து வைத்திருக்கிறோம், அதையும் பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம், கரண் கேட்கிறேன்.
0: கண்ணனா?
3: கரண்,
0: கரண், கரண். சரி, கரண், என்ன பாடல்? ஒரு மணி அடித்தால் இல்லை, அது ஒரு மணி அடித்தால் இல்லை, நேரத்தை பற்றி வரவில்லை. நேரத்தில் வேறு பாடல்கள் இருக்கின்றன, ஞாபகம் வரவில்லை.
3: காதலிக்க நேரம் இல்லை, அந்த பாடல்.
0: ஓ, காதலிக்க நேரம் இல்லை சொல்லுகிறீர்கள். சரி, காதலிக்க நேரம் இல்லை, அதுக்கண்ட ஒரு நேரத்தை ஒதுக்கத்தான் வேண்டும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வாழ்ப்பில் இருக்கிறீர்கள். யாரு? செல்வி சொல்லுங்கள். இல்லை, பாடலை சொல்லுங்கள். ரெண்டு பாடல்கள் வரவில்லை தொடக்கம். உங்களிடம் ஏதாவது பாடல்கள் இருக்கிற பார்ப்போம். நேரம் இது, நேரம் இது, நெஞ்சில் ஒரு பாடல். அதைத்தான் அவர் எம்ஜிஆருடைய திரைப்படம் என்று சொல்லியிருந்தார். அஞ்சனா நம்புகிறேன், பார்ப்போம். சரி, ஒரு இல்லை, அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். என்று சொன்னால் இரண்டு பாடல்கள் வரவில்லை, எனவே உங்களுடைய பாடலை 5வது பாடலாக குறித்திருக்கின்றோம். பார்ப்போம், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். இதை விட செல்விடம் கேட்டிருக்கலாம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்புக்கு வந்தால் பேச வேண்டும். சரி, இப்பொழுது எந்த இலக்கத்தை நான் தெரிவு செய்வது? சரி, ஒரு நேர் அழைத்து ஒரு இலக்கத்தை தெரிவு செய்தால்தான் அந்த பாடலை ஒலிபரப்ப முடியும். சரி, பார்ப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: ஹலோ.
0: ஆமாம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
4: ஹலோ.
0: ஆமாம், உங்களோடு தான் பேசுகிறோம், யார் பேசுகிறீர்கள்?
4: மாலா கதைக்கிறேன்.
0: மாலா சொல்லுங்கள்.
4: நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம்,
0: நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு என்று சொல்கிறீர்கள். அதோட ஒரு இலக்கத்தையும் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
4: 4வது
0: இலக்கம் என்று சொல்கிறீர்கள். நன்றி மாலா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. ஆமாம், இப்பொழுது பார்ப்போம். 4வது இலக்கத்திலே யாருடைய பாடல் இருக்கிறது என்று பார்ப்போம். 4வது இலக்கத்திலே, சாரி,
5: காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450க்கும் மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் take out and catering. Raja Chettinad, 825 Pasmo Avenue, C101 Scarborough, 416-299-9393.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000
7: Everything okay, no problem and dinam.
8: Bar kalamu closing that adikira nadi.
9: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
7: Last minute le closing jeda Pradhi Selvam thanks.
8: Chellamilla dad Selvam.
7: Sari.

நாலாவது இலக்கம் தெரிவு செய்யப்பட்டிருந்தது. நாலாவது இலக்கத்தில் ஆறாவதாக கலந்து கொண்ட நேயர் அவருடைய பெயரும் குறிக்கப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால் முதல் இரண்டு நேர்கள், அதாவது நேரம் என்று தொடங்கும் பாடலை தெரிவிக்காத காரணத்தால் ஆறாவது நேயர் அது அவருடைய நாலாம் இலக்கத்தில் குறிக்கப்பட்டது. செல்வி தெரிவு செய்த பாடல் ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து, டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

ஆசையை நிறுத்தி இருக்கிறோம். சி ஆசையில் நிறுத்தி இருக்கிறோம். நீங்கள் ஆசை என்று தொடங்குகிற பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 4169 3005

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்

0: கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 7:43 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
2: நான் சுரேஷ். கேட்கிறேன்
1: சுரேஷ், சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆசையே அலை போலே என்று நாமெல்லாம் அதன் மேலே பயணிக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். மா, சரி பார்ப்போம். நன்றி சுரேஷை தொடர்ந்து. அடுத்த நேயர் வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
3: ஹலோ.
1: ஆமாம், யார் பேசுகிறீர்கள்?
3: மாலா கதைக்கிறேன்.
1: மாலா சொல்லுங்கள்.
3: ஆசையை
1: காத்துல தூதுவிட்டு ஆசையை காத்துல ஜானி படத்தில இருந்து. சரி பார்ப்போம். நன்றி மாலா. மாலாவை தொடர்ந்து அடுத்த நேயர் வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? சுஜன் சொல்லுங்கள். ஆசை ஆசையா இருக்கிறது, அப்படியா? ஆசை ஆசையா, சரி, அந்த பாடலையும் குறித்திருக்கிறோம் சுஜன். நன்றி, அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: ஹலோ.
1: ஆமாம், யார் பேசுகிறீர்கள்? அஞ்சனா சொல்லுங்கள். பிள்ளைங்களே, ஆசையை காத்துல தூது விட்டா? ஆசையை காத்திலே தூது விட்டு, காத்தில் தூது விட்டு. சரி பார்ப்போம், குறித்திருக்கிறோம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
1: செல்வி சொல்லுங்கள்.
5: ஆசை அதிகம் பற்றி.
1: ஆசை அதிகம் பற்றி மறுபடியா? இல்லை, திரைப்படத்தை கேட்டு. மறுபடியும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சரி பார்ப்போம், நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம் செந்திலால், ஐஸ்டி குமார்.
1: குமார், இடைக்கிட நீங்க காணாம போறீர்கள் குமார். இங்கே
6: இல்ல, கட்டாது.
1: போனுக்கு காசு கட்டாடியது கட்டாகும் தான், ஆனால் நீங்கள் லைன்ல நிக்கிறீர்களே. சரி குமார் சொல்லுங்கள், என்ன பாடல் நீங்கள் பேசிருக்கீங்க?
6: நிறைய பாடுறீங்க. அதேல
1: அணைப்ப வரே இல்லை.
6: 100 வகை
1: ஆசை. 100 வகையா? ஒரு பாடல், ஒரு பாடல். ஆசை 100 வகை, ஒரு இலக்கம் என்று சொல்லுங்க. இலக்கம் என்று சொல்லுங்கள்.
6: நான் நம்பர் சொல்றது வந்திருக்கேன்.
1: ஆமாம், இலக்கம் சேர்த்து சொல்லுங்கள்.
6: சரி, 3. 3.
1: 3வது இலக்கம். சரி நன்றி. ஏனைய நேர்களும் அழைப்பில் இருக்கிறார்கள், அவர்களை கேட்டு பார்ப்போம் ஏதாவது பாடல்கள் வித்தியாசமாக வைத்திருக்காங்க. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம்,
1: கண் சொல்லுங்கள். கரண் சொல்லுங்கள், என்ன பாடல் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் பார்ப்போம். ஆசையில் ஒரு கடிதமா? ஆசையில் ஒரு கடிதம், அந்த பாடல் தான். சரி நன்றி கண்ணன், அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், பத்மன் சொல்லுங்கள், என்ன பாடல் உங்களிடம் கிடைக்கிறது? ஆமாம், அழைக்கிறார்கள். ஆசையை அது யாரை கேட்டு வருவதில்லை. சரி பார்ப்போம், அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள். ஆசை 100 வகை என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி பார்ப்போம், நன்றி. ஆமாம், கூடுதலான நேயர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இன்னொரு நேயர் ஆர்வத்தோடு இணைந்திருக்கின்றார், அவரையும் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம்,
1: சரி நீங்கள் சொல்லுங்கள்.
8: ஆசையை
1: காதுல காத்துல தூது விட்டு, அந்த பாடல் தானா? சரி பார்ப்போம், நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. மொத்தமாக 10 நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், ஆனால் 5 நேயர்களின் வாக்குகள் தான் சேர்க்கப்படும். இருந்தால் பார்ப்போம், ஆர்வத்தோடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருமே நாங்கள் வானொலியில் பேச வைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக. சரி, அவர்களை சேர்த்துக் கொண்டோம், நன்றி.
0: சம டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி. ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
7: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
9: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: நேரம் 7:49 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, மூன்றாவதுலே மாலாவின் பேர் இருக்கிறது. மாலாவின் தெருவமாக ஜானி திரைப்படத்திலிருந்து மாலாவின் தெரிவாக பாடல் ஒடிக்கிறது. எஸ்பி சைலேஜா பாடுகின்ற பாடல். இந்த பாடலையும் இடைநிறுத்தி உங்களுக்கான சொல்லை தரப்போகிறோம். அந்த சொல்லிருந்து நீங்கள் பாடலோடு இணைந்து கொள்ளலாம். 4165935 0055

பூ என்ற இடத்திலே நிறுத்தியிருக்கிறோம். பூ அல்லது பூக்கள் என்று தொடங்குகின்ற பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165935

0: நேரம் 7:54 நிமிடம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? கோதா சொல்லுங்கள், என்ன பாடலாக இருக்கும் என்று
1: நினைக்கிறீர்கள்?
0: ஓர் மல்லிகை என்று சொல்லுகிறீர்கள், சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்க நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? யாரு? மதி சொல்லுங்கள். புறப்படும் பெண்ணே, சரி நன்றி. மதிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கு நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள்.
2: ஆமா, ஹலோ, நான் மாலா கதைக்கிறேன்.
0: மாலா சொல்லுங்கள்.
2: 1000 பூக்கள் மலர்த்தும் படத்திலது பூ மேடையோ பொன்னையோ,
0: பூ மேடையோ
2: பொன்னையோ.
0: ஆமா, சரி. 1000 பூக்கள் மலரட்டும் நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கு
2: நன்றி.
0: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், ஸ்ரீகுமார்.
0: குமார் சொல்லுங்கள்.
3: பூக்கள் பூக்கும் தருணம்,
0: பூக்கள் பூக்கும் தருணம் என்று சொல்லுகிறீர்கள், சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கு அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அஞ்சனா சொல்லுங்கள். பூ மாலையில் ஓர் மல்லிகை என்று சொல்லுகிறீர்கள், சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு 5 நேயர்கள் வாக்களித்து விட்டார்கள். சரி, இப்பொழுது 6வது நேயர் பாடலை தெரிவு செய்யப் போகின்றார். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அவர் விலத்தி சென்று விட்டார். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். ஆனந்த் சொல்லுங்களே, ஒரு இலக்கத்தை சொல்லுங்கள். ஆனந்த் முதல்ல
3: பூஜைக்கு வந்து மலர தேடினேன், பரவாயில்லை, நாளை தாங்கினேன்.
0: பூசைக்கு வந்த மலர் 4, சரி 4 தெரிவி செய்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்க சரி. ஆர்வத்தோடு பல நேர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களையும் சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? காசிநாதன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க,
0: பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க, சரி பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி பவான், அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம்,
0: யார் பேசுகிறீர்கள்?
5: பாலா,
0: என்ன சொந்த பேரை சொல்ல அடங்குறீர்கள், சொல்லுங்கள் பாலா. என்ன பாடல் பாலா?
5: பூ பூத்ததை யார் பார்த்தது
0: என்று சொல்லுங்கள். நான் பார்க்கவில்லை, சரி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ஆமாம், யார் பேசுகிறீர்கள்? யாரு?
6: அசோக்.
0: அசோக் சொல்லுங்கள்.
6: பூமாலையே
0: தோல் சேரவா,
6: தோல் சேரவா.
0: ம், சரி பார்ப்போம். இன்னும் ஒரு நேர் இணைந்திருக்கின்றனர், அவரையும் சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம் நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள்.
7: பூத்து பூத்து குலுங்குதடி பூவு,
0: பூத்து பூத்து குலுங்குதடி பூவு என்று சொல்லி 11 நேயர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பூவிலி தொடங்குகின்ற பாடல்கள், ஆனால் 4ஆம் இலக்கம் தெரிவாக இருக்கிறது. விளம்பரங்கள் தொடர்ந்து இந்த பாடலை தரப்போகின்றோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
8: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
9: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
8: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
9: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
10: கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 11 வரை, இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கெம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
11: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
11: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
11: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
12: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
13: Working for you.
12: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
13: Working for you.
14: CMR Tamil FM 101.3.
0: நான்காவது இடத்திலே குகுதாஸ் தெரிவு செய்த பாடல் இருக்கிறது. இதோ அவருக்காக இந்த பாடல். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் தெரிவாக இருக்கிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பாடலை தொடர்ந்து நேயர்கள் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியிலே உங்களுக்கான தெரிவு, கார்த்திக், ராதா, பிரபு, குஷ்பு இந்த சோடிகளாக இன்றைய நிகழ்ச்சியிலே போட்டி போடுகிறார்கள். கார்த்திக், ராதா நடித்த திரைப்படங்களிலே உங்களுக்கு பிடித்த திரைப்படம் அல்லது அந்த காட்சிகள், அதோடு பிரபு, குஷ்பு நடித்த திரைப்படங்கள், இதிலே எந்த சோடியை உங்களுக்கு பிடித்திருக்கிறது, அவர்கள் நடித்த திரைப்படத்தை பற்றியும் பேசிக்கொள்ள போகிறோம் அல்லது பாடல் காட்சியை பற்றி பேசிக்கொள்ளலாம். 416-593-0005.